அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உன்னிமேனன் பாடிய மார்கழி மூலத்தில் அவதரித்தவனே என தொடங்கும் பாடல்.

நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்தியாலை 936 கிலோஹர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம அலைவரிசை 927 கிலோஹர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெட்ஸிலும் இன்று எமது காலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 4 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி மாதம் 11 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 25 தேதி வியாழக்கிழமை. இனி தொடர்வது மங்கள இசை ராகம் பகுதாரி.

0: இதுவரை வலம் வந்தது பகுதாரி ராகத்தில் அமைந்த மங்கள இசை. நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: குறளமுதம்
2: நீத்தார் பெருமை மூன்றாம் அதிகாரம் நான்காவது குறட்பா.

அறிவு என்னும் அங்குசத்தால் ஐம்புலன்களாகிய ஐந்து யானைகளையும் அடக்கி ஆள்பவனே மேலானதாகிய முத்தியை அடைவதற்கு ஏற்றவனாவான்.

0: அடுத்து குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய அலைவரிசைகளில் இன்று வலம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பை இனி கேட்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை மணி 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை இரா நடராஜன் அவர்கள். 6:15 ஆனந்தராகம், 6:35 கால்நடை நமக்கு தோழனம்மா, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 மலரும் காலை மலர். இதில் காலாவதி தேதி குறித்த தொகுப்போடு வரும் டெக் பைட். தொடர்ந்து சேவை செய்திகள், மனநல ஆலோசகர் எஸ் கீதா அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8 இதயராகம், 8:30 திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம் தொடரும். 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9 திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் இதய நோய்களும் தீர்வுகளும். இதய நோய் நிபுணர் டாக்டர் என் கணேஷ் அவர்கள் பங்கேற்பிருக்கும் நீரலை நிகழ்ச்சி. 10 போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள், மெல்ல திறந்தது கதவு, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படங்களிலிருந்து. முற்பகல் 11 திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 12:10 மங்கையர் உலகத்தில் இன்று என்றும் இனியவை. 1 வசந்தன் கோவின் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கத்தில் இன்று வெள்ளாடுகளில் அக ஒட்டுணி தாக்கமும் அவற்றை தடுக்கும் முறைகளும் குறித்த நீர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் டி வி தமிழம் அவர்கள். 2:30 மண்ணின் மனம் மேடை நாடக பாடல்கள் வழங்குவோர் டி இ மாரியப்பா குழுவினா்.

மூன்று மணிக்கு திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசை தூரல். நான்கு மணிக்கு சந்தீஸ் டூ சோல்ஜர்ஸ். ஐந்து மணிக்கு பொன் மாலை. ஆறு மணிக்கு ஆரவாரம். 6:15 நலம் தரும் யோகா. யோகா பயிற்றுநர் பி பிரியதர்ஷினி அவர்கள் தரும் தகவல்களுடன். 6:30 மாநில செய்திகள். 6:40 முதல் இரு அலைவரிசைகளிலும் இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனைக்கு இடையே 7:00 திருவாரூர் மாவட்ட செய்திமடல். 7:15 தமிழில் செய்திகள். 9:00 ஆங்கில செய்திகள் கேட்கலாம். இனி முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:30 யாருக்கும் மஞ்சோம் எதற்கும் மஞ்சோம் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். காலை மணி 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. திண்டுக்கல் மாவட்ட அரசு யோகா மருத்துவர்கள் டாக்டர் தேவராஜ், டாக்டர் அம்சலட்சுமி ஆகியோர் பங்கேற்கும் நேர்முகம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்கள் பாட்டு கேட்டு ரசிக்கலாம். வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். காலை மணி 10:45 ஓடி விளையாடு. பூப்பந்தாட்ட வீராங்கனை வி ஹரணிஸ்ரீ அவர்களுடன் ஒரு சந்திப்பு. முற்பகல் 11:00 தீன் சிந்தும் நேரம். பகல் 12:10 சங்கீத சாரலில் ஆர் ஆதித்யரங்கன் அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்டு ரசிக்கலாம். NC மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். மாலை மணி 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. இந்நிகழ்ச்சிகள் யாவும் இன்று வலம் வர காத்திருக்கின்றன. இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்து மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது மதிப்பெண்களின் பட்டியல் இன்று பிற்பகல் வெளியிடப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறு மதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒருநாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கனஅடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. ஹோர்மோஸ் நீரிணை வாயிலாக தற்காலிக கடல்வெளி தடத்தை திறக்கவுள்ளதாக ஓமன் அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுணக் சௌஹான், சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா ஷிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹெர்சோகோவினியா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரையும், சுவிட்சர்லாந்து 2-1 கோல் கணக்கில் கனடாவையும் வென்றன. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. தொடர்வது பாரதி பண்.

0: proclamation, several constitutional safeguards were suspended. The Ministry of Culture is organizing the closing ceremony of year-long programs in New Delhi today, marking the completion of 50 years since the imposition of the emergency. The Department of Rural Development will organize a national workshop on leveraging AI in rural development in New Delhi today. The Ministry of Rural Development said that the day-long event will serve as a collaborative platform to align cutting-edge technological innovations with grassroots developmental needs of rural India. Key stakeholders like Niti Aayog, the India AI Mission, leading industry consultancies, technology startups, academia, and knowledge partners will deliberate on the transformative potential of artificial intelligence in accelerating rural development outcomes. Prime Minister Narendra Modi has congratulated Armenia's Prime Minister Nikol Pashinyan and his party on their victory in the recently held parliamentary elections. Mr. Modi received a call from his Armenian counterpart yesterday. Prime Minister Modi thanked him for facilitating the evacuation of Indian nationals stranded in Iran following the recent developments in West Asia. In a social media post, Prime Minister Modi said they reaffirmed the shared commitment to further strengthen the warm and multifaceted partnership between India and Armenia across key sectors. In men's cricket, a two-match multi-day series between India A and Sri Lanka A will begin at the Galle International Stadium in Sri Lanka this morning. The match will begin at 10 a.m. Both four-day test matches of the series will be played at the same venue. Dhruv Jurail leads the India A side. In the ICC Women's T20 World Cup, India will take on Bangladesh in the Group A clash at the Emirates Old Trafford in Manchester today. The match is scheduled to begin at 7 p.m. Indian time. Harmanpreet Kaur-led women in blue are currently placed second in the group, while Bangladesh are placed fourth due to lower net run rate. And Hockey India has announced the 24-member Indian Junior Women's Squad for the Exposure Tour of the United Kingdom from 5th to 14th of next month. Under its new coach Tim White, the team will play 7 matches across Scotland and England as part of its preparations for the upcoming international competitions, including the Junior Asia Cup. The young squad will be led by Captain Khaidam Shelema Janu. During the 9-day exposure tour, Indian team will play 2 matches against Scotland senior women's team and matches against junior sides from US, England and Belgium. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
3: இன்று நம்முடைய உணவு வகைகளும் தின்பண்டங்களும் முற்றிலும் உலகமயமாகிவிட்டன. வாழ்க்கையை வாழ்வதற்கே விதவிதமான உணவு வகைகளை ருசி பார்ப்பது வாழ்க்கைக்கு தேவைதான். அப்போதுதான் வாழ்க்கை வண்ணமயமாக இருக்கும். அதே நேரத்தில் நமக்கே உரிய பாரம்பரிய உணவுகளை குறை கூறுதலும் அவற்றை தவிர்ப்பதும் தவிர்க்கப்பட வேண்டும். காலச்சக்கரத்தினை சற்றே பின்னோக்கி சுழலவிட்டால் தமிழ்நாட்டு உணவு வகைகளில் பிற மாநில உணவு வகைகள் வந்து சேர்ந்ததும் இந்திய உணவு வகைகளில் பிற நாட்டு உணவு வகைகள் வந்து சேர்ந்ததற்கும் நெடிய வரலாறு இருக்கிறது. பூந்த் என்ற ஹிந்தி மொழி சொல்லுக்கு துளி என்று அர்த்தம். கடலை மாவு துளி துளியாக விழுந்து உருவானதால் பூந்தி எனப்பட்டது. பூந்தியை உருண்டையாக பிடித்து லட்டு உருவாக்கினர். தமிழில் சொல்லுக்கு முதலில் ல வராது என்பது தமிழ் இலக்கணத்தின் அடிப்படை விதி. எனவே லட்டும் தமிழ் கூறு நல்லுலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று. முன்பெல்லாம் காதணி விழா முடிந்தவுடன் தொன்னையிலே காப்பரிசி வைத்து தருவர். பச்சரிசி வெல்லம் அல்லது கருப்பட்டி கலந்து காப்பரிசி செய்யப்படும். காப்பரிசி கடையில் வர்த்தக ரீதியாக விற்பனைக்கு கிடைக்காது. காப்பரிசி வேண்டுமென்றால் இல்லங்களில் மெனக்கட்டு செய்தாகத்தான் வேண்டும். இன்றைய காதணி விழாக்களில் காப்பரிசி கொடுக்கப்படுவதில்லை. வணிக ரீதியாக வாங்கப்பட்ட பூந்தியும் சாக்லேட்டுகளும் தான் கொடுக்கப்படுகின்றன. பூந்தியும் சாக்லேட்டுகளும் கொடுப்பதில் எந்தவித தவறுமில்லை. ஆனால் நாம் பாரம்பரியமாக கொடுத்து வந்த காப்பரிசியை விட்டதுதான் தவறு. கலாச்சாரம் பண்பாடு என்பன தொடர்ந்து கடைபிடிக்கப்பட வேண்டியன.

0: சின்ன சின்ன விஷயங்கள்தான் நம் அடிப்படை மனநிலையை காட்டுகின்றன. தமிழர்களின் பாரம்பரிய இனிப்பு வகைகளில் பச்சரிசியும் கருப்பட்டியும் வெல்லமும் பாசிப்பருப்பும் நெய்யும் நல்லெண்ணெயும் இடம்பெறும். வட மாநில பாரம்பரிய இனிப்பு வகைகளில் கடலை மாவும் ஜீனியும் கோதுமை மாவும் ரவையும் பாலும் கட்டாயம் இடம்பெறும். இதனை அளவுகோலாக கொண்டு நாம் நமது பாரம்பரிய இனிப்பு வகைகளையும் தின்பண்ட வகைகளையும் கண்டறியலாம். அமர்ந்து சாப்பிடுவதுதான் இந்திய பண்பாடு. உட்கார வைத்து பரிமாறுவதுதான் இந்திய விருந்தோம்பல். தண்ணீரை கூட அமர்ந்துதான் குடிக்க வேண்டும் என்கிறது இயற்கை மருத்துவம். ஆனால் இன்று மேற்கத்திய நாகரிகத்தின் தாக்கத்தினால் திருமண வரவேற்புகளில் பஃபே சிஸ்டமும் நின்று கொண்டே பரிமாறுவதும் நின்று கொண்டே சாப்பிடுவதும் புதிய கலாச்சாரமாகிவிட்டது. இரவு உணவு எளிமையாக இருக்க வேண்டும் என்ற இயற்கை வாழ்வியலின் விதி இரவு நேர திருமண வரவேற்புகளில் தகர்த்து எறியப்படுகிறது. எதை உண்பது எதை விடுவது என விதவிதமான உணவு வகைகள் ஆசைப்பட்டு வாங்கி வீணாக்கும் உணவு வகைகள்தான் எத்தனை எத்தனை. மேற்கு நாடுகளில் பத்திரிகைகளில் RSVP என்பது கட்டாயம். இந்த RSVP என்பது பிரெஞ்சு வாக்கியத்தின் சுருக்கமாகும். RSVP என்பது ரெஸ்பாண்டஸ் இல் வேஸ் பிளேட் என்பதாகும். இதற்கு தயவு செய்து பதிலளிக்கவும் என்பது பொருளாகும். இதன் மூலம் உணவு இருக்கைகள் மற்றும் இதர ஏற்பாடுகளை வீணாகாமல் துல்லியமாக திட்டமிட முடியும் என்பதால் மேற்கு நாட்டவர் RSVP அதிக முக்கியத்துவம் தருகின்றனர். மேற்கு நாடுகளில் குறிப்பிட்ட விசேஷங்கள் அல்லது நிகழ்ச்சிகளுக்கு வர முடியுமா அல்லது முடியாதா என்பதை அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தேதிக்குள் பொறுப்பாளர்களுக்கு தெரிவித்து விடுவர். எந்த ஒரு உணவும் பொருளும் சேவையும் பயன்படுத்துவதற்குத்தானே தவிர வீணாக்குவதற்கு அல்ல.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.

ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

வாழ்வில் நமக்கு வேண்டிய விஷயங்களை பற்றி மட்டும் சிந்திப்பதற்கும் பேசுவதற்கும் நம் மனதை ஒழுங்குபடுத்திக் கொள்வதன் மூலம் தேவையற்ற எதிர்மறை சிந்தனைகள் நம்மை நெருங்காமல் பார்த்து கொள்ள முடியும். பிறகு நம் இலக்கையை நோக்கி செல்ல பாதைகள் எளிதாக இருக்கும். இணையற்ற இறைவனை இன்னிசையால் பாடி மகிழ திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி இசைந்து வரும் இது ஆனந்தராகும். ஆனந்தராகத்தில் வரும் பாடல் சந்திரிகா மல்லிகா குரல்களில்.

0: நம்மால் ஒரு விஷயத்தை பற்றி, ஒரு முடிவை பற்றி கனவு காண முடியும் என்றால் அதை நாம நிச்சயமாக செய்து காட்டவும் முடியும். தெய்வீக கானங்களின் சங்கமமாய் இதமான கீதங்களை கேட்டிணைந்திருக்கிறோம். இது ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனி வரும் பாடல் ஏ ஆர் ஷேக் முகமது குரலில்.
1: மனக்குறை தீர மருந்தொன்று தருகின்ற மருத்துவ சாலை இது. அனைவருக்கும் பொதுவாக அருமணம் பரப்பிடும் ஆன்மீக சோலை இது. எல்லா மனிதர்களும் வாருங்கள், எது தேவை

அனுபவம் என்பது எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதிலும், எதை எப்படி எப்போது செய்யக்கூடாது என்பதிலும் இருக்கிறது. தெய்வீக மனம் கமலும் ஆன்மீக கீதங்களுடன் கேட்டிணைந்திருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் சித்ரா என் லத்திகா தி கௌசல்யா குரல்களில்.

அலைவரிசைகளில். தஞ்சாவூர் மாவட்டம் அண்ணப்பன்பேட்டை காசி விஸ்வநாதர் ஆலய மகாகும்பாபிஷேக விழாவில் இன்று காலை மணி 7:30 நான்காம் கால யாகசாலை பூஜை, 9 பூரணாகிதி தீபாராதனை, 10:30 மேல் பொன்னியம்மன் ஆலயம் உடையார் ஆலய கும்பாபிஷேகம் நடைபெறும். ஆனந்த ராகத்தில் நிறைவாக வரும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது.

0: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: உறவு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆணி மாதம் 11 நாள் வியாழக்கிழமை. இப்போது கால்நடை நமக்கு தோழனம்மா. இப்போ ஆங்காங்கே சில மாவட்டங்கள்ல சில பகுதிகளில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இனி வரும் காலமும் மழைக்காலமா இருக்கிறதுனால கால்நடை வளர்க்கிறவங்க கால்நடைகளை பராமரிக்கிறதுல சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில மழைக்காலங்கள்ல மாடுகளை பராமரிக்க சில ஆலோசனைகளை வழங்குகிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் இ கலைச்செல்வன் அவர்கள்.
2: கால்நடைகள் வந்து மழை காலங்களில் பராமரிப்பு அப்படிங்கிறது முதல்ல நமக்கு நினைவு கர்றது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட தொழுவம். தொழுவம் வந்து தண்ணீர் தேங்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தண்ணி தேங்கினது அப்படின்னா அதில் நுண்கிருமிகள் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது கொசு முட்டையிட்டு கொசுக்களோட உற்பத்தியும் அதிகம். வெயில் காலங்களை பார்க்கறத விட மழைக்காலங்களில் கொசுக்களோட உற்பத்தி அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் நீர்நிலைகள் தேங்குவது தான். மாட்டு சிறுநீர் அது கூட சேர்ந்து நம்ம கழுவுகிற தண்ணி மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாட்டு தொழுவத்தில் இல்லை மாட்டு கொட்டைகளில் நிற்கிறது தான் முக்கிய காரணம். இப்போ இது நிற்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று அந்த குழாம்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் தான் நின்றுக்கிட்டு இருக்கும். அப்போ குழாம்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே கீழே கொஞ்சம் மென்மையான பகுதி. இப்போ அந்த இடத்துல மேச்சரில் எங்கேயாவது போயிட்டு காயங்கள் ஏற்பட்டுதுன்னா அந்த தண்ணியில் நிற்கிறதுனால தண்ணியிலிருந்து நுண்கிருமிகள் வந்து உள்ளே ஏற ஆரம்பிச்சிடும். அப்படி ஏற ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலில் வந்து சீல் கட்டி வர்றது, காலில் வந்து வெடிப்பு வர்றது, அது மூலமாக உணவு உண்ணாமை, அதுக்கப்புறம் செப்டிக் ஆகிடும். அப்போ இது வந்து ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நுண்கிருமிகளில் முக்கியமாக கொசுக்கள் வந்து உற்பத்தி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கொசுக்கள் உற்பத்தி வர்றதுனால கொசு வந்து மாட்டை கடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ மாட்டை கடிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா வாலில் இது தொடர்ந்து அடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உணவு உண்றதுக்கு பதிலாக கொசுக்களை நகர்த்துறதுக்கு மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உணவு உண்ணாமல் போயிடும். அப்போ வந்து மாடுகள் வந்து மெலிஞ்சிக்கிட்டே போகும், தீவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கொசுக்களை இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாழை எடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கும், தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ சரியான அளவில் உணவு உண்ண முடியாது. அப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு அலர்ஜி. அந்த அலர்ஜினால் என்னாவும் பாலோட இது குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு சில நோய் கிருமிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொசு இருந்து நமக்கு பரவ ஆரம்பிக்கும். இப்போ மனிதர்களை நமக்கு மலேரியா வர மாதிரி இதுக்குமே ஒரு சில நோய் கிருமிகள் வந்து பார்த்திங்கன்னா கொசுக்களின் மூலமாக பரவும். அப்போ கொசுக்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அப்போ முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாட்டு தொழுவத்தை சுத்தமாக வச்சுக்கணும், நீர் தங்காமல் பார்த்துக்கணும். ரெண்டாவது நீர் தங்காமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல வள வள வளன்னு டைல்ஸ் கல் போடுற மாதிரி மாட்டு தொழுகத்தை வச்சுருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி நம்ம வச்சுருந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி நிற்காது, ஆனால் மாட்டோட கால் வந்து வலிக்கு விட்டுறோம், சறுக்கி விட்டுறோம். அப்போ சறுக்கி விடுறப்ப எதிர்பாராதமாக கீழே விழுறப்ப எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அப்போ ஒரு தரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவழுப்பாக இல்லாமையும் நீர்நிலை தங்காமையும்

0: இருக்கிற மாதிரி மட்டும்தான் நம்ம பார்த்துக்கணும். இது வந்து முக்கியமான சாத்தியக்கூறு. ரெண்டாவது, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா மேலே கூரைகள் வந்து ஒழுவாகாமல் பார்த்துக்கணும், அது ரெண்டாவது. ஏன்னா மாட்டோட சருமத்து மேலே விழுது அப்படின்னா அந்த ஈரப்பதம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் நுண்கிருமிகளோட தாக்கம் அதிகமாகிடும், அப்போ வந்து சரும நோய்கள் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது ரெண்டு காரணிகள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் வெளியில் நீங்கள் ஓட்டிக்கிட்டு போகிறப்ப அப்போ தான் வந்து நுண்கிருமிகள் எல்லாமே வளர்ந்துக்கிட்டு வரும். அப்போ வந்து சரியான முறையில் பூச்சி மருந்து கொடுத்துருக்கணும். பூச்சி மருந்து நீங்கள் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா வயல்வெளிகளில் புதுசாக முளைக்கிற புல்லுல எல்லாமே நுண்கிருமிகளோட தாக்கம் அதிகமாக இருக்கும், பூச்சிகளோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல இது போய் மேயறப்போ என்னாகும், குடலில் வந்து குடற்புழுக்கள் வந்து அதிகமாக சேர்ந்து இதோட சத்து அனைத்தையும் வந்து நுண்கிருமிகள் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்போ மாடு வந்து இளைச்சிக்கிட்டே போகும், பால் குறைக்கிற தன்மை குறைஞ்சிரும். அப்போ மழைக்காலங்கள் ஏற்படுறதுக்கு முன்னாடி இல்லை மழைக்காலங்கள் அப்படிங்கிற பட்சத்தில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கால்நடை உதவி மருத்துவரையோ கால்நடை மருந்தகத்தையோ அல்லது கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் சேலத்தையும் அணுகி சரியான குடற்புழு நீக்க மருந்தை வந்து கொடுக்கணும். அடுத்தது வந்து தண்ணி நீக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த கன்றுகின்ற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டிகளை தொப்புள் குடியில் வந்து காயங்கள் இருக்கும், கன்றுகின்ற ஒரு 10 நாட்கள் வரையும் இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சுத்தமாக இருக்கிற வேஸ்டியோ ஒரு துணியையோ வந்து மருத்துவ உபகரணம் கொண்டு அந்த இடத்த தொடச்சிட்டு மேலே நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது காயங்கள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா உடனே வந்து டிடி அப்படிங்கிற டெட்டனஸ் எதிர்ப்பு மருந்தை நீங்கள் கொடுக்கணும். எதிர்ப்பு மருந்தை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த விரைப்பு ஜன்னி நோய் வந்து வராமல் பாதுகாக்க முடியும். இதெல்லாம் வந்து முக்கிய காரணிகள் இந்த மழைக்காலங்களில் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப. மழைக்காலங்களில் வேறு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னா சரும நோய்கள் வரலாம். சரும நோய்கள் வர்றதுக்கு முக்கியமாக வந்து சரியான பராமரிப்பு இல்லாத ஒரே ஒரு காரணமாக தான் இருக்கும். அப்போ முறையாக வந்து பார்த்திங்கன்னா அருகில் இருக்கிற கால்நடை மருத்துவரையோ மருந்தகத்தையோ நீங்கள் அணுகி சரியான ஆலோசனை பெற்று அதன் மூலம் நீங்கள் வந்து சரி செய்ய முடியும். நீங்களே வந்து தோல் ஊசியோ இல்லை மற்ற காரணிகளோ இல்லை மற்ற மருந்துகளோ நீங்கள் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா அது தவறான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஒரு சில சமயம் மாடுகள் உயிரிழப்புக்கே கூட காரணிகளாக ஏற்படும். முக்கியமாக அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பால். பாலில் வந்து பார்த்திங்கன்னா மழை ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால நுண்கிருமிகளோட தாக்கம் அதிகமாக இருக்குதுன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ என்னென்னா மடியிலையுமே பார்த்தீங்கன்னா அந்த நுண்கிருமிகள் நீங்கள் பாலை கறந்து முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த துளை வழியாக நுண்கிருமிகள் உள்ளே போயிட்டு மடி வீக்க நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். காரணம் என்னென்னா அந்த ஈரப்பதத்திலேயே வந்து அந்த இடத்துல நிறைய நுண்கிருமிகள் இருக்கும். நீங்கள் பாலை கறந்து முடித்த உடனே வந்து மாடு வந்து கீழே படுத்துக்கிறது இல்லை ஈரப்பதமாக இருக்கிற இடத்துல படுத்துறது. அப்போ படுத்த உடனே என்னவோ அந்த நுண்கிருமிகள் வந்து அந்த மடியில் இருக்கிற காம்பு துளைகளின் வழியாக உள்ளே போயிட்டு பால் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போயிடும். வெளியில் அப்படியே பாலை காய்ச்சாமல் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். அதே மாதிரி இப்போ மடிக்குள்ளே அந்த நுண்கிருமிகள் போயிடுச்சு அப்படின்னா உடனடியாக வந்து சீக்கிரம் வந்து அந்த பால் வந்து தன்மை கெட்டு போயிடும். மடியும் வந்து பார்த்திங்கன்னா வீக்க நிலைக்கு போயிடும். அந்த மடியை வந்து ஒரு சில சமயம் செயல்பாட்டை இழந்துடும். சரியான முறையில் உடனடியாக அதுக்கான சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளல அப்படின்னா உங்களுக்கு அந்த மடியே வந்து நம்ம இலக்க நேரிடும். அதனால் என்னென்னா பால் கறந்த உடனே மாட்டை வந்து உடனே படுக்க வைக்கக்கூடாது. பால் கறந்த உடனே வந்து தீவனங்களை வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. பசுந்தீவனம் இல்லை வேறு ஏதாவது தீவனங்கள் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா மாடு நின்றுக்கிட்டே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இது தவிர்க்க முடியும். ரெண்டாவது, நீங்கள் பால் கறக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து சரியான முறையில் பாலை கறக்கணும். நீங்கள் வந்து கையில் நகத்தையோ இது எல்லாத்தையும் வந்து வெட்டிட்டு சுத்தமான தண்ணியில் நம்ம கைகளை நல்லா கழுவிடணும், மடியும் நல்லா கழுவிடணும். கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பால் கறக்கவே ஆரம்பிக்கணும். நம்ம கைகளில் வந்து சுத்தமின்மை இல்லை நம்ம கையில் நகத்துங்கள் அதிகமாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம பால் கறக்கிறப்போ ஒரு சில சமயம் வந்து தவறுதலாக காயங்கள் ஏற்படலாம் அந்த மடியில். அந்த காயத்தின் மூலமாக திரும்ப உங்கள் நுண்கிருமிகள் உள்ளே போயிட்டு உங்களுக்கு மடி வீக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் வந்து சுத்தமாக கை கால்களை வச்சுருக்கணும். ரெண்டாவது, மடியை சுத்தமாக வச்சுருக்கணும். மூணாவது, கட்டுத்தரையை சுத்தமாக வச்சுருக்கணும். இந்த மூணு இடத்துல நீங்கள் சுத்தமாக வச்சுருந்தீங்கனாவே உங்களுக்கு மடி வீக்கத்தோட தாக்கத்தை வந்து வெகு அளவில் குறைச்சிட முடியும். 97 87 10 47 65 என்ற மொபைல் எண்ணில் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கான ஆலோசனை வழங்கப்படும். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை மாடுகளை பராமரிக்க பணியாளர்களுக்கு சில ஆலோசனைகளை வழங்கினார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் இ கலைச்செல்வன் அவர்கள். இவரது அலைபேசி எண் 97 87 10 47 60.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நாளை பருத்திக்கான முன்னோடி திட்டம் உழவர் பெருவிழா நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் உயர் அடர்த்தி பருத்தி சாகுபடி தொடர்பான நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து

விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சிறப்புரையாற்ற உள்ளார்கள். அதோடு பருத்தி சாகுபடியில் மகசூல் மற்றும் வருமானத்தை அதிகரிக்கும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் குறித்தும் விளக்கப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இத்திட்டத்தின் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வரும் முன்னோடி பருத்தி விவசாயிகள் கௌரவிக்கப்பட உள்ளார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னணி நிறுவனங்களின் தொழில்நுட்ப அரங்குகள் மற்றும் கண்காட்சிகள் அமைக்கப்பட உள்ளன. எனவே விவசாயிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் ஒரு மாத வயதுடைய அசில் கோழி குஞ்சுகள் விற்பனைக்கு உள்ளன. ஒரு கோழி குஞ்சின் விலை 125 ரூபாய். தேவைப்படுவோர் மேலும் தகவலுக்கு 0431 என்ற முன்னிணைப்போடு 233-17-15 என் மீண்டும் ஒருமுறை 0431-233-17-15 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு இம்மையத்தின் தலைவர் அறிவிக்கின்றார். அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த 1977 ஜூன் மாதம் இதே நாள் அரசியல் சாசனம் ஒடுக்கப்பட்டபோது என்ன நிகழ்ந்தது என்பதை இந்த நாள் நினைவூட்டுகிறது. அத்துடன் அவசர நிலை நடவடிக்கையின் அத்துமீறல்களால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் மரியாதை செலுத்தும் நாளாகவும் இது உள்ளது. உள்நாட்டு கலவரங்களை காரணம் காட்டி அரசியல் சாசனத்தின் 352 பிரிவின் கீழ் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது. அதன் காரணமாக மாநில அதிகாரத்தின் மீது மத்திய அரசு ஆதிக்கம் செலுத்தியது. இதனால் பேச்சுரிமை, கருத்து சுதந்திரம் ஆகிய உரிமைகள் பறிக்கப்பட்டன. இந்த அவசர நிலை அமல்படுத்தப்பட்டு இன்றுடன் 50 நிறைவடைகிறது. இது தொடர்பாக கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வந்த நிகழ்ச்சிகளின் நிறைவு விழா இன்று நடைபெறுகிறது. மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சிக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமை தாங்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒருங்கிணைந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில அமைச்சர்கள் திரு வெங்கடரமணன், திரு காந்திராஜ், திரு வினோத் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது நேரடி நெல் கொள்முதல், பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் விவாதித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரமான நெல்லை அனுமதிக்கப்பட்ட ஈரப்பத அளவுடன் தடையின்றி கொள்முதல் செய்வது, கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்பாக சேமித்து உரிய காலக்கெடுவில் அரவைக்கு அனுப்புவது, நெல் மூட்டைகள் மழை நீரால் பாதிக்கப்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து அமைச்சர்கள் ஆய்வு செய்ததாக கூறப்பட்டுள்ளது. தேவைக்கேற்ப கிடங்குகள் மற்றும் புதிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைப்பது குறித்தும் அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார்.

0: கூறியுள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அண்ணா கூட்டுறவு நூற்பாலையில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியாருக்கு நிகராக கைத்தறித்துறையில் 100% இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதே அரசின் நோக்கம் என்று கூறினார். இதில் உள்ள குறைகளை களைய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ஆண்டிப்பட்டி அண்ணா கூட்டுறவு நூற்பாலை தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விஜய் பாலாஜி குறிப்பிட்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நேற்று முன்தினம் 10 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதையடுத்து முதலமைச்சர் திரு விஜய் உடனடியாக தலையிட்டு காவல்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்த வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத்தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று பிற்பகல் வெளியிடப்படவுள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. இதனை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும், இப்பட்டியலில் இடம்பெறாத பதிவெண்களுக்கான விடைத்தாள்களில் எவ்வித மதிப்பெண் மாற்றமும் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே 10 வகுப்பு பொதுத்தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒருநாள் கால அவகாசம் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை மாவட்ட தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச்செய்திகள். ஹோர்மோஸ் நீரிணை வாயிலாக தற்காலிக கடல்வழி தடத்தை திறக்கவுள்ளதாக ஓமன் அறிவித்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அர்மேனிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அந்நாட்டு பிரதமர் திரு நைகோல் தாஷ்னியானுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கனஅடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதி சாலைகளில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் தலைக்கவசம் அணியாமலும் வாகனங்களுக்கு காப்பீடு இல்லாமலும் இயக்கிய 50 இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருள்மிகு ராஜகோபாலசுவாமி கோயிலில் ஆனித்திருவிழாவின் ஒரு பகுதியாக சேஷ வாகனத்தில் பரமபதநாதனாக பெருமாள் வீதி உலா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தின் போது முதியோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் அலுவலகத்திற்குள் செல்வதற்கு மின்சார வாகனத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்புக்குழு 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்த இணை உலக சாதனையுடன் இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 7 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7 மணிக்கு தொடங்கும்.

0: வருகிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான், சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா சிஹாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீரர் எஸ் எம் சுப்பிரமணியனை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் சந்தோஷ் ராம்ராஜ் 21-15, 21-8 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் தெரேசா ஸ்வாபிகோவாவை வென்றார். தேவிகா சிகாக் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் பெரு நாட்டின் காஸ்டிலோ சால்சரை வென்றார். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 1-6, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் லெபனானின் பெஞ்சமின் ஹசனை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 6-4, 4-6, 10-6 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் இசாரோ, பெருவின் மெரினோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவுத் தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறு கூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர், அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நாம கேட்டிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் அறிமுகமான காலகட்டம். டெஸ்ட் போட்டிகளை வானொலியின் வர்ணனையில் கேட்டு சிலிர்த்த தேசத்திற்கு விறுவிறுப்பான ஒருநாள் உலகப் போட்டி என்றால் கேட்கவும் வேண்டுமா? பெருநகரங்களில் தேசிய தொலைக்காட்சியான தூர்தர்ஷன் மிகவும் பிரபலமாகி வீடுகள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்த சமூக நெருக்க காலம். கபில் தேவ் தலைமையில் இந்திய அணியின் வெற்றிக்காக ரசிகர்களின் நகம் கடிக்க வைத்த பரபரப்பான தருணம்.
4: Great joy to the thousands who are here at Lord's. In the air, middle of the bat, screams away in front of the pavilion, four runs. Shot. Not so good. Beautifully caught. He's hit that away to within 15 yards of the boundary, and the Indian skipper has done a tremendous job to get back there. Marvellous running catch.
5: And that's out. Yes, it's all over this time. 140 all out, West Indies. India race into the pavilion with the Prudential Cup players.
3: லார்ட்ஸ் மைதானத்தில் 1983 ஆண்டு இந்திய கிரிக்கெட் அணி தனது முதல் உலகக்கோப்பையை கைப்பற்றிய நாள் இன்று. பாப்பிசை மன்னன் மைக்கேல் ஜாக்சனின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2009. பாடல், இசை, அதற்கேற்றாற்போல் நடனம், இடையிடையே நடிப்பு என அனைத்து திறமையையும் கலந்து பாப் என்ற புதிய உலகை படைத்தவர். தொடங்கியவுடனே வெற்றி கிடைக்கவில்லை இவருக்கு. முதல் ஆல்பம் வெளிவந்த 10 ஆண்டுகள் கழித்து த்ரில்லர் வெளியான பின்புதான் உலகம் திரும்பி பார்த்தது.

இன்றுவரை உலகில் அதிகம் விற்கப்பட்டு கின்னஸில் இடம் பிடித்த இசை ஆல்பம் இது. டேஞ்சரஸ் இன்வின்சிபிள் மைக்கேல் ஜாக்சனின் புகழ்பெற்ற இசை தொகுப்புகளில் சில. பிரிட்டிஷ் இந்தியாவின் கடைசி வைஸ்ராயும் சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலுமான ஜார்ஜ் மவுண்ட்பேட்டன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1900. நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் சுஜேதா கிருபலானி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1908. மகாத்மா காந்தியை தன் வழிகாட்டியாக ஏற்றவர். சுதந்திர திருநாளன்று அரசியல் நிர்ணய சபையின் சிறப்பு அமர்வில் வந்தே மாதரம் பாடலை பாடியவர்.

0: சுயநலமற்ற சமூக சேவகி சுஜேதா கிருபலானியின் சேமிப்பு அனைத்தும் ஏழை எளிய மக்களுக்காக லோக் கல்யாண் சமிதி எனும் அமைப்பில் சேர்க்கப்பட்டது. முன்னாள் பிரதமர் விஸ்வநாத் பிரதாப் சிங் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1931. அரச குடும்பம், செல்வாக்கான வாழ்வு என்று இருந்தவரை வினோபா பாவேயின் பூமிதான இயக்கத்தின் செயல்பாடு பெரிதும் ஈர்த்தது. தனது சொந்த நிலங்களை பூமிதான இயக்கத்துக்கு தானமாக வழங்கியவர். பிரதமர் பதவியை விட முக்கியமானது தேசத்தின் ஒற்றுமை என முழங்கிய வி.பி. சிங் தான் ஆட்சி செய்த 11 மாதங்களில் இந்திய அரசியலில் தன்னிகரற்றவர் என்ற பெயரை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. கார்கில் போரில் எதிரிகளை நடுங்க வைத்த கேப்டன் மனோஜ்குமார் பாண்டே பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1975. கார்கில் போரின் போது கலுபார் மலைப்பகுதியை கைப்பற்றும் பணி இவருக்கு ஒதுக்கப்பட்டது. தனது படை வீரர்களுடன் வேகமாக முன்னேறிச் சென்ற போது எதிரிகளின் குண்டுகள் இவரின் உடலை துளைத்தன. இருப்பினும் அவர்களின் பதுங்கு குழிகளை கையெறி குண்டுகள் மூலம் தூள் தூளாக்கினார். சர்வீசஸ் செலக்ஷன் போர்ட் நேர்முகத்தில் எதற்காக ராணுவத்தில் இணைய விரும்புகிறீர்கள் என்ற கேள்விக்கு பரம்வீர் சக்ரா விருது வாங்க விரும்புகிறேன் என பதிலளித்த கேப்டன் மனோஜ்குமார் பாண்டேவிற்கு இறப்பிற்கு பின் பரம்வீர் சக்ரா விருது வழங்கப்பட்டது. பிரபல நாவலாசிரியர் ஜார்ஜ் ஆர்வெல் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1903. சமூக அநீதிகளுக்கு எதிரான சீற்றம் இவரது படைப்புகளில் எதிரொலித்தன. இவர் தனது போர் அனுபவங்களை அனிமல் ஃபார்ம் என்ற நாவலாக வடித்தார். எழுத்தாளர் யான் மார்ட்டல் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1963. லைஃப் ஆஃப் பை புனைவு இவருக்கு மேன் புக்கர் பரிசை தரவைத்தது. இந்த நூல் லைஃப் ஆஃப் பை என்ற பெயரில் திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டு 4 ஆஸ்கார் விருதுகளை வென்றது.
1: நறுமணம் வீசி வந்தது நாள் மலர்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பார்த்து ரொம்ப கவனமா ஒரு வேலையை செய்வோம், ஆனா அது ஒரு சில நேரத்துல சொதப்பல் ஆயிடும். இதை நீங்க நல்லா கவனிச்சு பாத்திருக்கீங்களா? நல்லா கவனமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அதை செஞ்சு, ஆனா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கவலை கூடப்படுவோம். நாம சாதாரணமா ஒரு வேலையை செய்யும் போது நம்மளுடைய முழு மனசு அதை ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா செஞ்சு முடிச்சுடுமா? ஆனா இது தப்பாகவே கூடாது அப்படின்னு பார்த்து பார்த்து செய்யும் போது, அதிக அளவு ப்ரெஷர் கொடுக்கும் போது, நல்லா தெரிஞ்ச வேலையை கூட எப்படி செய்யணும் அப்படின்னு நம்மளுடைய மூளை குழம்பி போய் தேவையில்லாத பயத்தை ஏற்படுத்தி தப்பு பண்ண வச்சிருமா? அப்போ இந்த சொதப்பல் அப்படிங்கிறது நம்ம திறமை குறைவால ஏற்படுறது கிடையாது. அளவுக்கு அதிகமா நாம பயப்படுறதோட கவலைப்படுறதோட பக்க விளைவு தான் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ ப்ரெஷர் ஆகி இவ்வளோ பயப்பட்டு என்னத்த பண்ண போறோம்? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியா ஜாலியா எடுத்துட்டு செய்யலாம். ஒவ்வொரு நாளையும் நமக்கானதா மாத்திட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மலரும் இது காலை மலர்.
2: பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட். நாம தினமும் காலையில கண் விழித்ததும் எடுத்து பயன்படுத்தக்கூடிய தூரிகை தொடங்கி இரவு களைப்பில் சாய்ந்து கொள்ளும் தலையணை வரை நாம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் ஒரு ரகசிய தேதி எழுதப்பட்டிருக்கு. அதுதான் எக்ஸ்பைரி டேட். நாம எத்தனை முறை ஒரு பொருளை வாங்கும் போது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தேதியை உற்று பார்க்கிறோம். பெஸ்ட் பிஃபோர் அப்படின்னு எழுதியிருந்தா அதோட அர்த்தம் என்ன? யூஸ் பைன்னு குறிப்பிட்டிருந்தா அது நமக்கான எச்சரிக்கையா? எக்ஸ்பைரி டேட் குறித்த பல தகவல்களை நாம தெரிஞ்சுக்க போறோம். இன்றைய நிகழ்ச்சி காலாவதி தேதி. எக்ஸ்பைரி டேட் நமது பாதுகாப்பிற்கான ஒரு நேரடி எச்சரிக்கை அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா உயிர் காக்கக்கூடிய மருந்துகள், மாத்திரைகள், சில ரசாயன பொருட்கள்ல இது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த தேதியை தாண்டிய பிறகு ஒரு மருந்தோட வீரியம் குறைய தொடங்குது. அதுல சில தேவையற்ற வேதியியல் மாற்றங்கள் நிகழுது. அதனால மருத்துவ ரீதியா இந்த தேதியை தாண்டிய பொருட்களை பயன்படுத்துவது பாதுகாப்பற்றது.

0: சில பொருட்கள்ல யூஸ் பை அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இதுவும் கிட்டத்தட்ட காலாவதி தேதி மாதிரி தான். பெரும்பாலும் சீக்கிரமா கெட்டு போகக்கூடிய பால் பொருட்கள், பிரெட், இறைச்சி இந்த மாதிரி உணவுகள்ல இந்த தேதி குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த குறிப்பிட்ட தேதி வரை மட்டும்தான் அந்த உணவு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு தயாரிப்பாளர்கள் உத்தரவாதம் அளிக்கிறாங்க. தேதியை தாண்டிய உணவுகளை சாப்பிடும் போது அது ஃபுட் பாய்சனா மாறக்கூடும். அதனால இந்த தேதிக்கு முன்னதாகவே உணவை பயன்படுத்தி விடுவது ஆரோக்கியத்திற்கு நல்லதுன்னு சொல்றாங்க. இன்னும் சில உணவுப் பொருட்கள்ல பெஸ்ட் பிஃபோர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க. இதுதான் நம்மள அதிகமா குழப்பக்கூடிய ஒன்று. பெஸ்ட் பிஃபோர்ங்கிற தேதி வரைக்கும் இந்த சிப்ஸ் நல்லா முறுமுறுன்னு இருக்கும், ஊறுகாய் நல்லா காரசாரமா இருக்கும், அதுக்கப்புறம் சிப்ஸ் லேசா நமத்து போக வாய்ப்புண்டு, ஊறுகாய் கொஞ்சம் கலர் மாறும், அவ்வளவுதான். தேதி தாண்டினாலும் அது விஷமாகாது. நாம பயன்படுத்தக்கூடிய தூரிகை, டூத் பிரஷ், அதோட எக்ஸ்பைரி டேட் எவ்வளவு தெரியுமா? அதிகபட்சம் 3 மாசம் தானா? அதுக்கப்புறம் அதுல பாக்டீரியாக்கள் குடியேறிடுமா? அதுக்காக எல்லாம் எனக்கு பிடிச்ச பிரஷ நான் தூக்கி போட முடியாது அப்படி எல்லாம் நாம சொன்னோம்னா அந்த கிருமி எல்லாம் வாடகை தராம அது பாட்டுல வந்து நம்ம வாயில தங்கிருமா? தாகமா இருக்குன்னு கடையில நாம வாங்கி குடிக்கக்கூடிய தண்ணியில கூட எக்ஸ்பைரி டேட் போட்டு வச்சிருக்காங்களே. மழை பெஞ்சு ஆத்துல ஓடி பூமிக்கடியில பல 1000 வருஷமா இருந்த தண்ணி பாட்டிலுக்குள்ள வந்ததும் உடனே எப்படி கெட்டு போகும்? லட்டுல வச்சேன்னு நினைச்சியா தாஸ், நட்டுல வச்சேங்கிற மாதிரி அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். பாட்டிலுக்குள்ள வந்ததும் தண்ணி கெட்டு போகாதான், கெட்டு போறது வெளியே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் பாட்டிலாம். தேதி தாண்டுச்சுன்னா அந்த பிளாஸ்டிக் உருகி தண்ணியோட கலந்துருமா? எக்ஸ்பைரி டேட்டு தண்ணிக்கு இல்லங்க, தண்ணி பாட்டிலுக்கு தானா? தண்ணிக்கு இல்லங்க ஆயுசு முடிவு, தப்பா புரிஞ்சுகிட்டா உடம்புக்கு தான் கேடு.
1: உலக அழகி நான் தான், உலக அழகி நான் தான்.
0: சூப்பர் மார்க்கெட்லயோ ஆன்லைன்லயோ நாம வாங்கக்கூடிய அழகு சாதன பொருட்கள், ஸ்கின் கேர், ஷாம்பு, லோஷன் பாட்டில்களுக்கு பின்னாடி கண்டிப்பா இந்த PAO குறியீடு இருக்கும். அது என்ன PAO குறியீடு அப்படின்னா, பீரியட் ஆப்டர் ஓபனிங், பொருளை திறந்ததற்கு பிந்தைய ஆயுள் காலம் அப்படின்னு அர்த்தம். நாம வாங்கக்கூடிய ஒரு கிரீம், லிப்ஸ்டிக், இது எல்லாத்துக்கு பின்னாடியுமே ஒரு சிறிய குட்டி டப்பா மாதிரி ஒரு லோகோ போட்டிருக்கும். அந்த லோகோக்குள்ள 6M, 12M, 24M அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இதுல எம் அப்படின்னா மாதங்களை குறிக்குது. உதாரணமா 12M அப்படின்னு எழுதியிருந்தா நீங்க அந்த பாட்டிலோட மூடிய முதன் முதல்ல எப்ப திறந்தீங்க, அன்றிலிருந்து 12 மாதங்களுக்குள் அதை பயன்படுத்தி விடணும் அப்படின்னு அர்த்தம். சரிப்பா, எக்ஸ்பைரி டேட்டுக்கும் PAO என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு ஷாம்பு பாட்டில எக்ஸ்பைரி டேட்டு December 2027 வரைக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா, அதை நீங்க திறக்காம அப்படியே பீரோக்குள்ள வச்சிருந்தாலும் 2027 டிசம்பர் வரைக்கும் அது கெடாம அப்படியே இருக்கும். ஆனா அந்த பாட்டில PAO குறியீடு 6M அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, நீங்க அந்த பாட்டில January 2026 ஆசையா திறந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ எக்ஸ்பைரி டேட் 2027 வரைக்கும் இருந்தாலும் நீங்க அதை திறந்ததுனால, அதாவது June 2026 அது காலாவதி ஆகிரும் அப்படின்னு அர்த்தம். ஒரு பொருளோட காலாவதி தேதி உற்பத்தியாளர்கள் குத்துமதிப்பாளா நிர்ணயம் செய்யறது இல்லங்க. நிலைப்பு தன்மை சோதனை, நுண்ணுயிரியல் பகுப்பாய்வு, இது மாதிரி துல்லியமான அறிவியல் வழிமுறைகள் பல இருக்குதுங்க. புதுசா தயாரிச்ச ஒரு பொருளை ரூம்ல வச்சு அது எப்ப கெட்டு போகும்னு மாசம் மாசம் நோட்டமிடுவாங்க. வருஷம் வர காத்திருக்க முடியாதுங்கிறதுனால என்விரான்மெண்டல் சாம்பர்க்குள்ள வைத்து அர்ஹீனிஸ் ஈக்குவேஷன் கணக்கின்படி ஒரு தனித்துவமான மெஷின்குள்ள வச்சு அதிகப்படியான வெப்பத்தையும் ஈரப்பதத்தையும் செயற்கையா கொடுத்து அந்த பொருள் எப்போ தன்னோட குண இலக்குது, எப்போ பாக்டீரியாக்குள் அதுக்குள்ள போகுது, இதோட பேக்கிங் தரம், சேர்க்கக்கூடிய பிரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே கணக்குல எடுத்து அரசாங்கத்தோட கடுமையான விதிகளுக்கு உட்பட்டுதான் இந்த தேதிய நிர்ணயம் செய்யறாங்க. காலாவதி தேதிங்கிறது சும்மா ஏதோ ஒரு எண்ணெல்லாம் இல்லங்க, அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய லேப் ரிப்போர்ட்டே இருக்குதுங்க. இனி அனைத்திலும் விழிப்புணர்வுடன் இருப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் வருமோர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட் நிகழ்ச்சியில் காலாவதி தேதி
2: கேட்டணிச்சிருக்கோம். காலை மலர் திருச்சி FM ரெயின்போ 102.1 நீர்களே, அடுத்ததா 8 மணிக்கு இதே ராகத்துல உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கறக்கு வந்துருங்க. 9385461 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச புது படங்கள்ல இருந்து புது புது பாடல்களை நம்ம எல்லாருமே சேர்ந்து கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப் பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை 7.5 ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்றது. 4 மாநிலங்களில் 30,000 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் சாலை, மின்சாரம், தொழில்துறை வழித்தடங்கள், மெட்ரோ ரயில் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். பிராந்திய போக்குவரத்து இணைப்பு, தொழில்துறை வளர்ச்சி, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை உரிய தருணத்திற்குள் நிறைவு செய்வது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. திட்டப்பணிகளை தாமதமின்றி விரைவுபடுத்துமாறு அப்போது அதிகாரிகளை பிரதமர் கேட்டுக் கொண்டார். அதைத் தொடர்ந்து காசநோய் இல்லாத இந்தியா இயக்கத்தின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். இதற்கான பணிகளில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன மின்னணு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு அவர் அறிவுறுத்தினார். விழிப்புணர்வு பணிகளில் தேசிய மாணவர் படை மாணவர்கள், மை பாரத் தன்னார்வலர்களையும் பயன்படுத்துமாறு அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். இணையவழி குற்றங்கள் தொடர்பான புகார்கள் குறித்தும் அவர் ஆய்வு செய்தார். மின்னணு தளங்களை தவறாக பயன்படுத்துவது குறித்து கவலை தெரிவித்த பிரதமர், வங்கிகள், மின்னணு தளங்கள் உள்ளிட்டவை ஒருங்கிணைந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். அங்கு அவர் இங்கிலாந்து வர்த்தக அமைச்சர் திரு பீட்டர் கெயில் உடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை அமல்படுத்துவதற்கான முந்தைய பணிகள் குறித்து அவர் விவாதிக்கவுள்ளார். இப்பயணத்தின் ஒரு பகுதியாக உலகளாவிய நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் அவர் உரையாடவுள்ளார். இந்தியா இங்கிலாந்து வர்த்தக குழுமம் ஏற்பாடு செய்துள்ள வர்த்தகம் தொடர்பான அமர்விலும் திரு பியூஷ் கோயல் பங்கேற்கவுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தெரிவித்துள்ள கிரெம்ளின் மாளிகை செய்தித் தொடர்பாளர் திரு டிமிட்ரி பெஸ்கோவ், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் தற்போது 60 பில்லியன் டாலர் அளவிற்கு நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். உலகின் விரைவாக வளர்ச்சியடைந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்றும் கிரெம்ளின் மாளிகை செய்தித் தொடர்பாளர் கூறினார். பத்மஸ்ரீ

0: பெற்ற இந்து மிஷன் மருத்துவமனை நிறுவனர் திரு டி கே சீனிவாசனை அவரது இல்லத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர், மத்திய அரசின் 12 ஆண்டு கால சாதனைகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் இடம்பெற்றுள்ள தொகுப்பை தாம் வழங்கியதாக கூறியுள்ளார். மருத்துவ சேவையை தன்னலமற்ற சமூக பணியாக கொண்டு எண்ணற்ற மக்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் நல்வாழ்வையும் திரு டி கே ஸ்ரீனிவாசன் விதைத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அவருடைய அர்ப்பணிப்பும் மனிதநேய பணிகளும் பாராட்டத்தக்கவை என்றும் திரு எல் முருகன் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கேந்திரிய வித்யாலயா கல்வி நிறுவனங்களுக்கு இடையே நடைபெற்ற தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்ற கல்வி நிறுவனங்களுக்கு இன்று பரிசு வழங்கப்படுகிறது. புதுதில்லி நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட பள்ளிகளுக்கும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் பரிசு வழங்குகிறார். மண்டல ரீதியிலான போட்டிகளில் முதலிடம் பெற்ற தமிழகத்தில் மதுரையில் உள்ள பி எம் ஸ்ரீ கேந்திரிய வித்யாலய பள்ளிக்கு பரிசு வழங்கப்படவுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆர்மேனிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அந்நாட்டு பிரதமர் திரு நைகோல் தாஷ்னியானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மேற்காசியாவில் அண்மையில் நிலவிய சூழ்நிலையின் போது ஈரானிலிருந்து இந்தியர்களை மீட்பதற்கு உதவி செய்ததற்காக ஆர்மேனிய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதாக கூறியுள்ளார். இந்தியா ஆர்மேனியா இடையே வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இருதரப்பு கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த தாங்கள் உறுதி பூண்டதாக திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், நாடு முழுவதும் 545 பாஸ்போர்ட் சேவை மையங்கள் செயல்படுவதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 10 தபால் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையங்கள் திறக்கப்பட்டதாகவும், இந்த ஆண்டு மேலும் 10 சேவை மையங்கள் திறக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை சிப் பொருத்தப்பட்ட 1.47 கோடி பாஸ்போர்ட்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டு மழைப்பொழிவு இயல்பைவிட குறைவாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளதால் அதற்கேற்ப வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளுமாறு விவசாயிகளுக்கு சத்தீஸ்கட் வேளாண் துறை அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி நெல்லுக்கு பதில் பருப்பு வகைகளையும் எண்ணெய் வித்துகளையும் பயிரிடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. இவற்றை பயிரிடும் குறைந்த நீர்வசதி கொண்ட வேளாண் நிலங்களை வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க சத்தீஸ்கட் அரசு முடிவு செய்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. அங்குள்ள யார்கை மாகாணத்தின் யுமாரே நகரில் நிகழ்ந்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகளில் 7.5 பதிவானது. முன்னதாக சான் பிலிப் நகரில் 7.2 என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் உண்டானது. இந்த நிலநடுக்கத்தால் அந்நகரங்களில் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ஜப்பானிலும் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்நாட்டின் வடக்கு பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.9 பதிவானது. டோக்கியோவிலும் லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7 தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்ஷாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்புக்குழு 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் இந்த இணை உலக சாதனையுடன் இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 7 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனத் சௌஹான், தன்வி ஷர்மா, சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ரவுனத் சௌஹான் 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீரர் எஸ் எம் சுப்பிரமணியனை வென்றார். மகளிர் ஒற்றையர்

முதல் சுற்றில் தன்வி சர்மா 23-21, 21-16 என்ற சட்கணக்கில் ஜெர்மனியின் யூவோ லீயை வென்றார். சந்தோஷ் ராம்ராஜ் 21-15, 21-8 என்ற சட்கணக்கில் செக் குடியரசின் தெரேசா ஸ்வாபிகோவாவை வென்றார். தேவிகா சிகாக் 21-14, 21-14 என்ற சட்கணக்கில் பெருநாட்டின் காஸ்டிலோ சால்சரை வென்றார். உலகக்கோப்பை

உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹெர்சோகோவினா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரையும் சுவிட்சர்லாந்து 2-1 என்ற கோல் கணக்கில் கனடாவையும் வென்றன. மற்ற ஆட்டங்களில் மொராக்கோ 4-2 என்ற கோல் கணக்கில் ஹெய்தி அணியையும் பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தையும் வென்றன. மாநிலங்களுக்கு இடையேயான தடகள சாம்பியன் போட்டியின் போல்வால்ட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த தேவ்குமார் மீனா புதிய தேசிய சாதனை படைத்தார். புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் 5.46 மீட்டர் உயரம் தாண்டி இச்சாதனையை படைத்தார். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 1-6, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் லெபனாவின் பெஞ்சமின் ஹசனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப் பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திரமோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்திய இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 ஆண்டுக்குள் 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை 7.5 ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: ஜூன் 26 சர்வதேச போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினம். போதைப் பொருளை ஒழிப்போம், இளைஞர்களை காப்போம், ஆரோக்கியமான பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க அனைவரும் உறுதியேற்போம். போதையில்லா சமூகம் மலர நாமும் பங்களிப்போம்.
1: வெளியீடு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

கேட்டணிச்சிருக்கோம் காலை மலர் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஒன்றில். மேட்டூர் அணையோட நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 79.23 அடியாருக்கு, ஆபரண தங்கம் 1 கிராம் 13,350 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 240 ரூபாயாகவும் விற்பனையாயிட்டிருக்கு. திருச்சி திருவரம்பூர் அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் காலியாக இருக்க இடங்களுக்கு நேரடி மாணவர் சேர்க்கைக்கு இம்மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இது பற்றின தகவல்களுக்கு 90, 41, 41, 13, 48 அப்படிங்கிற அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா திருச்சி மணப்பாறை அணியாப்பூர் கிராமம் வீரமலைப்பாளையத்தில் இருக்கிற துப்பாக்கி சுடுற பயிற்சி தளத்தில் வர 30ஆம் தேதி வரைக்கும் காலையில 7:30 மணியிலிருந்து சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும், அதே மாதிரி இரவு 7:00 மணியிலிருந்து இரவு 10:00 மணி வரைக்கும் துப்பாக்கி சுடுற பயிற்சி மேற்கொள்ள இருக்கிறதுனால இந்த பகுதிக்கு மனித நடமாட்டமும் மேய்ச்சலுக்காக கால்நடைகள் நடமாட்டமும் இருக்கக்கூடாது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் இன்னைக்கு பருத்திக்கான முன்னோடி திட்டம் உழவர் பெருவிழா நடக்க இருக்கு காலையில 10:00 மணியிலிருந்து. இதுல உயர் அடர்த்தி பருத்தி சாகுபடி தொடர்பான நவீன தொழில்நுட்பங்கள், பருத்தி சாகுபடியில மகசூல் வருமானத்தை அதிகரிக்கும் தொழில்நுட்பங்கள் பத்தி விஞ்ஞானிகள்

வல்லுநர்கள் சொல்லித்தர இருக்காங்க. அதோட முன்னணி நிறுவனங்களோட தொழில்நுட்ப அரங்குகளும் கண்காட்சிகளும் அமைக்கப்பட இருக்கு. இதுல விவசாயிகள் எல்லாருமே கலந்துக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க.

0: உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா அதுக்கு மனநலன் ரொம்ப முக்கியங்க. உங்க மனம் நலமாதான் இருக்கா? இதுக்கான விடையோட இப்ப மருத்துவ நேரத்துல இணைய இருக்கிறாங்க திருச்சி மனநல ஆலோசகர் எஸ் கீதா அவர்கள். வணக்கம் மேடம். மனம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் என்னென்ன, அதை கண்டறியறதுக்கான வழிகள் என்னென்ன?
1: ஒருவருடைய நடத்தையால, சிந்தனையால, உணர்வால பிறருக்கோ இல்ல அவருக்கோ வந்து ஒரு தீங்கு நடக்குது, அவருடைய அன்றாட வேலையில பாதிப்புகள் வருது அப்படின்னா அதை வந்து நம்ம மனநல பாதிப்பு அப்படின்னு சொல்றோம். மனநல பாதிப்பு இருக்கும்போது ஒருத்தரால ஒரு நிலையா ஒரு பாசிட்டிவா சிந்திக்கிற தன்மை போயிடும். எந்த இடத்துல எப்படி நடக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வுகள்ல ஒரு தடுமாற்றம் வரும். இப்போ மன அழுத்த பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு 100 மேல வகையான பிரச்சனைகள் இருக்கு. அதுல ஒண்ணு ஸ்கிசோஃபர்னியான்னு சொல்லுவோம், இல்ல மனச்சிதைவு வியாதி. மனச்சிதைவுல வந்து என்ன மாதிரியான சிம்டங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவங்களால அன்றாட வேலைகளில் கவனமாக இருக்க முடியாது. அடிக்கடி பார்த்தோன்னா மாய ஒளி கேட்கும் அவங்களுக்கு. ஒரு காதில் வந்து யாருமே இல்லாதப்போ யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கும், இல்லை யாருமே இல்லாதப்போ அவங்களுக்குன்னு மாய பிம்பம் சொல்லுவோம், அவங்களுக்குன்னு கண்ணுக்கு வந்து சில உருவங்கள் தெரியும். அது இறந்தவர்களாகவும் இருக்கலாம், இல்லை கடவுளாக கூட அவங்களுக்கு தெரியலாம், இல்லை யாருமே இல்லாதப்போ வந்து யாரோ பக்கத்து நின்று கூப்பிடுற மாதிரி குரல் கேட்குறதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி நிறையா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பொய்யான நம்பிக்கைகள் அதிகமாக இருக்கும், சந்தேகங்கள்னு சொல்லுவோம். ஏன்னா யாரோ பின்தொடர்ந்து வர்றாங்க, எனக்கு ஏதோ கெடுதல் செய்கிறாங்க, எனக்கு செய்வின வச்சுருக்காங்க, அந்த மாதிரி சொல்லலாம். இல்லை அவங்களுடைய தொடு உணர்வில் பார்த்தோன்னா நிறைய அந்த பூச்சிகள்லாம் தலையில் ஊறுது, என்னுடைய ஸ்கின் முழுக்க வந்து சில பூச்சிகள் ஒட்டி இருக்கு, வண்டு பிடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து எடுத்து போடுற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஸ்மெல்லு, மல்லிகைப்பூ ஸ்மெல் வருது, எங்கேயாவது நான் போனாலுமே ஒரு யூரின் ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்குது, இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஏன் அவங்களுக்கு தோணும் அப்படின்னா அந்த பிரெயினில் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஸோ அவங்களுடைய அந்த சுரப்பிகள் வந்து தேவையான கெமிக்கல்ஸில் மாற்றங்கள் வரும்போது இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இதை நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு அப்படின்னா சீக்கிரமாக குணப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனில் பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே ரொம்ப சோகமாக வருத்தமாக கவலையாக இருப்பாங்க, எதையோ இழந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருப்பாங்க, ஏதோ ஒரு குற்ற உணர்வுக்கு ஆட்பட்ட மாதிரி இருப்பாங்க, எந்த ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை கூட அவங்களால சந்தோஷமாக எதிர்கொள்றதுக்கு முடியாது, அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல, எனக்கு வாழ்ந்து என்ன பண்ண போறேன், எனக்கு வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடையாது, என்னுடைய வாழ்க்கையில ஒரு மதிப்பு கிடையாது, அது மாதிரி எல்லாம் வந்து சொல்றதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து தற்கொலை முயற்சிகளில் ஈடுபடுறது அது மாதிரி எல்லாம் போயிடுவாங்க. தூக்கம் இல்லாமல் யார்ட்டையுமே பேசாமல் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு 2 கடந்து போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க குடும்ப நபர்கள் வந்து அவங்கள ரொம்ப கொஞ்சம் கவனிக்கணும், கவனித்து அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக டாக்டர்ஸையோ இல்லை கவுன்சிலிங்காகவோ கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் ஆரம்ப கட்டத்திலே அவங்களை கண்டுபிடிச்சி சரி பண்ணுறதுக்கு முடியும். அதே மாதிரி இன்றைக்கி அதிகமாக காணப்படக்கூடிய இன்னொரு மனக்கோளர்னு பார்த்தோன்னா ஆன்சைட்டி டிசார்டர்ஸ். இந்த மனப்பதட்ட நோய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மனப்பதட்ட நோயில் எப்பயுமே வந்து ஒரு பயந்த சுபாவத்திலே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஒரு பொது இடங்களுக்கு போறதுலயோ இல்ல அவங்களுடைய ஒரு பெரிய நபரை சந்திக்க போகும் போதுக்கோ வந்து ஒரு பயம் இருக்கும், உள்ள கையெல்லாம் வேர்க்க ஆரம்பிக்குது, கை நடுக்கமா இருக்கு, என்னுடைய ஹார்ட் பீட் எனக்கே கேட்குற அளவுக்கு துடிக்குது, ரொம்ப ஸ்பீடா துடிக்குது. அதே மாதிரி சில குறிப்பிட்ட விஷயங்களுக்கு மட்டும் வந்து அவங்களுக்கு அதிகமா பயம் இருக்கும். ஒரு ஹைட்டா பார்த்தா பயப்படுறது, அனிமல்ஸை பார்த்தா பயப்படுறது, பள்ளத்தை பார்த்தா பயப்படுறது, கூட்டமான இடத்துக்கு போறதுக்கு இல்ல க்ளோஸ்டான இடத்துல நிக்கிறதுக்கு, இது மாதிரி எல்லாம் வந்து அதிகமா பய உணர்வை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. சோ இவங்க எல்லாம் கவுன்சிலிங் வரும்போது வந்து

0: அவங்களுக்கு சில சைக்கோ தெரப்பி மூலமாக சரி பண்ணுறதுக்கு முடியும். சைக்கோ தெரப்பியில் சரி பண்ண முடியலை அப்படிங்கிறப்போ வந்து அவங்களுக்கு வந்து சில மருந்து மாத்திரைகள் மருத்துவர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சார் அப்படின்னா அவங்கள சீக்கிரமாக வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு முடியும். அதே மாதிரி ஓசிடின்னு சொல்லுவோம், அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர், அதுலேயும் அவங்களுக்கு வந்து ஒரு சிந்தனை வந்து திரும்ப திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அது செயல்பாட்டிலையும் அவங்களோட நடத்தையிலையும் வரும். ஸோ அந்த சிந்தனையையும் அந்த செயலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரொம்ப தவிப்பாங்க. இதனால் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையும் பாதிக்கப்படும். அவங்க எல்லாருக்குமே கவுன்சிலிங் கொடுத்து மருந்து மாத்திரைகள் மூலமாகவும் நம்ம குணப்படுத்த முடியும்.
1: தீய பழக்கங்களுக்கு அடிமையானவங்களுக்கான மனநல ஆலோசனையோட நாளை மருத்துவ நேரத்துல இணைய இருக்கிறாங்க திருச்சி மனநல ஆலோசகர் எஸ் கீதா அவர்கள்.
2: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் கணேஷ் நாராயணா, இதய சிகிச்சை நிபுணர், இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட். இதய நோய் சம்பந்தமான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் அதற்கான தெளிவான பதிலை கொடுக்க இருக்கிறேன். ஸோ இதய நோய் சம்பந்தமான அனைத்து சந்தேகங்களையும் நீங்க எங்கிட்ட தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கேட்டு அறிஞ்சிக்கலாம்.
1: நேயர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் -431 என்ற திருச்சியின் முன்னணிப்பு எண்ணோடு 240-102-1 மற்றும் 146-102-1. இது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப்ல கூட உங்களோட கருத்துக்களை அனுப்பலாம். உங்களுக்கான வாட்ஸ்அப் எண் 938-546-102-1. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு.
3: காலை மலர் நிகழ்ச்சி கேட்டணிச்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீர்களே. அடுத்ததா இதே ராகத்துல உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கறக்கு வந்துருங்க. தொலைபேசி வழியா 4-3-1-240-102-1, 246-102-1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் வந்து உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை நீங்க கேட்கலாம்.

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: என்ன சோனமுத்தா, பல புத்தகங்களை அடுக்கி வச்சுக்கிட்டு நடுவுல உட்கார்ந்து இருக்க, படிக்கிற மாதிரி படம் தானே பாக்குற?
3: வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது?
4: அதுவா, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி அறிவிப்பு கேட்டேன், அதுல நான் கலந்துக்க போறேன். அதுக்குத்தான் என் கற்பனை குதிரைய தட்டி விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கேன்.
5: ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கியடா.
2: அப்படியா, எந்தெந்த தலைப்புல நாடகம் எழுதி அனுப்பலாமா?
4: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நாடக பாணியில கதையை எழுதி 8A8 நல்லா A4 பேப்பர்ல டைப் பண்ணி அனுப்பணுமா?
2: அது சரி, எந்த முகவரிக்கு?
4: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 அப்படின்ற முகவரிக்கு.
2: அட, எந்த தேதிக்குள்ள நாடகத்தை எழுதி அனுப்புறதுன்னு சொல்லியா?
4: கரெக்டா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள நாடகத்தை அனுப்பணும். அது மட்டும் இல்ல, என் நாடகம் தேர்வாச்சுன்னு வச்சுக்க, அத ஒளிபரப்பவும் செய்வாங்க, அதுக்கு சன்மானமும் கொடுப்பாங்க.
2: அப்ப நீ பரிசு வாங்கினதுக்கு அப்புறம் உன்ன வந்து பாக்குற?
3: ஐயோ, அலாட்டாய்க்க.
4: சரி சரி, இப்ப நீ கிளம்புறியா? நான் நாடகத்தை எழுதணும்.
6: காலை மலர் நிகழ்ச்சி கேட்டணிச்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி மாவட்டத்துல மிஷன் வத்சல்யா திட்டத்தின் கீழ ஒரு வருட கால ஒப்பந்த அடிப்படையில திருச்சி மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலக பணிபுரிய இம்மாதம் 30ஆம் தேதிக்குள்ள திருச்சிராப்பள்ளி NIC.IN அப்படிங்கிற இணையதள முகவரியில போயிட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இத பத்தின தகவல்கள் உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 3431 அப்படிங்கிற திருச்சியோட முன் இணைப்பு எண்ணோட 241-30-55 3431-30-55 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான விவரங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா வாங்கினீர்களே அப்படிக்கா திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தை பக்கமா போயிட்டு காய்கனிகள் எல்லாம் என்னென்ன விலைகள்ல கிடைக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு வந்துருவோம். தக்காளி 1 கிலோ 28 ரூபாய், கத்திரிக்காய் 50, அவரைக்காய் 80, வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 60, பெரிய வெங்காயம் 38, பச்சை மிளகாய் 40, சுரைக்காய் 20, சௌச்சோ 40, புடலங்காய் 50, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி நூல்கோள் ரெண்டுமே 40 ரூபாய்க்கே கிடைக்குது, கருணைக்கிழங்கு 96, சேப்பங்கிழங்கு 60, சீனைக்கிழங்கு 40, உருளைக்கிழங்கு 30, கேரட் 66, முட்டைக்கோஸ் 40, பீட்ரூட் 46, காலிஃபிளவர் 45, எலுமிச்சை 5 ரூபாய், கொய்யா 120, பூசணிக்காய் பனங்கிக்காய் ரெண்டுமே 20 ரூபாய்க்கு கிடைக்குது, ஆப்பிள் 300, ஆரஞ்சு 150, மாதுளை 300, திராட்சை 100 ரூபாய். இந்த விலைகளில் கிடைக்குது. தொடர்ந்து கேட்டணிச்சிருங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1

0: ஒன்றோடு நியூஸ் ஆன் ஏர் செயலி எப்போதும் உங்களோடு.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ராம்னை வழங்கும் ஆலய உலாவில்

0: ஆதிசேஷன் இல்லாமல் அமர்ந்த கோலத்தில் ரங்கநாயகி தாயாரோடு அருளும் ரங்கநாத பெருமாளும்,
1: அகிலாண்டேஸ்வரி அம்பிகையோடு பொன் வைத்த நாதரும் அருளும் சித்தாய்மூர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழாவின் நேரலை.

0: அன்பர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
4: பிஜி நாயுடு ஸ்வீட்.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
8: காலை மலர் நிகழ்ச்சி கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.5 அண்ணல நேர்களே. அடுத்ததா இதே ராகத்துல உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கறக்கு வந்துருங்க. தொலைபேசி வழியா 4 3 1 240 102 1 246 102 1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் வந்து

0: வந்து ஆடினேன். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிலத்தில் நேரம் காலை 8 மணி. இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திப் பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். பிரிக்ஸ் எரிசக்தித்துறை அமைச்சர்கள் மாநாடு ஹரியானா மாநிலம் குருகிராமில் இன்று தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் 11 பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். எரிசக்தி பாதுகாப்பு, நிலைத்தன்மை, தொழில்நுட்பம், புதுமை உள்ளிட்ட பிரிவுகளில் முக்கிய ஆலோசனைகள் இதில் இடம்பெறுகின்றன. தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இன்று தொடங்கி வைக்கிறார். நெசவு தொழிலை மேம்படுத்துவதே தமிழக அரசின் நோக்கம் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆண்டிப்பட்டி அண்ணா கூட்டுறவு நூற்பாலையின் தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தொழிலாளர்களின் பணி நிரந்தர கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்றும் கூறினார். அரியலூர் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் முதலாம் காலாண்டிற்கான விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சஞ்சீவி நகர் திருவானைக்காவல் இடையே உள்ள காவிரி பழைய பாலத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் இன்று முற்பகல் 11 மணி முதல் பாலம் தற்காலிகமாக மூடப்படும் என்று தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது. திருச்சியிலிருந்து சென்னை வழித்தடத்தில் செல்லும் வாகனங்கள் சஞ்சீவி நகரிலிருந்து புதிய காவிரி பாலம் கொண்டையம்பேட்டை வழியாகவும், சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி வரும் வாகனங்கள் சர்க்கார்பாளையம், அணுகுசாலை, கொண்டையம்பேட்டை, புதிய காவிரி பாலம், சஞ்சீவி நகர் வழியாக செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சேலம் மாநகராட்சி அஸ்தம்பட்டி மண்டலத்துக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தெருக்களில் அமைக்கப்பட்டுள்ள மின்விளக்குகள் முறையாக பராமரிக்கப்படுவது குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு லலித் ஆதித்யநீலம் நேற்றிரவு ஆய்வு மேற்கொண்டார். மாநகராட்சிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் தெருவிளக்குகள் முறையாக பராமரிக்க வேண்டும் என்று அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரருக்கு ஆணையர் அறிவுறுத்தினார். தென்காசி மாவட்டம் ராமநதி, கடனாநதி அணைகளிலிருந்து கார் பருவ சாகுபடிக்காக இன்று முதல் தண்ணீர் திறக்கப்படுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர்,
2: தென்காசி மாவட்டத்தில் கார் பருவ சாகுபடிக்காக ராமநதி அணை மற்றும் கடனாநதி அணைகளிலிருந்து இன்று முதல் படகால் தென்கால் மற்றும் பாப்பன்கால் பாசன பகுதியிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இன்று முதல் அக்டோபர் 31 வரை 129 நாள்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இதன் மூலம் ஆவரப்பட்டி, ஆழ்வார்குறிச்சி, தென்கால், ஆம்பூர், பெருங்கால், மஞ்சப்புலிக்கால், காக்கநல்லூர் கால் உள்ளிட்ட விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
1: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருள்மிகு ராஜகோபாலசுவாமி திருக்கோவில் தெப்பத் திருவிழாவில் நேற்றிரவு சேஷ வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இரவு 11 மணிக்கு பிரிஸ்டலில் தென்னாப்பிரிக்கா நெதர்லாந்துடன் மோதுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

ஆட்டகாசமான நிகழ்ச்சிகளை அள்ளி தரும் பண்பலை ஒன்னே ஒண்ணு, அதுதான் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. ஒரு ஊர்ல ஒரு விவசாயி மூங்கில் விதைய விதைச்சாரு, தினமும் தண்ணியும் ஊத்தினாரு. ஒரு வருஷம் ஆச்சு, எந்த மாற்றமுமே இல்ல. 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, எந்த வித டிஃபரன்ஸுமே இல்லைங்க. ஊர்ல இருந்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, அவரை பார்த்து, இவ்வளவு நாள் உழைச்சும் ஒரு பயனும் இல்லையே அப்படின்னு கேலி செஞ்சாங்க. ஆனா அந்த விவசாயி நம்பிக்கை விடல. 5வது வருஷம் சில வாரங்கள்லயே அந்த மூங்கில் மரம் பல அடி உயரம் வளர்ந்துச்சு. அப்ப பக்கத்துல இருந்த ஒரு சிறுவன் கேட்டா, மாமா இந்த மரம் சில வாரங்கள்லயே வளர்ந்துருச்சா அப்படின்னு. விவசாயி சிரிச்சுட்டே சொன்னாரு, இல்ல இல்ல, கடந்த 5 வருஷமா இந்த மரம் மண்ணுக்குள்ள தன்னோட வேரை வலுப்படுத்திட்டு இருந்துச்சு. வேர்கள் வலுவா இருந்ததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு வேகமா உயரம் உயர்ந்துச்சு. சொன்னேர்களே, நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். சில நேரங்கள்ல நம் முயற்சிக்கு உடனடியா பலன் கிடைக்காம போகலாம். ஆனா அந்த காலம் வீணான காலம் அல்ல, அது நம்மை வலிமையாக்கும் காலம். உடனடி வெற்றி கிடைக்கல அப்படின்ட்டு முயற்சியை நிறுத்தாதீங்க. வேர்கள் வலுவாக இருந்தாதான் வளர்ச்சி நிச்சயம் உயரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்ப நம்ம கேட்க போறோம் இதய ராகம். சோ இந்த நிகழ்ச்சியில உங்களோட புத்தம் புது விருப்ப பாடல் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னுதாங்க. போன் எடுங்க, டயல் பண்ணுங்க. சொல்லி 431 அப்படிங்கிற இணைப்பெண்ணோட 246-102-1 இன்னொரு எண் அறிமுக நேயர்களுக்காக. சொல்லி 431-240-102-1 இந்த நம்பருக்கு டயல் பண்ணிவாங்க. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ராகம்.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு. பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், YouTube சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.
1: 8:11 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இதய ராகம். நேர்களே, எப்போதும் இதய ராகத்துக்கு என்ன வாட்ஸ்அப்பில் தானே மெசேஜ் அனுப்போம். இன்னைக்கு என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய புத்தம் புது விருப்பப்பாடலை கேட்கலாம். சொல்லி 431 அப்படிங்கிற இணைப்பு என்னோட 246-102-1 அப்படிங்கிற நம்பருக்கு அறிமுகமான நேயர்களும் புது நேயர்கள் இப்போ தான்ப்பா ஃபஸ்ட் டைம் பேச போகிறேன் அப்படின்னா, சொல்லி 431-240-102-1 அப்படிங்கிற அந்த நம்பருக்கும் டயல் பண்ணி வாங்க. இது திருச்சி FM ரெயின்போ 102.1 இணையதே ராகம்.

0: rupees at Pragati meeting pushes for AI-driven TB elimination and stronger cyber fraud response. Samvidhan Hatya Divas being observed to pay homage to those who suffer during emergency. India-China border trade via Lipu Lake Pass in Uttarakhand to resume after 6 years, 26 trade passes issued. US federal judge bars Trump administration from implementing proof of citizenship requirement to vote. Powerful 7.5 magnitude earthquake hits Venezuela, causing collapse of multiple buildings. And in cricket, India to take on Bangladesh in Group A match of ICC Women's T20 World Cup in Manchester this evening. And with that, we end the morning news. Have a nice day.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களமங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: 8:31 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நாம கேட்டிருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இதய ராகம் சொன்னீர்களே. இந்த நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல் இடம்பெற 4331 அப்படிங்கிற இணைப்பு என்னோட 246 102 140 102 1 அப்படிங்கிற நம்பர்களுக்கு கால் பண்ணுங்க. இப்ப நம்ம கூட பேச போற முதல் நேயர் யாரு பாத்திரலாம்? வணக்கம்.
1: உற்சாகமான காலை வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழும்பங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன், உங்களுக்கும் உற்சாகமான காலை வணக்கம். என்ன பாடி கேட்க போறீங்க இன்னைக்கு?
1: ஒரு அருமையான பாடல், கூலி படத்தில் இருந்து மோனிகா என்ற உற்சாகமான பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: எப்போதும் வாட்ஸ்அப்லேயே பார்த்துட்டு இன்னைக்கு உங்களோட குரல் நான் கேட்கறேன். நன்றி.
1: நன்றி.
0: உங்களுக்கான பாடல் வந்துடலாமா?
1: வாய்ப்புக்கு நன்றி சார்.

0: பெற்றோருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 Cross தலைநகர் திருச்சி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: FM ரெயின்போ நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் கணேஷ் நாராயணா, இதய சிகிச்சை நிபுணர், இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட். இதய நோய் சம்பந்தமான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் அதற்கான தெளிவான பதிலை கொடுக்க இருக்கிறேன். ஸோ இதய நோய் சம்பந்தமான அனைத்து சந்தேகங்களையும் நீங்க எங்கிட்ட தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கேட்டு அறிஞ்சிக்கலாம்.
6: நேயர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் (43-1) என்ற திருச்சியின் முன்னிணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றும் முறையன் 240-6-102-1. இது மட்டுமில்லாம வாட்ஸ்அப்ல கூட உங்களோட கருத்துக்களை அனுப்பலாம். உங்களுக்கான வாட்ஸ்அப் எண் 938-546-102-1. திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு.
7: வணக்கம்
8: வணக்கம் சார், நான் மெல் டவுன்ஷிப் ராமலட்சுமி திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் சார்.
7: திருநெல்வேலியில இருந்தா? ரைட்.
8: ஆமா சார்.
7: என்ன பாட்டு
8: கேக்குறீங்களா சார்? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
7: எல்லாரும் சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும்.
7: சூப்பர். என்ன பாட்டு கேக்க போறீங்க நீங்க நிகழ்ச்சியில?
8: எனக்கு டக்ளஸ் படத்துல சார் அந்த ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா அந்த பாட்டு
7: போட்டு. எதுனால ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா? அதுவா
8: சார்? இல்ல சார், நான் கமல் ஃபேன். மேக்ஸிமம் கமல் பாட்டு தான் கேட்பேன் சார்.
7: ஓகே, பாட்டு கேட்டலாமா?
8: ஓகே,
7: நன்றி. உங்களுக்கான பாடல் இதோ.

0: போதை இல்லா வாழ்வே சிறந்த வாழ்வு. ஜூன் 26 சர்வதேச போதை பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு போதை பொருளுக்கு எதிராக ஒன்றிணைவோம். நம் இளைஞர்களையும் குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதுகாப்போம்.
1: வெளியீடு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: திருச்சி பண்பலை 102.1 நாளை காலை 11 மணிக்கு திருச்சி ஆத்மா மருத்துவமனை வழங்கும் போதை மாற்றும் பாதை சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு நாளினை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஆத்மா மருத்துவமனை.
6: மனநல ஆலோசனைக்கு நம்பர் செல்வி, தில்லைநகர் 10th கிராஸ், திருச்சி. தொடர்புக்கு 8901901901.
7: 8:44 நாம கிட்ட இருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 இதய ராகம். இன்னைக்கு கட் செவி இயங்காத காரணத்தினால நேர்கள் எல்லாரும் ஃபோன் பண்ணி உங்களோட புத்தம் புது விருப்ப பாடலை கேட்கலாம். 246-102-1 மற்றும் 240-102-1-4-3-1 அப்படிங்கிற இணைப்பு எண்ணும் சேர்த்து தொடர்பு கொள்ளும் நிகழ்ச்சியோட அடுத்த நேர் யாரு? வணக்கம்.
8: நீதானே எங்கள் பாடசாலை பாடல் சோலை, நானோ உன் நேசவலை பாசவோலை. பண்பலின் உள்ள தரப்பி திருவையாறு சத்தனூர் ராஜேஸ்வரி.

0: என்ன இவ்வளோ பெரிய இன்ட்ரோவா? காலையிலேயே?
1: ஆமாங்க சார்,
0: ஓகே,
1: ஆமாங்க சார்.
0: எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க இதுக்கு?
1: இல்லை சார், இது மாதிரி ஏழு எழுதி வச்சிருக்கேன்.
0: எழுதி வச்சிருக்கீங்க? கட்ட கட்ட கட்ட கடானா?
1: ஆமா
0: சரி,
1: ஆமா.
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: மல்லிப்பூ போட்டுட்டீங்க சார்.
0: மல்லிப்பூவா?
1: ஆமாங்க சார்.
0: சரி, எதனால பிடிக்கும் அந்த பாட்டு?
1: எனக்கு மதுரை மொழி எல்லாம் பிடிக்கும் சார், மதுரை எங்கிற ஊரே பிடிக்கும், அதனால அந்த பாட்டு.
0: நானும் மதுரைக்காரன் நான்டா. அந்த மாதிரியா?
1: இல்ல இல்ல, நாங்க வந்து தஞ்சாவூர் சோழநாட்டை சேர்ந்தவங்க.
0: சரிங்க சரிங்க.
1: மனசால மதுரையை பிடிக்கும்.
0: மனசால்
1: மண்ணில? ஆமா, அந்த மதுரையில இறங்கினாலே பூவிடல கால் வைக்கிற மாதிரி எனக்கு உணர்வு ஏற்படும்.
0: ஓஹோ, அருமை. பாடு கேட்டுருவோமா?
1: கேட்டு.
0: நன்றி இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் இதோ.

8:49 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டு இருக்கோம் திருச்சி சேலம் மங்களமங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் இதய ராகம். நேர்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 246-102-1 அறிமுக நேர்கள் 240-101 4-3-1 அப்படிங்கிற இணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளலாம். இப்ப நம்ம

பேச போகிற அடுத்த நேயர் யாரு? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம். சரி, இணைப்பில் ஏதோ கோளாறுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு அடைஞ்சிருப்போம். இது FM Rainbow 102.1 இதே ராகம்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவார் சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: கன்னட தேசத்தில் ஒரு ரத்தன வியாபாரி இருந்தார். அவர் பேர் நவகோடி நாராயணன். வசதிக்கு குறைவில்லை, பெரிய கோடீஸ்வரர். பணம் தான் அவர்கிட்ட தாராளமாக இருந்ததே தவிர மனம் இல்லை. அடுத்தவங்க ஒரு உதவின்னு வந்து நின்னா திரும்பி கூட பார்க்க மாட்டார். தான தர்மம் எதுவுமே செய்ய மாட்டார். இவர் தான் செய்யலையே தவிர அடுத்தவங்களையாவது செய்ய விடலாம்ல, அதுவும் விட மாட்டார். அவர் சம்சாரம் லட்சுமி அம்மாள். அவங்களுக்கு ரொம்ப தாராள மனசு. யார் வந்து உதவின்னு கேட்டாலும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க இருந்தாலும் அவங்களையும் இவர் எதுவும் செய்ய விடுறதில்ல. அவங்க மனசுக்குள்ளே ரொம்பவும் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த நவகோடி நாராயணன் தன்னுடைய கடையில் உட்காந்து வியாபாரத்தை மும்முரமாக கவனிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு வயசான பெரியவர் அவர் முன்னாடி வந்து நின்னார். ஐயா, என் பொண்ணுக்கு கல்யாணம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஏதாவது கொஞ்சம் நிதி உதவி பண்ணால் தேவையில்லை அப்படின்னார். இவர் எப்படி கொடுப்பார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போயிட்டு வான்ட்டார். அந்த பெரியவர் உடனே கடையை விட்டு புறப்பட்டார். நேராக நவகோடி நாராயணன் வீட்டுக்கு போய் நின்னார். அங்கே அந்த அம்மா அப்போ தான் துளசி பூஜை பண்ணிகிட்ருக்கிறாங்க. இந்த பெரியவர் தன்னோட நிலைமையை எடுத்து சொல்லி உதவின்னு கேட்டார். அந்த அம்மா உடனே தன்னோட வைர மூக்கத்தையை கழட்டி கொடுத்துட்டாங்க. அதை வாங்கிட்டு அந்த பெரியவர் நேராக எங்கே போனார் தெரியுமா, நவகோடி நாராயணன் கடைக்கு வந்தார். இந்த மூக்குத்தியை வச்சுக்கிட்டு பணம் கொடுங்கன்னு கேட்டார். அவர் மூக்குத்தியை வாங்கி பார்த்தார். என்ன இது, நம்ம வீட்டு மூக்குத்தி மாதிரி தெரியுதே அப்படின்னு சந்தேகப்பட்டார். என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணார். அந்த மூக்குத்தியை அங்கேருந்து ஒரு பெட்டியில் வச்சு பூட்டினார். ஐயா பெரியவரே, கொஞ்ச நேரம் இப்படி உட்காருங்க, இதை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுந்திரிச்சு போனார். நேராக வீட்டுக்கு போனார். லட்சுமி இங்கே வாழ்னார் வந்தாங்க. எங்கே உன் மூக்குத்தின்னு கேட்டார். இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளித்தேன், அதுதான் கழட்டி வச்சுருக்கிறேன் அப்படின்னாங்க. எங்கே வச்சுருக்கிற, எடுத்துகிட்டு வா பார்க்கலாம்னார். அந்த அம்மாவுக்கு பயமாக போட்டுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. துளசி அம்மனே நீ தான் தோணே அப்படின்னு வேண்டிக்கிட்டு போய் பெட்டியை திறந்தாங்க. அங்கே பார்த்தா மூக்குத்தி அங்கே இருக்குது. உடனே அதை எடுத்துகிட்டு வந்து கணவன்கிட்ட கொடுத்தாங்க. நவகோடி நாராயணன் பார்த்தார். உடனே திரும்பி கடைக்கு வந்தார். அங்கே வந்து பார்த்தா அந்த பெரியவரையும் காணும், பெட்டியில் வச்சுருந்த மூக்குத்தியும் காணும். அவருக்கு ஒரே ஆச்சரியம். மனைவி கொடுத்த மூக்குத்தியை மறுபடியும் எடுத்து பார்த்தார். அப்போ அதில் ஒரு காட்சி தெரிஞ்சுதான். பார்க்கடலில் நாராயணன் ஆதிசேஷன் மேலே படுத்திருக்கிறார். எதிரில் நாரதர் நிற்கிறார். அந்த நாரதர் தான் தான்கிற உணர்வு நவகோடி நாராயணனுக்கு ஏற்படுது. அவ்வளவுதான், உடனே வீட்டை அப்படியே திறந்து போட்டுட்டு மனைவியை அழைச்சிக்கிட்டு பண்டரிபுரம் கிளம்பிட்டாராம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சொத்துக்களையெல்லாம் ஏழை எளியவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போவோமே அப்படின்னாங்களாம். அப்படி செய்யக்கூடாதுன்னாராம் அவர். என்னங்க இது, முன்னாடி அப்படி தான் சொன்னீங்க, இப்போவும் அப்படியே சொல்கிறீங்களேன்னாங்க. முன்னாடி அந்த சொத்து என்னுடையதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதனால்

0: யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ எப்படின்னா அந்த சொத்து என்னுடையது இல்லை, பண்டரிநாதனுடையதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அது யாருக்கு கொடுக்கறது, யாருக்கும் கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது? அப்படி புறப்பட்ட அந்த நவகோடி நாராயணன் யாருன்னு நினைக்கிறீங்க? அவர் தான் பின்னாடி புரந்தரதாசராக மாறி நிறைய கீர்த்தனைகள்லாம் எழுதினவர். அவங்க கதை அப்படின்னா நம்ம கதை வேறு மாதிரி இருக்குது. நம்மால் ஒருத்தர் வந்தார், சார் எங்கள் வீட்டுக்கார அம்மாவும் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்காக மூக்குத்தியை கழட்டி ஒரு பெட்டியில் வச்சுருந்தாங்க, மறுபடியும் திறந்து பார்க்குறப்போ அது காணாமல் போயிட்டுது சார்னார். ஐயோ அப்புறம் என்ன ஆச்சுன்னு, கடவுளை வேண்டிக்க கிடச்சிரும்னு அதே மாதிரி செஞ்சாங்க. ஒரு மாதம் கழித்து மறுபடியும் ஒரு நாள் திடீர்னு அந்த பெட்டியிலேயே அது வந்துட்டுதுன்னார். ஆச்சரியமாக இருக்கேன்னு, இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னார். எப்படின்னு கேட்டேன். அந்த மூக்குத்தியை நான் தானே எடுத்து ஒரு அவசர தேவைக்காக அடகு கடையில் வச்சுருந்தேன் அப்படின்னார். பாருங்கள், அவர் வந்து புரந்தரதாசர், இவர் வந்து மனைவிக்கு நிரந்தரதாசர்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: தன் பக்தைக்காக தானே வந்து பிரசவம் பார்த்த அகிலாண்டேஸ்வரி அம்பிகை பொன் வைத்த நாதரோடு அருளும்
1: சுகப்பிரசவ பிரார்த்தனை தலமான நாகப்பட்டினம் சித்தாய்மூர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழா நேரலை. நாளை காலை 10 மணிக்கு
0: திருச்சி FM ரெயின்போ 102.1 கும்பாபிஷேக விழாவில் இணைவோர்
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ். உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
3: FM ரெயின்போ நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் கணேஷ் நாராயணா, இதய சிகிச்சை நிபுணர், இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட். இதய நோய் சம்பந்தமான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் அதற்கான தெளிவான பதிலை கொடுக்க இருக்கிறேன். ஸோ இதய நோய் சம்பந்தமான அனைத்து சந்தேகங்களையும் நீங்க எங்கிட்ட தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கேட்டு அறிஞ்சிக்கலாம்.
4: நேயர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 43311 என்ற திருச்சியின் முன்னணிப்பு எண்ணோடு 240-102-1 மற்றும் முறையன் 246-102-1. இது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப்ல கூட உங்களோட கருத்துக்களை அனுப்பலாம். உங்களுக்கான வாட்ஸ்அப் எண் 938-546-102-1. திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 92.1 நேர்களே, நாம இதுவரைக்கும் கேட்டோம் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி தொடர்வது.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். இப்பயணத்தின் போது இரு நாடுகளுக்கிடையே இருதரப்பு வர்த்தகம், முதலீடு உள்ளிட்டவை குறித்து ஆலோசனைகள் மேற்கொள்வதோடு தொழில் தலைவர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுகிறார். ஊரக மேம்பாட்டு அமைச்சகத்தின் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான தேசிய பயிற்சி பட்டறை புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. செயற்கை நுண்ணறிவில் புதுமை தொழில்நுட்ப பயன்பாடு உள்ளிட்ட பிரிவுகளில் ஆலோசனைகள் இதில் இடம்பெறுகின்றன. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல், மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்து மதிப்பெண் மாற்றம் உள்ள தேர்வர்களின் பதிவெண் பட்டியல் இன்று பிற்பகல் வெளியிடப்பட உள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும், இப்பட்டியலில் இடம்பெறாத பதிவெண்களுக்கான விடைத்தாள்களில் எவ்வித மதிப்பெண் மாற்றமும் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர்,
4: விவசாயிகள் குறைகேட்பு மற்றும் விவசாயிகள் மேம்பாட்டிற்கான ஆலோசனை கூட்டம் இன்று புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் காலை 10:30 அளவில் நடைபெற உள்ளது. கடலூர் மாவட்ட விவசாயிகள் தங்களது வேளாண்மை சார்ந்த குறைகள் மற்றும் விவசாயிகள் மேம்பாட்டிற்கான ஆலோசனைகள் கோரிக்கைகள் வைக்க வாய்ப்பு வழங்கப்படும். கடலூர் மாவட்டத்திலிருந்து பா இளஞ்செழியன்.
3: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு மின்சார வாகனத்தை ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா வழங்கினார். கர்ப்பிணி பெண்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் இந்த வாகனத்தை வளாகத்திற்குள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ஆயத்த ஆடைகள் தயாரிப்பு பயிற்சி வரும் 1 தேதி முதல் தொடங்கப்பட உள்ளது. 3 மாத காலம் நடைபெறும் பயிற்சியில் சேர விரும்புவோர் இப்பல்கலைக்கழக மகளிரில் துறையை அணுகுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் முக்கிய சாலைகளில் மாவட்ட காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் தலைமையில் தீவிர வாகன சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பேருந்துகளிலிருந்து 10க்கும் மேற்பட்ட காற்று ஒலிப்பான்கள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு தலைக்கவசம், காப்பீடு உள்ளிட்டவை தொடர்பாக 50 இருசக்கர வாகனங்களுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தியில் புதுப்பாடி கிராமத்திற்குட்பட்ட பகுதியிலிருந்து மருத்துவமனைக்கு செல்ல பாலம் வேண்டியும் தனி நியாயவிலை கடை கோரியும் பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை வட்டாட்சியரிடம் அளித்தனர். US ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் அவர் சனி தயானந்தை 21-14, 21-12 என்ற நேர் செட்களில் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.
0: திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கயிறு ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: இப்போ இருக்கிற இந்த பரபரப்பான வாழ்க்கை முறை மாற்றம் யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் இதய நோயை வர வைக்கும். இதய நோய் அப்படின்னதும் பெரும்பாலானவங்களுக்கு மாரடைப்பு மட்டும்தான் தெரியும். ஆனா அதை தாண்டியும் இருக்கிற நோய்கள் நிறைய. அதுக்குதான் ஒவ்வொரு நோய் பத்தியும் விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நேர்களே கேட்டடைஞ்சிருக்கோம் வசந்த அழைப்பு, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில இதய நோய்கள்

0: தீர்வுகளும். இதய நோய் நிபுணர் பேராசிரியர் டாக்டர் என் கணேஷ் அவர்களை இப்ப நாம நேரலையில சந்திச்சு பேச போறோம். நேர்களை இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை கேட்க 4 3 1 240 102 1 246 102 1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ல வந்து கேட்கலாம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்த நம்மோடு முருகானந்தம் தியாகராஜன். வாங்க நேர்களே, நாமளும் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
1: காலை வணக்கம் நேர்களே. இன்றைய தலைப்பு பார்த்தோம்னா வந்து இதய நோய்களும் அதற்கான தீர்வுகளும் தான். இந்த இதய நோய்கள் குறித்து பேசுங்காண்டி நம்முடைய நிலையத்துக்கு வந்திருக்காங்க தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரிய பேராசிரியரும் தலைமை இதய மருத்துவருமான டாக்டர் என் கணேஷ் அவர்கள். ஐயாவை வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம். வணக்கம்
1: டாக்டர். இப்போது உடம்புக்கு வந்து முடியலை அப்படின்னா, அதாவது இதயத்துக்கே முடியலை அப்படின்னா, நம்ம வந்து இதயம் மட்டுமா வந்து ட்ரீட் பண்ணணுமா இல்லை உடம்புக்கும் ட்ரீட் பண்ணலாமா? இப்போது ஹிப்போக்ரேட்ஸ் மாதிரியான ஆளுங்களை என்ன சொன்னாங்கன்னா வந்து ட்ரீட் அஸ் ஏ ஹோல், அதாவது நம்முடைய பார்ட்ஸை வந்து ட்ரீட் பண்ணாமல் ஹோலாக உடம்புக்கு ஹோலாகவே ட்ரீட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா, இல்லாட்டி வந்து நம்ம இதயத்துக்குமா மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா?
2: இந்த கேள்வி அருமையான கேள்வி. இதுக்கு ரெண்டு விதமாக பதில் கொடுக்கலாம். முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், இதயம் தான் வந்து உடம்பில் இருக்கிற அத்தனை உறுப்புகளுக்கும் அத்தனை பகுதிகளுக்கும் பிளட் சப்ளை பண்ணுது. ஸோ அதனால் இதயத்தை பாதுகாக்க வேண்டியது முதன்மையான கடமை. ஸோ அதனால் இதய நோய் இல்லாமல் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ஸோ தனித்தனி ஆர்கன்ஸில் தனித்தனி ப்ராப்ளம்ஸ் வரலாம். பிரெயினில் ஒரு தனி ப்ராப்ளம் வரலாம், கிட்னியில் ஒரு ப்ராப்ளம் வரலாம். ஸோ அந்த பேஷண்ட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது கூட அதே பேஷண்ட்டுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இருதய நோய் இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டோட ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதயம் தான் வந்து முதன்மையான ஒரு உறுப்பு. ஸோ அதை பாதுகாக்கிறது அவசியம். ரெண்டாவது விதமாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஓவராலாக நம்ம எல்லா உறுப்புகளையும் பாதுகாக்கிறோம் அப்படின்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பெட்டர் லைஃப் ஸ்டைல், தினமும் ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு உடற்பயிற்சி, வெயிட்டை நார்மலாக மெயின்டைன் பண்ணுறது, கரெக்டான உணவுகளை சாப்பிட்றது, ஸோ பிபி சுகர் எதுவும் வராமல் பார்த்துக்கிறது, ஒரு வேளை வந்துட்டாலும் அதை கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, மன அழுத்தத்தை சீராக வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிசஸை நம்ம ஃபாலோ பண்ணி, எஸ்பெஷலி ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள், தேய பழக்கங்களை ஒழிச்சிடுறது, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணினாலே ஹோல் பாடியை நம்ம ப்ரொடெக்டடாக வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த நீங்கள் சொல்கிற அந்த ஹோல் பாடி கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது ரெண்டையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஒரு சில பேருக்கு வந்து இருதயத்திலே ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதயம்ங்கிறது வந்து வெறும் மாரடைப்பு சம்மந்தப்பட்டதோ இல்லை பிளட் ப்ரெஷர் சம்மந்தப்பட்டதோ மட்டும் இல்லை, அதில் பல விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா பிறவியிலேயே இருதய குறைபாடுகளோடு பிறக்கிறவங்க இருக்காங்க, கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து இதயத்தில் வந்து ஓட்டையோ இல்லை வால்வு பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து 1000 இல்லை 100 ஒரு சில பேருக்கு ஒவ்வொரு வியாதிக்கு ஏற்ற மாதிரி இன்சிடென்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி குறைகளோடு பிறக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேருந்தே பிறந்ததுலேருந்தே சிக்கல் இருக்கும். ஸோ அதனால் இதயம்ங்கிறது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான உறுப்பு. ஸோ இதயம் நார்மலாக இருக்கிறவங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லாத இருக்கிறவங்க, மற்ற ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் இந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச். நீங்கள் கேட்ட மாதிரி அதை ஃபாலோ பண்ணால் நம்ம ஓவராலாக ஹெல்த் கண்டிஷன் பெட்டராக வச்சுக்கிட்டு நம்ம நார்மல் லைஃப்பை லீட் பண்ணி ஹாப்பியாக லாங் லைஃப் வாழலாம்.
1: சரிங்க. இந்த இதய நோய்கள் வரதுக்கான காரணங்களை வந்து நிறையா இப்போது நீங்கள் வகைப்படுத்தலாம். அதற்கு முன்னாடி என்னென்னா, நம்ம சாப்பிட்ற உணவுகளில் வந்து நிறைய கெட்ட கொழுப்புகளும் இருக்கலாம், நல்ல கொழுப்புகளும் இருக்கலாம். அந்த மாதிரி வந்து கொழுப்பான உணவுகளை வந்து எடுத்துக்கிறதனுடைய அவசியம் என்ன? கொழுப்பு உணவுகள்லாம் தவிர்க்கலாமா, எடுத்துக்கலாமா? அது மாதிரி புரதம் சார்ந்த உணவுகள்லாம் வந்து எடுத்துக்கிறதுனால இதயத்திற்கு நல்லதா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள்.
2: நீங்கள் டயட்டை பற்றி கேட்குறீங்க, பேலன்ஸ் டயட்னு சொல்லுவோம், அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். 3 வகையான உணவுகள் இருக்குது, அதாவது கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்லுவோம், மாவுச்சத்து, கொழுப்பு, எஸ்பெஷலி நல்ல உணவு. அதில் கெட்ட உணவு கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் ஆக தான் செய்யும் நம்ம பல உணவுகள் சாப்பிடும்போது, ப்ளஸ் புரதச்சத்து, ப்ரோட்டீன். ஸோ இது வந்து பெரும்பாலான அளவுக்கு வந்து இதில் வந்து மேக்ஸிமம் வர்றது வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தான் நம்ம இந்தியன் டைப் ஃபுட்டில். எஸ்பெஷலி நம்ம தமிழ் சார்ந்த உணவுகள்லாம் பார்த்தீங்கன்னா மாவுச்சத்து, அது வந்து ஒரு 50-55% வந்துடும். புரதச்சத்து கண்டிப்பாக ஒரு 25-30% இருக்கணும். மீதி ஃபேட்ஸ், அதாவது நல்ல கொழுப்பு, 10-15% அப்டு 20% வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் கொழுப்பை பற்றி ஸ்பெசிஃபிக்காக கேட்கும்போது, நல்ல கொழுப்பை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக சாப்பிட்றது ரொம்ப அவசியம். ஸோ இது எது இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாக கிடைக்கிற பொருள், ஃபார் எக்ஸாம்பிள் நட்ஸ், பாதாம், காஷ்யூ, இந்த மாதிரி உணவுகளில். அதுக்கப்புறம் ஒரு சில காய்களில் கனிகளில் கூட நம்மள நேச்சுரலாக, ஃபார் எக்ஸாம்பிள் அவகாடோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹெல்தி ஃபேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் மெடிசனில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கெட்ட கொழுப்புன்னு பார்த்தீங்கன்னா அது ஒமேகா 6ன்னு சொல்லுவோம். ஸோ ஒமேகா 3 அதிகமாக இருக்கிறதும் ஒமேகா 6 கம்மியாக இருக்கிற கொழுப்புகளை நம்ம எடுத்து

0: பெட்டர். ஸோ அது வந்து நேச்சுரலாக கிடைக்கிற நட்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் நம்ம நேச்சுரலாக கிடைக்கிற ஆயில் வந்து இந்த ஒமேகா 3, அதாவது நல்ல கொழுப்பு இருக்கிற இதயத்துக்கு ஃப்ரெண்ட்லியான கொழுப்பாக இருக்கும். ஸோ கெட்ட கொழுப்புகள் பார்த்தீங்கன்னா மெயினாக வனஸ்பதி டால்டா, டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், இந்த ஜங்க் ஃபுட் சொல்கிறோம்ல, பர்கர், பீஸா மற்றும் ஐஸ்கிரீம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீப் ஃப்ரைடு ஆயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. வெஜிடபிள் ஆயில்ஸ் மோஸ்ட்லி பாம் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த எதையுமே நம்ம டீப்பாக ஃப்ரை பண்ணும்போது அந்த ஆயிலோட தன்மை மாறி அதை கெட்ட கொழுப்பாக மாறிடுது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும். ஸோ கொழுப்பை பொறுத்த வரைக்கும் ஓவரால் வெல்பீயிங்க்கு இது தான். ஸோ ஆயிலே நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது. நார்மலாக நம்ம சேர்த்துக்கிற ஆயில் தினமும் ஒரு 5-10 ml எல்லாருக்குமே தேவைப்படும். அதெல்லாம் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நமக்கு வந்து உணவில் சேர்த்துக்கலாம். ஸோ ஹார்ட் ப்ராப்ளம் ரொம்ப இருக்கிறவங்களுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம். ஸோ நார்மல் இருக்கிறவங்களுக்கு, நார்மலாக இருக்கிறவங்களுக்கு, ஸோ இந்த டெய்லி அலோவன்ஸ் ஆஃப் அந்த 15% வந்து நம்ம கொழுப்புகளை எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணி கான்ஷியஸாக அவாய்ட் பண்ணணும்.
1: சரி, நான் ஆரோக்கியமாக தான் இருக்கிறேன், ஆனால் வந்து இன்னொரு 10 வருடங்களில் எனக்கு வந்து எந்த இதய நோய்களும் வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வைங்களேன். அதை வந்து தவிர்க்கத்துக்க, இதய நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்க, நான் வந்து முன்னாடியே வந்து என்னுடைய கெட்ட கொழுப்பு எவ்வளோ இருக்குது, நல்ல கொழுப்பு எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரியான ப்ரெஷர்லாம் எவ்வளோ இருக்குதுங்கிறத பொதுவாக வந்து நான் வந்து இரத்த சோதனைகளோ ஏதோ சோதனைகள் மூலமாக அறிந்து கொண்டு அதை வந்து அந்த அதாவது இதய நோய்களை வராமல் தடுக்கிறதுக்க என்னால் வந்து முடியுமா?
0: கரெக்டான கேள்வி கேட்குறீங்க. இப்போ இதுக்காகவே வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்கப், ஹோல் பாடி செக்கப் இதெல்லாம் வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இது பண்ணுறாங்க. நம்ம தனலட்சுமி ஸ்ரீனிவாசனில் கூட பார்த்திங்கன்னா கார்டியாக் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் ப்ரோக்ராம்னே வச்சுருக்கோம். ஸோ எஸ்பெஷலி பியாண்ட் 30-35-40 இப்போல்லாம் வந்து மாரடைப்பு 20 வயசுலேயே வருது, அது வேறு விஷயம். பட் பொதுவாக 35 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க கம்ப்ளீட்டாக ஒரு ஹோல் பாடி செக்கப்போ இல்லை கார்டியாக் ரிலேட்டட் ஹார்ட்டை பற்றி உங்களுக்கு வரி இருக்குது, இல்லை ஃபேமிலியில் உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ், நெருக்கமான உறவினர்கள், பேரண்ட்ஸோ இல்லை ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் லைக் உங்களோட தாய் மாமனோ இல்லை கூட பிறந்தவங்களுக்கும் வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா இன்னும் சின்ன வயசுலேயே ஒரு 30 வயசுலேயே கூட நம்ம ஒரு ஹெல்த் செக்அப் வந்து பண்ணிக்கலாம். இது ரெக்கமெண்டேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா எவ்ரி 5 இயர்ஸ் நார்மலாக இருக்கிறவங்க பண்ணிக்கிறது. 40 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் கூட நீங்கள் வந்து செக்அப் பண்ணிக்கலாம். இதில் வந்து பொதுவாக பிளட் டெஸ்ட் எல்லாமே பார்த்துருவாங்க. ஸோ உங்களோட ஹீமோக்ளோபின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி, அதாவது ரத்த அளவு எவ்வளோ இருக்குங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொழுப்பு, அந்த கொழுப்புகள்லேயே பல வகைகள் இருக்குது, நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு, அதில் வந்து LDL, HDL, ட்ரைக்ளிசரைட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இன்னும் வந்து ஸ்பெஷலைஸ்டு லிபிட் ப்ரொஃபைல்னு சொல்லுவோம், அதில் வந்து அட்வான்ஸ்டாக பார்க்கக்கூடிய ஒரு சில இருதயத்துக்கான நோய்க்கான மார்க்கர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ லைப்போ ப்ரோட்டீன் ஏ, அப்போ ப்ரோட்டீன் பிங்கிற மாதிரி லெவல்ஸ்லாம் கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு மாஸ்டரல் செக்அப்பில் நம்ம ஈஸியாக வந்து எல்லா லெவல்ஸையும் கணிச்சிடலாம். ஸோ இருதய ரிஸ்க் உண்டாக்குற ஒரு சில மார்க்கர்ஸ் கூட இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை கூட நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஹெல்த் செக்அப்லேயே கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் ரத்த பரிசோதனை சோதனைகள் இல்லாமல் பேசிக்கான இசிஜி மற்றும் எக்கோ டெஸ்ட் மட்டும் இருதய சிகிச்சை நிபுணர் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு ஸ்டெத்தோஸ்கோப்பை வச்சு செக் பண்ணி பார்த்தாலே கிராஸாக வந்து ஹார்ட் வந்து நல்லாயிருக்கா, இல்லை இருதய குறைபாடுகள் இருக்கா, இவங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் வேணுமாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த் செக்அப் மூலமாக நம்ம ப்ராப்ளம் எதுவும் இல்லை அப்படின்னாக்க, ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் எதுவும் இல்லை, ஹார்ட் ப்ராப்ளம் யாருக்கும் இல்லை, அப்படி எந்த ஒரு விதமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இல்லை உங்களுக்கு அப்படின்னாக்க, லைக் சுகர் பிபி எதுவும் இல்லை அப்படின்னாக்க, ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கூட நம்ம ஹெல்த் செக்அப் பண்ணிக்கலாம். அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கார்டியாக் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். அந்த அறிகுறிகளை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம்.
1: கண்டிப்பாக நேர்களை தொடர்ந்து பேச வேண்டியிருந்தீர்கள் திருச்சி பண்பலையோடு.
2: உங்களின் எதிர்கால பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியை கேட்டணிச்சிருக்கோம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின்

சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்தலை பேசுறீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இருக்காங்க பேராசிரியரும் இதய மருத்துவருமான டாக்டர் என் கணேஷ் அவர்கள். நீங்களும் மருத்துவர்கிட்ட பேசலாம். அதற்கான தொலைபேசி எண்கள் 246-102-1 மற்றொரு 240-102-1 முன்னின் 4-3-1. நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம், மற்ற கால் இருக்காங்க சார், பேசலாம். வணக்கம், யாருங்கிறது?
1: ஹலோ, கீழவுளையூர் பழனிசாமிங்க ஐயா.
0: ஆ சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்விங்க ஐயா.
1: என் பொண்ணு வந்து பிரியங்கா.
0: சரிங்க.
1: அவங்களுக்கு இதயத்துக்கும் நுரையீரலுக்கும் இடையில கட்டியிருக்குன்னு சொல்லி திருச்சி ஜிஹெச்ல சொன்னாங்க.
0: சரி.
1: ரொம்ப சரியில்லாம இருந்து அப்புறம் ஒரு டாக்டர் எழுதி வாங்கி மதுரையில கொண்டு போய் சேர்த்தேன். அங்க கொஞ்சம் இப்ப பரவாயில்ல, இப்ப திருப்பி கொஞ்சம் நடமாட்டம் வேலை இருக்கு. அந்த கட்டி குறைஞ்சிருச்சா என்னங்கறது, எப்படி என்னங்கறது, மாசம் மாசம் வர சொன்னாங்க, போயிட்டு வந்திருக்கேன், இந்த மாசம் போகணும். அது எப்படி எங்க திருப்பி செக்அப் பண்ணி என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டேறாங்க, நல்லா ஆயிருப்போம்னு சொல்றாங்க. அதுக்காக வர எப்படி என்னன்னு கேட்கலாங்க ஐயா.
0: சரிங்கய்யா, ஐயா பேசுவாங்க.
2: ஐயா வணக்கம். உங்க பிரச்சனை வந்து இருதயத்துக்கும் நுரையீரலுக்கும் நடுப்புற கட்டியா, என்ன சொன்னாங்க?
0: மீடியாஸ்டினத்துல பிரச்சனை இருக்குங்க.
2: மீடியாஸ்டினம்ல
1: நுரையீரலுக்கும் இதயத்துக்கும் இடையில இருக்குன்னு சொன்னாங்க.
2: அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க, ஆபரேஷன் பண்ணிட்டாங்களா?
1: ஆபரேஷன் தேவையில்லைன்னு இது பண்ணாங்க. ஒரு 3 மாசம் அங்கே ஹாஸ்பிட்டலில்
2: வச்சிருந்தேன். இப்போ எப்படி இருக்கு, தொந்தரவுகள்லாம் குறைஞ்சிருக்கா?
1: இப்போ தொந்தரவு இப்போ எல்லாம் கொஞ்சம் இப்போ தான் வேலைக்கு போகப்போ 1 மாசம் போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு பயம், திருப்பி எதுவும் சேராத சாப்பிட்டு சிக்கலாக இருக்கலாம் என்னவங்கிற பயம்.
2: இல்லை, பொதுவாக இந்த சாப்பாட்டுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஸோ இது அவங்க உங்களுக்கு சொல்லியிருக்கிற அந்த மதுரையில் சொல்லியிருக்கிற அந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணி அவங்கக்கிட்ட செக்அப் ரெகுலராக பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக கண்காணிச்சிட்டு தான் இருப்பாங்க, இதை பற்றி ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம். ஸோ புதுசாக ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் மட்டும் இமீடியட்டாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறதுக்கு போகணும், இல்லாட்டி அவங்க சொல்கிறத தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அது பெரிய மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, இருந்திருந்தால் உடனே ஆப்ரேஷன் சொல்லியிருப்பாங்க. சரிங்கப்பா, நன்றி.
0: சிறப்பு. மற்றொரு காலர் இருக்கான், பேசலாம். வணக்கம், யாருங்கிறது?
3: வணக்கம். கந்தானம் மனிதநேயம் என்ற சிந்தனையோடு புத்தூர்ல இருந்து துரை சுப்பிரமணியன். மருத்துவர் ஐயா வணக்கம்.
2: வணக்கம்.
3: ஒரு 2 விஷயங்களை மட்டும் பேசலாம். இப்ப என்னோட பையனுக்கு வந்து என் பையன் 8 குழந்தைகள் பிறந்தாங்க. பிறந்து அதுல ஒருத்தருக்கு வந்து இதயத்துல ஒரு 4 அறையில ஒரு அறையில ஓட்டம் இருக்குன்னு சொல்லி 8 மாதத்திலே ஆபரேஷன் பண்ணிட்டோம். இன்னைக்கு 7 வயசு ஆகுது. அந்த பிரச்சனை ஏன் வருது, சின்ன வயசுலயே கர்ப்பத்திலேயே அது வந்திருக்குமா, இல்ல அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய குழந்தைக்கு வருதுன்னு சொல்றாங்களே, ஏன் வருது, அதை எப்படி தவிர்க்கணும்? ரெண்டாவது, என் பையன் ஆபரேஷன் பண்ணியாச்சு, இப்ப நல்லா இருக்கான், வாழ்க்கையில அவனுக்கு அந்த பிரச்சனை திருப்பி வருமா, அந்த ஓட்டையை அடைச்ச இடத்துல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல ஆரோக்கியமா எல்லாரும் மாதிரி அவன் இருப்பானாங்கிறது ஒரு சந்தேகம். அப்புறம் இதயத்துக்கும் உணர்ச்சிகளுக்கும் என்ன சம்பந்தம், திடீர்னு ஒருத்தருக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி கேட்டோம்னா ஹார்ட் அட்டாக் வருது, இல்ல ஒரு காதல் பாசம் இதுக்கு இதயத்துக்குலாம் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்களே, இதயத்துக்கும் உணர்ச்சிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.
2: நன்றி. உங்கள் பசங்களுக்கு அந்த ரெட்டை குழந்தைகளுக்கு ஒருத்தருக்கு இதயத்தில் ஹோல் இருக்குன்னு சொன்னீங்க. இதுக்கான இந்த மாதிரி ஹோல் வரதுக்கான ஒரு சில காரணங்கள் இருக்குது. அதாவது ஏற்கனவே ஒரு குழந்தை வந்து இதயத்தில் ப்ராப்ளத்தோடு பிறந்திருக்கு பிறவிலே அப்படின்னா மற்ற குழந்தைக்கு வருவதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு 30-50% அது ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில மருந்துகள் லைக் வலிப்பு மாத்திரை சாப்பிட்றவங்க, கர்ப்பமாக இருக்கும்போது சுகர் இருக்கிறவங்களுக்கு காய்ச்சல், ஏதாவது ஒரு சில வைரஸ் காய்ச்சல் வந்தால், இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள்னால இருதய கோளாறுகள் குழந்தைகளுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கண்டறியறதுக்கு வந்து கர்ப்பமாக இருக்கும்போதே ஃபீட்டல் எக்கோன்னு சொல்லுவோம். அது ஒரு குறிப்பிட்ட டயத்தில் அதை பார்க்கும்போது இருதய கோளாறுகள் குழந்தைக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அது எந்த மாதிரி ப்ராப்ளம்ங்கிறத பார்த்து நம்ம ஈவன் பிறவிக்கு முன்னாடியே கூட ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான அளவுக்கு அட்வான்சஸ் வந்துருச்சு. ஒன்று, ஸோ ஒரு குழந்தைக்கு இருந்ததுன்னா இன்னொரு குழந்தைக்கு அவசியம் வரணுங்கிறது கிடையாது. ஸோ ஒரு சில காரணங்களே இல்லாமல் கூட ஒரு சில பேருக்கு இருதய குறைபாடுகள் ஓட்டையோ இல்லை வாழ்வு பிரச்சனைகளோ வரலாம். ஒரு 50% குழந்தைங்களுக்கு காரணம் சொல்ல காரணத்தோடு வரலாம், ஒரு 50% காரணமே இல்லாமல் ரேண்டமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் உங்கள் முதல் கேள்விக்கான பதில். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க, அந்த ஹோலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அந்த சர்ஜரியோ இல்லை பட்டன் சொல்லுவோம் டிவைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த உங்கள் பையன் வந்து ஒரு நார்மல் லைஃபை மற்றவங்க மாதிரியே லீட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் அது குணம் அடைஞ்சிடுச்சுன்னு தான் அர்த்தம்.

ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு விதமான இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஒரு சில ப்ராப்ளம்க்கு வந்து வெறும் ஹோல் மட்டும் அடைச்சிருப்பாங்க, அது கூட சேர்ந்து வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு இருதய ஓட்டை இருக்குது, அதை மட்டும் அவங்க சரி செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது பெரிய கேள்வி கேட்டது வந்து இருதய உணர்ச்சிகளுக்கும் இருதயத்துக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. நார்மலாக இருக்கிற எமோஷன்ஸ், கோபம், திடீர்னு இப்போ பார்க்கும்போது மன அழுத்தம், கோபம், அப்புறம் திடீர்னு ஒரு சந்தோஷம், இந்த மாதிரி வர்றது வந்து இயற்கை தான். ஸோ இது எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இருதய கோளாறுகளோ இல்லை மற்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸோ, ஒரு சுகரோ பிபியோ இல்லை ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி உணர்ச்சிகள் இதயத்தை கண்டிப்பாக பெரிய அளவில் பாதிக்காது. ஏற்கனவே மறைவாக இதயத்தில் பிளாக்ஸ் இருக்கிறவங்களுக்கோ இல்லை இதய பம்பிங் வீக்காக இருக்கிறவங்க ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம், அது வந்து ஒரு அறிகுறி வரத்துக்கு ஒரு ஸ்டேஜை தாண்டணும். ஸோ இந்த மாதிரி

0: இப்போ பார்க்கும்போது மன அழுத்தம், கோபம், அப்புறம் திடீர்னு ஒரு சந்தோஷம், இந்த மாதிரி வர்றது வந்து இயற்கை தான். ஸோ இது எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இருதய கோளாறுகளோ இல்லை மற்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸோ, ஒரு சுகரோ பிபியோ இல்லை ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி உணர்ச்சிகள் இதயத்தை கண்டிப்பாக பெரிய அளவில் பாதிக்காது. ஏற்கனவே மறைவாக இதயத்தில் பிளாக்ஸ் இருக்கிறவங்களுக்கோ இல்லை இதய பம்பிங் வீக்காக இருக்கிறவங்க, ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம், அது வந்து ஒரு அறிகுறி வரத்துக்கு ஒரு ஸ்டேஜை தாண்டணும். ஸோ இந்த மாதிரி மறைவாக இருக்கிறவங்களுக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கோ இல்லை ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி ஆப்ரேஷனோ இல்லை ஸ்டென்ட்டோ பண்ணியிருக்கு இல்லை வேறு ஏதோ ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த எமோஷனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் சொல்லுவோம், அதாவது அதிகமாக அதிக அளவிலான உணர்ச்சிகள் திடீர் திடீர்னு வரதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது.
1: சிறப்புங்கய்யா, இப்போது நிறைய பேர் வந்து ஹார்ட் அட்டாக்ங்கிற ஒரு மாரடைப்புனால வந்து அவதிப்படுறது நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த மாரடைப்பு வந்ததுக்கப்புறம் ஒருத்தரை வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க, அது வந்து சகஜம்தான். ஆனால் வந்து வீட்டிலேயே அந்த முதலுதவி செய்கிற மனப்பான்மை அதிகரிச்சிருக்கா இல்லை குறைந்திருக்குதா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள்.
0: இது வந்து ஒரு கிரே ஏரியான்னு சொல்லுவோம், அதாவது கிளியரான ஆன்சர் இது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மாரடைப்புக்கான அறிகுறிகளே வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து ஒரு மருத்துவரால் மட்டும்தான் முடியும். அதாவது மாரடைப்புக்கா இப்போ நெஞ்சு வலின்னு சொல்கிறீங்கன்னா அது எல்லா நெஞ்சு வலியும் மாரடைப்பு கிடையாது. ஸோ மாரடைப்பு அப்படின்னா இருதயத்துக்கான ரத்த குழாய்கள், அதாவது கொரோனரி தமனிகள்னு சொல்லுவோம், அதில் பிளாக் ஆகி தான் வந்து சடனாக மாரடைப்பு வருது. ஸோ அதுக்கான வலி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செஸ்டில் வந்து சென்டரில் வெயிட் வச்சு ஒரு 5 கிலோ வெயிட் வச்சு அமுக்குனா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை கொடுக்குறதோ உள்ள பரவலான ஒரு எரிச்சல் ப்ளஸ் ஒரு குமட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங், வாந்தி வர மாதிரி ஒரு ஃபீலிங், அதே வலி வந்து தாடைக்கோ இல்லை ஷோல்டர்ஸ்க்கோ லெஃப்ட் சைடோ பரவி இல்லை முதுகு பக்கமோ பரவி வலி தொடர்ந்து ஒரு சில நிமிடங்களை தாண்டி தொடர்ந்து இருக்கணும், ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு மேலே தொடர்ச்சியாக இருந்து அளவுக்கு அதிகமான வேர்வை ப்ளஸ் கூடவே மூச்சுத்தண்டலோ படபடப்போ இருக்கலாம். இதுதான் வந்து கிளாசிக்கலாக, அதாவது ஹார்ட் அட்டாக்கிலோ மாரடைப்புக்கான தொந்தரவு. சரி, இதுலேயே வேறுபாடுகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அஜீர்ணம் மாதிரியே இருக்கும், அசிடிட்டி மாதிரியே இருக்கும், அவங்க அசிடிட்டின்னு நினச்சிக்கலாம், அது மாரடைப்பாக கூட இருக்கலாம். ஆனால் மாரடைப்பாக அசிடிட்டின்னு நினச்சி உதாசீனப்படுத்தினவங்களும் இருக்காங்க. ஒரு சில பேருக்கு பெயினே இருக்காது, வெறும் மூச்சு திணறலோ இல்லை லேசான மயக்கமோ, ஒரு சோர்வு மட்டும்தான் இருக்கும். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, 70 வயசை தாண்டினவங்களுக்குலாம் வழியே இல்லாமல் கூட சைலண்ட் அட்டாக் வந்துட்டு போயிடும். ஸோ ஒரு சில பேர் வந்து பளிச்சு பளிச்சுன்னு வலிக்குதும்பாங்க, மாறி மாறி வலிக்குதும்பாங்க, இது வந்து சாதாரண ஒரு கேஸ்ட்ரபிளாக கூட இருக்கலாம். ஸோ இந்த முதல் உதவிங்கிறது வந்து பிளட் தின்னிங் மெடிக்கேஷன்ஸ், ஆஸ்பிரின், குளோபிடவரல்ன்றது பொதுவாக சொல்லுவோம், இந்த மெடிசின் ப்ளஸ் கொலஸ்ட்ரால்கான டேப்லெட், இது ஒரு லோடிங் டோஸ்னு கொடுப்போம். ஸோ அது வந்து இதயத்தில் இருக்கிற பிளாக்கை போய் கரைக்கிறதுக்கான இமீடியட்டாக ஒரு ஹெல்ப் பண்ணும், மொத்தமாக கரைச்சிடாது பட் ஒரு கண்டிப்பாக ஒரு 25-30% பெனிஃபிட் கிடைக்கும். அது வந்து நம்ம தேவையில் இல்லாதவங்களுக்கு கொடுத்தா கூட அதில் ஒரு ப்ளீடிங் ரிஸ்க் இருக்குது. ஸோ அதனால் வந்து கன்சல்ட் பண்ணி பண்ணிக்கிறது பெட்டர். ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு திடீர்னு வலி வந்தது அப்படின்னாக்கா அந்த ஃபர்ஸ்ட் எய்டு மெடிக்கேஷன்ஸை நம்ம எடுத்துக்கலாம்.
1: சரி, பொதுவாக இதய நோய்கள்னாலே வந்து பணம் செலவாக அதிகமாக செலவாகும்னுங்கிற கருத்து நிலவுது. இது வந்து பொதுவான இதய நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து செலவு வந்து குறைவாக அதிகமாக, அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: இப்போ வந்து இதய நோய்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நான் சொன்ன இசிஜி எக்கோங்கிற ஸ்கேன்லாம் எடுத்துக்கும்போது குறைந்த செலவிலே நம்ம பார்த்துடலாம். இப்போ கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து இதை இலவசமாகவே செய்கிறாங்க. ப்ளஸ் இப்போ நம்ம முதலமைச்சரோட காப்பீடு திட்டத்தின் மூலமாக முக்காவாசி ஹாஸ்பிட்டல்ஸ் இன்க்ளூடிங் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் இதய சிகிச்சைக்கான ஸ்டார்டிங் ஃப்ரம் பேசிக் செக்கப்லேருந்து ஆரம்பித்து இன்பேஷன் ட்ரீட்மெண்ட், கார்டியாக் சர்ஜரி, அட்வான்ஸ்டு சர்ஜரி வரைக்கும் மேக்ஸிமம் வந்து இது பேக்கேஜில் கவர் ஆகுது. ஸோ இதய ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து செலவாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ட்ரீட்மெண்ட் அவாய்ட் பண்ணுறது சரி கிடையாது. ஸோ அதனால் இதய சிகிச்சைக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம குறைந்த செலவிலேயே தாராளமாக பண்ணிக்கலாம்.
1: சரி, ஒரு ஒருத்தருடைய உடம்புல வந்து கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்குது, அதை குறைக்கிறதுக்கு ஏதாவது வந்து மருந்து மாத்திரைகளால் பண்ண முடியுமா இல்லாட்டியும் வந்து வேறு மாதிரி சிகிச்சைகள் ஏதாவது இருக்குதா?
0: கெட்ட கொழுப்புன்னு நீங்கள் மீன் பண்ணுறது வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம், லிபிட் ப்ரொஃபைலில் ஒரு 6-7 பேராமீட்டர்ஸ் பார்ப்போம், அதில் முக்கியமானது எல்டிஎல் கொலஸ்ட்ரால். அது ஒரு லிமிட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னாக்க, ஒரு பார்டரில் இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம உடற்பயிற்சி மூலமாகவோ வெயிட் ரிடக்ஷன் பண்ணி கரெக்டான உணவு முறைகளை மாற்றி, அதாவது ஹை ஃபைபர் டயட்டு நான் சொன்ன உணவு முறைகள், ஸோ அதை ஃபாலோ பண்ணி குறைச்சி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். பட் ஒரு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பார்டரை தாண்டிடுச்சு அப்படின்னாக்க மருந்துகள் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் பெஸ்ட்டர். அதுக்கு வந்து ஸ்டாட்டின்ஸ்னு சொல்லுவோம், அது ரொம்ப ஒரு சீப் மெடிக்கேஷன் தான், அதை எடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது பெட்டர்.
1: சரி, இப்போ மற்றொரு கால் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், யாருங்கிறது?
2: பேசுகிறேன்,
0: சொல்லுங்கள்.
2: இந்த ஓய்வுக்கு வந்து இப்போ அதிக ப்ரெஸ் ஆரம்பத்தை வந்து இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி 199 இருந்துச்சு சார், இப்போ வந்து 142 இருக்கு. அவங்களுக்கு பிரச்சனை வந்து கலந்து மாடியில் ஏதாவது பொருள் தூக்கலாம் மூச்சு வாங்குது சார், நடக்க உயரமா படியிலேயோ வெயிட் தூக்கலாம் மூச்சு வாங்குது, அதே மாதிரி ஆட்டுக்கறி சாப்பிட்டா தலைவலி தலை

0: சுத்து வருது. பரிசு வந்து வெயிட் தூக்கினாவோ மாடியில் ஏறினாலும் ரொம்ப மூச்சு வாங்குறாங்க.
1: சரிங்கப்பா, இதுதான் பிரச்சனையா, வேற கேள்விகள் இருக்கா?
0: இல்ல வேற சார், இப்ப 2 வருஷம் மாத்திரை சாப்பிட்டுருக்காங்க, சுகர் இல்ல.
1: சரி, என்ன வயசு அவங்களுக்கு?
0: அவங்க 45 வயசு சார்.
1: உடல் பருமன் இருக்கா?
0: வெயிட் வந்து 50 கிலோ இருப்பாங்க, 5 அடி இருக்காங்க.
1: சரி சரிப்பா, நன்றி. இப்போ நீங்கள் சொல்கிற வந்து மூச்சு வாங்குறதுங்கிறது வந்து இதயத்தோட ஒரு முக்கியமான அறிகுறி தான். இதய ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே பிளட் ப்ரெஷர் அதாவது பிபி இருக்கிறதுனால அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் இருதய நோய் இருக்கிறதுக்கான. ஸோ அதனால் வந்து ஹார்ட்டுக்கான பேசிக் செக்அப் நான் சொன்னது இசிஜி எக்கோவில் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சில பேருக்கு 45 தான் வயசாகுது, அவங்களுக்கு சுகர் கிடையாது. ஸோ மூச்சு திணறலுக்கான பலவிதமான காரணங்கள் இருக்குது இதய நோயை தவிர. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் பிளட் டெஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ரத்த சோகை இருந்தால் கூட, ரத்தம் அளவு கம்மியாக இருந்தால் கூட மூச்சு திணறல் ஏற்படலாம். நுரையீரல் ப்ராப்ளம் இருந்தால் கூட மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு முதல்ல ஹார்ட்டை செக் பண்ணிவிட்டு அது நார்மல் அப்படின்னு ஐடென்டிஃபை ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, மற்ற உறுப்புகளை நம்ம செக் பண்ணிக்கலாம். பிளட் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். நீங்கள் சொல்கிற இந்த தொந்தரவுக்கு கண்டிப்பாக இருதயத்தை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கிறது நல்லது.
2: சிறப்பு நேர்களை தொடர்ந்து பேச முடிந்தீர்கள் திருச்சி பண்பலையோடு.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களை நாம இதுவரைக்கும் கேட்டோம். திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
9: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
10: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
11: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை, வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc Honors Agriculture 4 Years, BSc Honors Horticulture 4 Years. சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633133.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: June 26 சர்வதேச போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினம். போதைப் பொருளை ஒழிப்போம், இளைஞர்களை காப்போம், ஆரோக்கியமான பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க அனைவரும் உறுதியேற்போம். போதையில்லா சமூகம் மலர நாமும் பங்களிப்போம்.
3: வெளியீடு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.
4: திருச்சி பண்பலை 102.1 இன்று பகல் 1 மணிக்கு மதுர கீதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
7: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்தலிப்பு கேட்டிருக்கேன். நீங்கள் நிகழ்ச்சி நம்மோடு இருக்காங்க பேராசிரியரும் இதய மருத்துவருமான டாக்டர் என் கணேஷ் அவர்கள். நீங்களும் மருத்துவ

0: பேசலாம். அதற்கான தொலைபேசி எண்கள் 246-102-1, மற்றொரு 240-101, முன்னின் பின் சொல்லி 4-3-1. வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த நம்பர் வந்து ஒர்க் ஆகுதுனால வந்து நீங்கள் வந்து இந்த நம்பருக்கே தொடர்பு கொள்ளலாம். அடுத்து நேர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், யாருங்க?
1: வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர்.
2: சொல்லுங்க
1: சார். எனக்கு வந்து ஓப்பனர் சர்ஜரி பண்ணி 3 வருஷம் ஆகுதுங்க.
2: சரி.
1: இப்போ ரெகுலர் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. இப்போ 3 வருஷத்துக்கு ஒரு வருஷம் தான், அப்புறம் 6 மாதத்துக்கு ஒரு வருஷம் தாங்க. இப்போ ரெகுலராக அதே மாத்திரை தான் சார் எழுதி கொடுத்துருக்காங்க. இது எத்தனை நேரத்தை சாப்பிடணும் அப்படின்னு தெரியல.
2: இது வந்து பேசிக்கான மருந்துகள் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது இதயத்தில் மறுபடியும் பிளாக் வராமல் இருக்கிறதுக்காகவும், கொழுப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும், ப்ளஸ் உங்களுக்கு பிபி சுகர் ஏதாவது இருக்கா? அதான் பிளட் ப்ரெஷரும் சுகரும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெடிசின்ஸ் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இது ஒரு பொதுவாக வந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சில மீடியமாக அந்த மெடிசின்ஸோட அளவை குறைச்சிட்டு ஒரு சஸ்டைன்டு மெடிசன் நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு லைஃப் லாங் ஒரு சில மெடிசின்ஸ் கண்டினியூ பண்ணணும்.
1: என்னோட அனுபவத்தை கொஞ்சம் சொல்லலாமா சார்? நான் எப்படி, எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியல சார். அறிகுறியே இல்லாம தான் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றேன். வந்து என்னால நடக்க முடியல, ஒரு 10 அடி நடக்க முடியல, உட்காந்துட்டேன். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். போயிட்டு அவங்க ஜென்ரல் மெடிசன்ல ஃபுல்லா டெஸ்ட் பார்த்துட்டு ஒண்ணும் இல்ல, நீங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன் அவங்ககிட்ட என்னால முடியல சார், எனக்கு ஏதாவது பாருங்க சார், அப்ப வேணாம் போய் ஹார்ட்டை பாருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹார்ட் அட்டாக் கண்டுபிடிச்சாங்க. ஜென்ரல் மெடிசன்ல அவங்களால கண்டுபிடிக்க முடியல.
2: ஓகே.
1: மற்றொரு
0: காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், யார் இருக்கிறது?
2: வணக்கம்.
3: வணக்கம்
0: ஐயா.
3: எனக்கு 68 வயசாகுது, தினமும் வாக்கிங் போவேன். 70 வயசுக்குள்ளார சீனாவில் இருக்கிற கைலாய மலைக்கு போகணும்னு சொன்னாங்க. அதனால நான் 10 நாளைக்கு முன்னாடி கைலாய மலைக்கு போனேன். அந்த பரிகிரமா பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணாங்க, நல்லா இருந்தது. ஆனால் அந்த நடக்கும்போது ரொம்ப டயர்டாக இருந்தது, மூச்சு வாங்கிச்சு. அது மேடு பள்ளம் உள்ள இடம், எனக்கு நடக்கிறதுக்கே சிரமப்பட்டேன். பட் இப்போ என்னன்னா வீட்டுக்கு வந்துட்டேன்.
2: ஓகே.
3: இப்போயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கு, லேசா மூச்சு வாங்குது. ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இது நம்ம டோட்டல் செக்அப் பண்ணிக்கணும்.
2: இந்த தொந்தரவுகளுக்கு நீங்க செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. போறதுக்கு முன்னாடி செக்அப் பண்ணிட்டு தான் போனீங்களா?
3: ஹார்ட் நான் போறதுக்கு முன்னாடி எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்ல.
2: இல்ல, ஆனா செக்அப் பண்ணிக்கல.
3: பண்ணிக்கல. பட் என்னன்னா அந்த ஆக்சிஜன் லெவல் எனக்கு செக் பண்ணாங்க.
2: ஆக்சிஜன் லெவலை மட்டும் வச்சே உங்களுக்கு இருதய நோய் இருக்கா இல்லையா, வேற ஏதாவது நுரையீரல் பிரச்சனை இருக்கான்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட முடியாது. பட் இப்போ இருக்கிற அறிகுறிகளுக்கு நீங்கள் ஒரு தடவை பேசிக்கான இருதயத்துக்கான டெஸ்ட், இசிஜி, எக்கோ, இந்த மாதிரி டெஸ்ட்டை நீங்கள் தயவுசெய்து பண்ணிக்கோங்க.
0: சிறப்பு. அடுத்தது பார்த்தோம்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த மலையேற்றம் வந்து தெரியாமலே வந்து ஏறுறாங்க, அதில் வந்து இறப்புகள்லாம் ஏற்படுது இல்லையா? ஸோ ஒருத்தர் வந்து மலையேற்றம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த கார்டியோ அண்டு பல்மனரி கெப்பாசிட்டியை வந்து அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போகிறது சிறப்பாக
2: பெட்டர். எஸ்பெஷலி இவர் சொல்கிற இந்த ஹிமாலயன் ஹில்ஸ் அந்த அளவுக்கு நார்மல் ட்ரெக்கிங்க்கு தேவையில்லை. அதுவும் இப்போ சுகர் பிபி இருக்கிறவங்க, ஃபேமிலியில் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவசியம். ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட செக் பண்ணிக்கிறது நல்லது. பட் அளவுக்கு அதிகமான இந்த மாதிரி ஹிமாலயன் ஹில்ஸோ இல்லை வேறு ஒரு ஹில்ஸோ பெருசாக ஏற போகிறாங்க, பெருசாக ஏதாவது புதுசாக ட்ரை பண்ண போகிறாங்கங்கிறவங்களுக்கு வந்து பேசிக்காக கார்டியோ பல்மனரி டெஸ்டிங் வந்து எக்ஸசைஸ் டெஸ்டிங் சொல்லுவோம், ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் இல்லை ட்ரெட்மில் டெஸ்டிங். இசிஜி, எக்கோ அண்ட் ட்ரெட்மில் டெஸ்டிங்கில் உங்களோட ஓரளவுக்கு ஒரு 70-80% ஹார்ட்டோட கண்டிஷன் தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ இது மூணும் நார்மல் அப்படின்னாக்க தைரியமாக அவங்க மலையேற்ற பகுதிகளுக்கு செல்லலாம்.
0: சரியா. இப்போது உயர் ரத்த அழுத்தம் மாதிரி குறை ரத்த அழுத்தம் இருக்கு இல்லையா, லோ பிபி, அது வந்து ஏன் ஏற்படுது? அது வந்து வராமல் தடுக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கய்யா.
2: ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஜென்ஸோட வந்து பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 3/4 பேருக்கு தொந்தரவே இருக்காது. நார்மல் பிபி 120-80 சொல்லுவோம். நிறையா ஃபீமேல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 100 தான் பிபியே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த லோ பிளட் ப்ரெஷர் வந்து சிம்டமே இல்லாமல் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பிபி நார்மலோட கம்மியாக இருக்கிறதுக்கு இருந்துமே சிம்டம்ஸ் சொல்லுவாங்க, கிடினஸ், மயக்கம், கொஞ்சம் ஆல்வேஸ் சோர்வாக இருக்கிறதுக்கு. இதுக்கு வந்து காரணமே இல்லாமல் இருக்கும். ஒரு சில பேருக்கு லோ பிபி வந்து காரணமே இருக்காது. ஆனால் லோ பிபி இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம ஹார்ட்டை ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். ஸோ அதில் முக்கியமான காரணம் ஒன்று பார்த்தீங்கன்னா வால்வோட சுருக்கம் ஒன்று சொல்லுவோம், அயோடிக் ஸ்டினோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிபி எப்பயுமே லோவாக தான் இருக்கும். ஒரு ரெண்டாவது, ஹார்ட் பம்பிங் வீக்காக இருக்கிறவங்களுக்கும் பிபி குறைவாக இருக்கும். ஒரு சில பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் பிபி லோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நார்மலாகவே ஒரு சில பேருக்கு லோ பிபி இருக்கா, இல்லை வேறு ஏதாவது பற்றாக்குறை இது

0: இதய ப்ராப்ளத்தினாலேயோ இல்லை மற்ற ஆர்கன்ஸோட ப்ராப்ளத்தினாலேயோ லோ பிபி இருக்காங்கிறத நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது. எல்லாமே டெஸ்ட்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னாக்கா இதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. பொதுவாக நல்லா ஹைட்ரேட் பண்ணி அளவுக்கு கொஞ்சம் அதிகமான அளவில் தண்ணீர் கொடுத்து கொஞ்சம் உப்பு அதிகமாக சேர்த்துக்கிட்டு நார்மல் டயட் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலே அவங்க நார்மல் லைஃப் லீட் பண்ணிடலாம், பயப்பட தேவையில்லை.
1: சரிங்க, மற்றொரு காலர் இருக்கான், பேசலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம் சார், டாக்டருக்கும் வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: என் பேர் துர்காராம் சார், நான் திருச்சி மாவட்டம் துவாக்குடி மலைன்ற ஊர்லேருந்து பேசுகிறேன். எனக்கு வந்து விஎஸ்டி ப்ராப்ளம் இருக்கு சார், சின்ன பர்த்லேருந்தே எனக்கு அந்த விஎஸ்டி ப்ராப்ளம்.
0: என்ன வயசு உங்களுக்கு?
2: எனக்கு வயசு 70ங்க சார்.
0: சொல்லுங்க.
2: எனக்கு விஎஸ்டி ப்ராப்ளம் இருக்கு, ஆனால் அதனால இது வரைக்கும் எந்த தொந்தரவும் எனக்கு ஏற்பட்டது கிடையாது. அதெல்லாம எனக்கு வந்து இப்போ 100% பிளாக் கால்சிஃபைடு, 100% ஒன்று, 80% பிளாக் ஒன்று இருக்கு. அந்த பிளாக் இல்லாம வேற இந்த கொலஸ்ட்ரால் சம்பந்தமான பிளாக்கு ஒரு 30-40, 60-70 அந்த மாதிரி ஒரு 3-4 பிளாக் வேற இருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து சிடி ஸ்கேன்ல டயக்ராம் போட்டு கொடுத்துருக்காங்க. அது இல்லாம எனக்கு நான் வந்து இப்போ சிஏபிஜி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. நான் ரெண்டு பெரிய ஆஸ்பத்திரியில வந்து நான் வந்து இப்போ செக்அப் பண்ணினாங்க. ஆனா எனக்கு வந்து இப்போ காலையில நான் வந்து ஒரு 45 நிமிஷம் வாக்கிங் போறேன், எனக்கு மூச்சு வாங்குறதோ இல்ல அதிகப்படியான ஸ்வெட்டிங்கோ இல்ல மயக்கமோ எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நான் வந்து இப்ப ரெண்டு மாத்திரை எனக்கு எழுதி கொடுத்துருக்காங்க, ரோஸ் வாஷ் ASP 10, மயோனிட்டி SR 2.6. இந்த மயோனிட்டி SR 2.6 காலையில ஒண்ணு மத்தியானம் ஒண்ணு எடுத்துக்கிறேன், ரோஸ் வாஷ் ASP 10 வந்து நைட்ல எடுத்துக்கிறேன்.
1: மாத்திரைகள்லாம் பத்தி சொல்லணும் தேங்க இல்லையா, நீங்க என்ன பிரச்சனைங்கிறத சொன்னாலே போதுங்க.
0: அதான் இப்ப உங்களுக்கு தொந்தரவு இல்லைன்னு சொல்றீங்க இந்த ப்ராப்ளத்துக்கு. நீங்க சொல்ற ரிப்போர்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அறுவை சிகிச்சையோ இல்ல பைபாஸ் சர்ஜரி அவங்க சொல்லி பரிந்துரைக்கிற ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கிறது நல்லது.
1: சிறப்பு,
0: ஏன்னா எப்ப உங்களுக்கு திரும்ப இன்னொரு அட்டாக்கோ இல்ல ப்ராப்ளம் வரும்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால இப்படியே காலத்தை கடத்துறத விட நீங்க பெட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது.
1: சிறப்பு. நேர்களை தொடர்ந்து பேசும் இணைந்திருங்கள் திருச்சி பண்புலையோடு.
3: திருச்சி மற்றும் சென்னை கைராசி என் கோபால்தாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆலய உலாவில்

0: நாளை காலை 10 மணிக்கு
1: யார் காணக்கூடும் ஜகத்தின் மாசிலாலீசனின் ஜாலத்தை.
2: பக்தியில் சிறந்த பக்தைக்காக இறைவன் நடத்திய திருவிளையாடல் பெருமையும்,
0: அகிலாண்டேஸ்வரி உடனுரை பொன் வைத்த நாதர் மகிமையும் பேசும்
2: மகா கும்பாபிஷேக பெருவிழாவின் நேரலை சித்தாய்மூர் ஆலயத்திலிருந்து
0: திருச்சி FM ரெயின்போ 102.1.
2: நிகழ்ச்சியில் இணைகிறார்கள்
3: என் கோபாதாஸ் ஜுவல்லர்ஸ், சின்னக்கரை ஸ்ட்ரீட், கலெக்டர் ஆபீஸ் ரோட், திருச்சி.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
6: திருச்சி FM ரெயின்போ 102.1 வசந்தலிப்பு கேட்டிருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சி நம்மளும் இருக்காங்க பேராசிரியரும் இதய மருத்துவருமான டாக்டர் என் கணேஷ் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக ஒரு கால் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், யார் இங்கிருது?
7: வணக்கம் சார்.
6: வணக்கம் ஐயா, உங்கள் பேர் ஊருங்கய்யா?
7: சார், நான் வளர்ச்சியிலேருந்து மணிமாறன் டெய்லர் பேசுகிறேன் சார்.
6: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்வி.
7: சார், நான் வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் ஓப்பன் செஞ்சு வந்து 15 வருஷம் ஆகும் சார் பண்ணி.
6: சரி.
7: ஆனால் இடையில வந்து போட்டு ஒரு 3 டைம் இது மாதிரி வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல வந்து சலா மாறி வந்துருக்கு சார்.
8: வேற ஒரு சர்ஜன்ட ஒரு தடவை அந்த உங்களோட புண்ணு தழும்ப வந்து காமிக்கிறது நல்லது. ஒரு தடவை செக் பண்ணிக்கணும்.
6: சிறப்பு. மற்றொரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், யாரிங்கிறது?

0: சார், நான் திருச்சி சண்முகநகர்லேருந்து அழகேசன் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்வி.
0: குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் சார். ஆ சார், எனக்கு வந்து பிபிக்காக ஒன் இயர் பேக்லேருந்து ரோசுலஸ் கார்டியோஸ்னு அந்த டேப்லெட்
1: சாப்பிட்டுருக்கேன்.
0: இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த்தாக வந்து மைண்டில் நைட்டில் தூங்கலை விடிய காலம்பத்தில் மைண்டில் க்ரம்ப் மாதிரி நெஞ்சில் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். என்ன எக்கோ எடுத்து பார்த்தேன், அதில் வந்து கீழேருந்து பிளட் பம்ப் ஆகி மேலே வர்ற வால்வு வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆக மாட்டேங்குது, நீங்கள் உடனே சர்ஜரி பண்ணணும் அப்படின்னாங்க.
1: ஓகே,
0: அது சர்ஜரிங்கிறது அவசியம் மஸ்டா சார், இல்லை எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு?
1: இந்த வால்வோட சுருக்கம் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது, உங்களோட பிளட் ஹார்ட் அவுட்டு சரியாக வெளியில் போக மாட்டேங்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக சர்ஜரி பண்ணி அதை சரி பண்ணிக்கிட்டால் தான் உங்கள் இருதயம் வந்து நார்மலாகவே இயங்க முடியும். ஸோ அதனால் மருத்துவர் பரிந்துரை செஞ்ச ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கிங்க.
0: இல்லை, அவங்க வந்து வால்வு சுருக்கம்லாம் சொல்லலை, அந்த வால்வ் ஓபன் ஆகி கொடுக்கறது.
1: வால்வ் ஓபனிங்ல ப்ராப்ளம் வரலாம், வால்வ் க்ளோசிங்லயும் ப்ராப்ளம் வரலாம். வால்வ் ஓபனிங் ப்ராப்ளம் இருந்ததுன்னா பிளட் சரியா வெளியில போகாது, சரியா க்ளோஸ் ஆகலைனாலும் வெளியில போகாது. ஒரு சில பேருக்கு பிளட் பேக்லயும் லீக் ஆகலாம். ஸோ இது வால்வ் சரியா வேலை செய்யல அப்படின்னாக்க ஓவராலாக இருதயத்தோட ஃபங்க்ஷன் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா சர்ஜரி அட்வைஸ் பண்ணிருக்காங்கன்னா பண்ணிக்கங்க. பல விதமான பிரச்சனைகள் இருக்கு, அது உங்களோட ரிப்போர்ட்டை பார்த்தா தான் சரியா சொல்ல முடியும். இருதய டாக்டர் தான் உங்களை கன்சல்ட் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறது கரெக்டாக தான் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கங்க.
2: சிறப்புங்க. இப்போது சமையல் எண்ணெய் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதில் வந்து பொதுவாக வந்து ரிஃபைண்டு ஆயில்னு சொல்லுவாங்க, அந்த ரிஃபைண்டு ஆயில் வந்து பண்ணுறது எடுத்துக்கிறதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது?
1: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாம் ஆயில் மற்றும் வனஸ்பதி அந்த அதில் தான் வந்து ஹைட்ரோஜனேட்டட் ஃபேட்ஸ்னு சொல்லுவோம், அது மிக அதிக அளவில் இருக்குது. ஸோ அதுதான் வந்து பொதுவாகவே ஹார்ட்டுக்கும் உடலுக்கும் டோட்டலாக தீங்கு. ஸோ மற்ற ஆயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரீஃபைண்ட் ஆபி ஆயில்ஸில் வந்து நிறையா சன்ஃப்ளவர் ஆயில், சஃபோல் ஆயில்ன்ற மாதிரிலாம் வருது. ஸோ கடலெண்ணெய் இருக்குது, நல்லெண்ணெய் இருக்குது, இந்த மாதிரி 4 வகையான எண்ணெய்களை வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து செலக்டிவாக இதுதான் யூஸ் பண்ணோம், இது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவசியம் கிடையாது, அவங்கவுங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஆனால் சமையலுக்கான எண்ணெய்களை பயன்படுத்தும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டீப் ஃப்ரை மட்டும் எந்த எண்ணெயுமே பண்ணினா அதோட நல்ல தன்மை வந்து உங்களுக்கு உடஞ்சி அதுவே பேட் ஆயிலாக மாறிடும். ஸோ அதனால் இந்த ஆயில்ஸில் பொதுவாக கடலெண்ணெய், நல்லெண்ணெய் மற்றும் ரீஃபைண்ட் ஆயில் தாராளமாக நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம், பட்டு லிமிட்டட் குவான்டிட்டியில் டீப் ஃப்ரையிங்கை அவாய்ட் பண்ணி.
2: சரிங்க. இப்போது சரிவிகித உணவு எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் வந்து நம்ம சரிவிகித உணவு எடுத்துக்கிறோமாங்கிறது தான் சந்தேகம். நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய விட்டமின்களும் தாது உப்புகளும் வந்து சரியான அளவு கிடைக்குதா, இல்லாட்டி கிடைக்கலனா நம்ம வந்து தனியாக சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது நல்லதா?
1: ஸோ சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து மெயினாக வைட்டமின்ஸில் ஒரு வகையான வைட்டமின் பி12னு சொல்லுவோம், அது வந்து கொஞ்சம் பற்றாக்குறையாக தான் இருக்கும், அளவு கம்மியாக தான் இருக்கும். பொதுவாக சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு பிளட் லெவல்ஸ் செக் பண்ணாலே கம்மியாக இருக்கும். ரெண்டாவது வைட்டமின் டி, இப்போ வந்து நம்ம வெயிலில் எக்ஸ்போஷரே கிடையாது, வைட்டமின் டி வந்து நம்ம உடம்புலேயே ஸ்கின்லேயே உற்பத்தி ஆகும், அது வந்து வெயில் நமக்கு எக்ஸ்போஷர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம கிடைக்கணும். பழைய லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிலில் கண்டிப்பாக பஸ் ஏறி போவோம், நடந்து போவோம், அந்த மாதிரி எக்ஸ்போஷர் நம்ம கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து அதுக்கான எல்லாருமே வந்து ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை ஏசிலேயோ ஒர்க் பண்ணுறதுனால வைட்டமின் டியும் வைட்டமின் பி12ம் பற்றாக்குறை இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறது இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்க நல்லது. ப்ளஸ் சுகர் பிபி மெடிக்கேஷன்ஸ், ஹார்ட் மெடிக்கேஷன்ஸ் எடுத்துருக்கவங்களுக்கு பொதுவாக நாங்கள் வந்து ஒரு மைல்டு அளவில் மினிமலாக ஒரு சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்றோம், ஏன்னா பேலன்ஸ் டயட் வந்து எந்த அளவு ஃபாலோ பண்ண முடியுங்கிறத நம்ம தினம் தினம் கண்காணிக்க முடியாது. ஸோ நார்மலாக இருக்கிறவங்க, ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை, நம்ம சாப்பிட்ற நார்மல் உணவுலையும் நட்ஸ்லேயும் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து தேவையான வைட்டமின்ஸோ எதுவும் கிடச்சிரும்.
2: சரிங்க. இப்போது நிறைய பேர் வந்து செடன்டரி லைஃப் ஸ்டைலில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த உந்து விசை கொடுத்து நடக்கிறதே வந்து சிரமமாக இருக்குது, நடக்கிறதே குறைவாக இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் வந்து அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான இதய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது?
1: மெயினாக வந்து இதயத்துக்கு கோளாறு வந்து டைரெக்டாக வந்துடாது உடல் பருமனால் மட்டும், இதயத்தோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்கிறேன், இந்த சுகர், பிளட் ப்ரெஷர், இது ரெண்டும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மெதுவாக வர ஆரம்பிக்கும். இதுக்கு போய் தான் நாளடைவில் வந்து உங்களுக்கு இதயத்தோட ரத்த குழாய்கள், தமனிகள்னு சொல்லுவோம், கொரோனரி ஆர்டரிஸ், அதில் போயிட்டு கொழுப்பு படிஞ்சு ஓவர் பீரியட் ஆஃப் இயர்ஸில் வந்து அது ஹார்ட் அட்டாக்காக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உடல் பருமனை வந்து நம்ம சரி செஞ்சு குறைக்கிறது மட்டும் இம்பார்ட்டண்ட் இல்லை, ஒரு நார்மல் பாடி வெயிட்டை வந்து நம்ம எப்பயுமே மெயின்டைன் பண்ணணும் ஃபார் எ லாங் டைம். அப்போ தான் வந்து இந்த சுகர் மற்றும் பிபி போன்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணலாம், இருதய நோயும் வராமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
2: சரி, இதய நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த உடற்பயிற்சிகளும் தூக்கமும் எந்த அளவுக்கு முக்கியங்கிறது?
1: தூக்கத்துக்கு இப்போ நம்ம முக்கியமாக முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. இப்போ வந்து நைட் ஷிஃப்ட்ஸ் நிறையா இருக்குது, மன அழுத்தம் நிறையா இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா சராசரியாக எல்லாருமே 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு கீழே தான் தூங்குறாங்க. ஒரு அடல்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக 20 வயசை தாண்டி 7-8 மணி நேரம் தூக்கம் அவசியம், குழந்தைகளுக்கு வந்து அதுக்கு மேலே 8-9 மணி நேரம் சொல்லுவோம். ஸோ தூக்கம் இன்மையே வந்து ஒரு இருதயம் மட்டும் இல்லை, ஓவராலாக பிளட் ப்ரெஷர் மற்றும் டயபெட்டிஸ்

0: உருவாக்குறதுக்கான உடல் பருமன் எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்திடுது. அது காரணம் வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கும்போது பல ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நடக்கும், எஸ்பெஷலி கார்டிசால்னு சொல்லுவோம், அது வந்து ஒரு வெயிட் கெய்னிங் ஹார்மோனு. ஸோ இது வந்து அதிகமாகிறதுனால என்ன ஆகிடும்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து வெயிட் போட ஆரம்பிச்சிருவீங்க. நார்மல் டயட் எடுத்துக்கிட்டு இருந்தாலுமே வெயிட் அதிகரிக்க ஆரம்பிச்சிரும், ப்ளஸ் இந்த சுகர் பிபி போன்ற ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் தூக்கம் வந்து மிக மிக அவசியம்.
1: இந்த மன அழுத்தம் வந்து அந்த இதய நோய் பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கிய காரணியாக நம்ம எடுத்துக்கலாம் அங்கேயா?
0: இப்போதைக்கு வந்து அது ஒரு நாவல் ரிஸ்க் ஃபேக்டர், அதாவது புதுமையான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லிட்டு வரும். முதல்ல வந்து சுகர் பிபி கொலஸ்ட்ரால் இந்த ஸ்மோக்கிங் ஆல்கோஹாலு குடிப்பழக்கம் இதை தான் நம்ம வந்து ரிஸ்க் ஃபேக்டராக சொல்லுவோம். இப்போ வந்து இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான மன அழுத்தத்துக்கு எல்லாருமே ஆளாயிடுறோம். ஸோ நம்மளை அறியாமே வந்து மன அழுத்தம் நமக்கு ஏற்படுது. ஸோ மன அழுத்தமும் ஒரு விதமான ஹார்ட் ப்ராப்ளத்துக்கான ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக தான் இப்போ இதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. அதுக்கான எவிடன்சஸும் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்ம மன அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணி சீராக வச்சுக்கிறது மிக அவசியம். ஃபார் எக்ஸாம்பிள், அப்பப்போ நம்ம வேலைக்கு நடுவில் பிரேக் எடுக்கணும், எழுந்து நடக்கணும், கொஞ்சம் மூச்சு பயிற்சி பண்ணிக்கலாம். ஸோ வீக்கெண்ட்ஸில் வந்து நம்ம டைம் வெளியில் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபேமிலியோடு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேறு யோகா இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்கிட்டு ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர்.
1: சரி, ஒருத்தர் வீட்டில் வந்து உடற்பயிற்சி செய்ய நினைக்கிறாரு, எவ்வளோ நேரம் பண்ணுறது சிறந்ததுங்கய்யா?
0: ஸோ அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷனே வந்து பரிந்துரைச்சிருக்காங்க, அதாவது மாடரேட் லெவல் ஆஃப் எக்ஸர்ஷன், அதாவது மிதமான மற்றும் அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இல்லாத ஒரு மாடரேட் எக்ஸசைஸ் வந்து ஒரு நாளைக்கு 30-35 நிமிஷம் வாரத்தில் 5 நாள் பண்ணலாம், 2 நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்.
1: கடைசியாக, இந்த இதய நோய்களை பற்றிய நிறைய மித்து வந்து சமுதாயத்தில் இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
0: மிச்சம் வந்து நிறையா வந்துகிட்ருக்கு. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு வலி இருந்ததுன்னா வந்து அது மாரடைப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருதயத்துக்கு கீழே வலி இருந்ததுன்னா அது வந்து ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம்.
1: நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வேகமாக இருமுன்னா வந்து இதே இந்த இது வராது, அது என்னது மாரடைப்பு வராது, அது தடுத்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க.
0: இந்த மாதிரி நிறையா இருக்குது.
1: உப்பு சால்ட்டு வச்சு வாயில் வச்சாலே சரியாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் மித்து இருக்குது.
0: ஸோ இந்த மாதிரி மிச்செல்லாம் வந்து அதுக்கு தான் வந்து இப்போ நிறையா ஜென்ரல் அவேர்னஸ் வந்துருச்சு. நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது, மீடியா லிங்க்ஸ் இருக்குது, எல்லாருமே படிக்கிறாங்க, பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். நம்ம கையிலேயே டிவி வச்சுருக்கோம் மொபைல் மூலமாக. ஸோ இந்த மாதிரி மிச்செல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது, அதாவது அதை பற்றி நம்ம சரியான நாலேஜ் புரிதல் இருந்தாலே போதும் இந்த மிச்செல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம்.
1: சரிங்க, உங்களை தொடர்புகள்னா தொலைபேசி எண்கள் இருந்தால் சொல்லுங்க.
0: 9600900 90 88 7 88 7
1: 9600 90 88 7 சிறப்புங்கய்யா. கடந்த ஒரு மணி நேரமாக நிறைய தகவலை வந்து எங்களுக்கு கொடுத்தீங்க. உங்களுக்கு நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கோங்க.
0: நன்றி.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். ஊரக வளர்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு தொடர்பான தேசிய பயிற்சி பட்டறை புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் இன்று நடைபெறுகிறது. இந்தியாவின் கிராமப்புற மக்களின் தேவைகளை தொழில்நுட்பத்தோடு இணைக்கும் வகையில் இந்நிகழ்வு இடம்பெறுகிறது. வெனிசுலா நாட்டில் இன்று அடுத்தடுத்து நேரிட்ட இரண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிகியூஸ் அங்கு அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளார். ரிக்டர் அளவுகோலில் 7.2 மற்றும் 7.5 பதிவாகியுள்ள இந்த நிலநடுக்கம் காரணமாக காரகாஸ் நகரில் பல்வேறு பன்னடுக்கு கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாகியுள்ளன. மீட்பு நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனிடையே ஜப்பான் நாட்டின் மேற்கு பகுதி ஹாஷிகாமி நகரில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் இது 6.9 பதிவாகியுள்ள நிலையில் சுனாமி எச்சரிக்கை எதுவும் அங்கு விடுக்கப்படவில்லை. தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இன்று தொடங்கி வைக்கிறார். 10 வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறுமதிப்பீடு ஆகியவற்றிற்கு விண்ணப்பிக்க மேலும் இன்று ஒருநாள் கால அவகாசம் வழங்கப்படுவதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. அந்தந்த மாவட்டத்தில் உள்ள தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் மாணாக்கர் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளநிலை முதுநிலை பட்டயம் மற்றும் சான்றிதழ் படிப்புகளுக்கான மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க வரும் 30 தேதி கடைசி நாளாகும். தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் வழங்கப்படும் நெகிழி செயலாக்க இயந்திர இயக்குபவர் பயிற்சிக்கு நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியுடையோர் தாட்கோ இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ மற்றும் மத்திய பெட்ரோ கெமிக்கல் பொறியியல் தொழில்நுட்ப நிறுவனம் இணைந்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு நெகிழி செயலாக்க இயந்திர இயக்குபவர் பயிற்சியை வழங்க உள்ளது. சென்னையில் நடைபெறும் இந்த 4 பயிற்சியில் 10 வகுப்பு தேர்ச்சி 35 வயதிற்குட்பட்ட ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குட்பட்ட இளைஞர்கள் சேரலாம். பயிற்சி காலத்தில் மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. பயிற்சியை வெற்றிகரமாக முடிப்போருக்கு மாதம் 22,000 ரூபாய் வரை ஊதியம் கிடைக்கும் வகையில் வேலை வாய்ப்பும் ஏற்பாடு செய்யப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இன்றிரவு 7 இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. 11 பிரிஸ்டலில் தென்னாப்பிரிக்கா நெதர்லாந்துடன் மோதுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

எல்லாருக்கும் அன்பான காலை வணக்கம். வாழ்க்கையில் வர கஷ்டங்களை எல்லாமே நம்மளை முடக்கி போடுறதுக்காக வரது இல்லைங்க, நாம் எவ்வளோ ஸ்ட்ராங்கானவங்கன்னு நமக்கே அடையாளம் காட்டுறதுக்கு தாங்க. நெகட்டிவ் எனர்ஜியை தூக்கி ஓரமாக வச்சுட்டு முகத்தில் ஒரு சின்ன புன்னகையோட இன்னைக்கு நாளை ஆரம்பிப்போம். ஜெயிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டுங்க, முதல்ல இன்னைக்கு நாளை ரசித்து வாழ பழகுவோங்க. மனசு பாசிட்டிவ் ஆகிடுச்சு, அப்போது அடுத்தது என்ன, உடம்பும் கொஞ்சம் துள்ளணுமே. கவலைகள் எல்லாம் மறந்து இன்னைக்கு நாள் முழுக்க உங்களை செம்ம ஹாப்பியாக எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்க இதோ வந்துட்டோம். திருச்சி வானொலி அலைவரிசைகள் அதிரடியான சரவடியான நிகழ்ச்சியான போடு ஆட்டம் போடு. உங்களோடு இணைவது உங்கள் அன்பு தோழி அனீஷா. மனசு அப்படியே லேசாக்கிக்கோங்க, இதோ உங்களுக்காக நம்ம லிஸ்டோட முதல் அதிரடி பாடல்.

இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. நல்ல பாட்டு காதல விழுந்தாலே போதுங்க, நம்ம உடம்புல இருக்க எனர்ஜி தானா எகிரிடும். அந்த வரிசையில உங்களை இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக்க அடுத்ததா நம்ம அலைவரிசையில ஒலிக்க போற சூப்பர் ஹிட் பாட்டு இதோ.

வரை நேர்கள் கேட்டு ரசித்தது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் போடு ஆட்டம் போடு. இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம கேட்க போற திரைப்பட பாடல்கள் மெல்ல திறந்தது கதவு மற்றும் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திற்கான பாடல்கள் தான் பார்க்க போறோம். முதலாவதா எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா கூட்டணியில உருவான மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்தோட பாடல்கள் இதோ கேட்கலாம்.

دل دل من دل اور دل دل دل دل کادل لو لو لو

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: போதையில்லா வாழ்வே சிறந்த வாழ்வு. June 26 சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு போதைப் பொருளுக்கு எதிராக ஒன்றிணைவோம். நம் இளைஞர்களையும் குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதுகாப்போம்.
2: வெளியீடு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.

நேரம் 10:39 இணைந்திருக்கிறீர்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்கள். இருபட பாடல்களில் இன்னைக்கு நீங்கள் கேட்டுட்ருக்கிறது மெல்ல திறந்து கதவு திரைப்படத்திற்காக பாடல்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இருபட பாடல்கள். இருபட பாடல்களில் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்தின் பாடல்களை தொடர்ந்து அடுத்ததாக நாம் கேட்கவிருக்கும் இரண்டாவது திரைப்படம் எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் வெளியான உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். இந்த திரைப்படத்திற்கான பாடல்கள் இதோ.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: திரும்பின பக்கம் எல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டும்.

0: கூட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: பண்பலை 102.1 நாளை காலை 11 மணிக்கு திருச்சி ஆத்மா மருத்துவமனை வழங்கும் போதை மாற்றும் பாதை சர்வதேச போதை பொருள் ஒழிப்பு நாளினை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஆத்மா மருத்துவமனை.
1: மனநல ஆலோசனைக்கு நம்பர் செல்வி, தில்லைநகர் கிராஸ் திருச்சி. தொடர்புக்கு 8901-901-901.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரு பட பாடல்களின் நிறைவு பாடலாக

0: நிறைவருகிறது இன்றைய இருபட பாடல்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிலையத்தில் நேரம் முற்பகல் 11 மணி. இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். பிரிக்ஸ் 11வது எரிசக்தி துறை அமைச்சர்கள் கூட்டம் ஹரியானா மாநிலம் குருகிராமில் இன்று தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் 11 பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை, எரிசக்தி அணுகல் மற்றும் சமநிலை, தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்பு ஆகிய 3 முக்கிய அம்சங்களை முதன்மையாக கொண்டு இக்கூட்டம் நடைபெறுகிறது. வெனிசுலா நாட்டில் இன்று அடுத்தடுத்து நேரிட்ட 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிகியூஸ் அங்கு அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளார். இதுவரை 32 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ள அதிபர் மீட்பு நடவடிக்கைகள் துரிதகதியில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். ரிக்டர் அளவுகோலில் 7.2 மற்றும் 7.5 பதிவாகியுள்ள இந்த நிலநடுக்கம் காரணமாக காரகாஸ் நகரில் பல்வேறு பன்னடுக்கு கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாகியுள்ளன. இதனிடையே இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். வெனிசுலாவிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இன்று தொடங்கி வைத்தார். 127.21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை உட்பட 6 கோட்டங்களுக்கு இப்பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. 164 டீசல் பேருந்துகள் மற்றும் 136 சிஎன்ஜி பேருந்துகள் இதில் அடங்கும். அரியலூர் மாவட்ட காவல்துறை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் போதைப்பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்கும் வகையில் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணாக்கர் இதில் பங்கேற்றனர். உதகை அருகே மாயார் கிராமத்தில் வீட்டிற்குள் சென்ற சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டில் பிடித்து வனப்பகுதிக்குள் விடுவித்தனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: நீலகிரி மாவட்டம் மாயார் கிராமத்திற்குள் நேற்று இரவு உலா வந்த சிறுத்தை நாயை வேட்டையாட வீட்டிற்குள் நுழைந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த வீட்டின் உரிமையாளர் கதவை அடைத்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். வீட்டிற்குள் அடைக்கப்பட்ட சிறுத்தை ஆக்ரோஷமாக இருந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் சிறுத்தையை பிடிக்க முயற்சிகள் மேற்கொண்டனர். சுமார் 6 மணி நேரத்திற்கு பின்பு அதிகாலையில் வீட்டிற்குள் இருந்த சிறுத்தை வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கியது. கூண்டிற்குள் சிக்கிய சிறுத்தை சீகூர் வனப்பகுதியில் விடப்பட்டது. சிறுத்தை கூண்டிற்குள் சிக்கியதால் அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: US ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் அவர் ஜெர்மனியின் யுவான் லியை 23-21, 21-16 என்ற நேர் செட்களில் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களின் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களமங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களமங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களமங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: சந்திரகாற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசும் என்ற வரிகளோடு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்ப நம்ம கேட்க போறோம் உங்களோடு நாங்க. உங்களோட நாங்க நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடல்களை

கேட்டரசிக்க 246-102 அப்படிங்கிற நம்பருக்கு அறிமுகமான நேயர்கள் 431 அப்படிங்கிற இணைப்பு என்னோட வரணும். அறிமுகமாக துடிக்கும் இப்பதான்ப்பா பேச போறேன் அப்படின்னா 431 அப்படிங்கிற இணைப்பு என்னோட 240-102 நம்பர் உங்களுக்கு அவை காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட சூப்பரான முதல் பாடல் வந்துட்டு இருக்கு விக்ரம் படத்துல இருந்து.

ஆம், பழி எனும் விதை நெஞ்சில் விழுந்தது. பயிர் என தினம் அது வளர்ந்தது யுத்தத்தால். அதோ அதோ விடியது சத்தத்தால். அராஜகம் அழியது ரத்தத்தால். அதோ தலை உருளுது சொர்க்கங்கள். இதோ இதோ தெரியுது துடிக்கிது புஜம். ஜெயிப்பது நிஜம். தக்கிட்ட தக்க திமி தா சிங் தக்கிட்ட தக்க திமி தா சிங் தக்கிட்ட தக்க திமி தா சிங் தக்கிட்ட.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: 11:10 ஆயிடுச்சு, நாம கேட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 உங்களோடு. நாங்க சொன்னேர்களை இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 246-102-1 அறிமுக நேயர்கள் 240-102-1 4-3-1 அப்படிங்கிற இனிப்பையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும் எல்லா நேயர்களும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாரு? வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் பேசுறது?
3: திருச்சி மாவட்டம் நவலூர் இருந்து நதியா பேசுறேங்க சார்.
2: நவலூர் நதியா, என்ன ரைமிங்கா பேர் வச்சிருக்கீங்க, என்ன பண்றீங்கம்மா?
3: பூ எடுத்துட்டு இருக்கோங்க சார்.
2: பூ? ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம், தெரியும், ஞாபகம் இருக்கு. தோட்டத்துல இருக்கீங்க கரெக்டா?
3: ஆமாங்க சார்.
2: ஓகே, என்ன பூ?
3: மல்லிகை பூங்க சார்.
2: மல்லிகை, ஓகே. இன்னைக்கு என்ன பாட்டு கேட்க போறீங்க?
3: இது பிரியமானவளை படத்துல இருந்துங்க சார். என்னவோ என்னவோ அந்த பாடல் கொடுங்க சார்.
2: அதுக்கப்புறம் என்ன தெரியாது தானே?
3: தெரியுங்க.
2: யார் கேட்க சொன்ன இந்த பாட்டு?
3: நாங்க இங்க வேலை செய்யறவங்க எல்லாத்துக்கும் சார்.
2: சரி ஓகே, பாட்டு போட்டுருவோமா?
3: போட்டுலாங்க.
2: நன்றி இணைப்புல வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் இதோ.

0: ஆதிசேஷன் இல்லாமல் அமர்ந்த கோலத்தில் ரங்கநாயகி தாயாரோடு அருளும் ரங்கநாத பெருமாளும்,
1: அகிலாண்டேஸ்வரி அம்பிகையோடு பொன் வைத்த நாதரும் அருளும் சித்தாய்மூர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழாவின் நேரலை

0: நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு
1: ராம் நெய் இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம் ராம் நெய்.
2: 11:17 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி சேலம் மங்கலங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் உங்களோடு நாங்க. நேரிலே இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 431 அப்படிங்கிற இணைப்பேனோட 246-102-1 அப்படிங்கிற நம்பரை டயல் பண்ணுங்க. இது வரைக்கும் நான் பேசினதே இல்லை பையன், இதை ஃபர்ஸ்ட் டைம் பேச போறேன் அப்படின்னா 431-240-102-1 அந்த நம்பர் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. அந்த நம்பர்ல புது நேர்களை மட்டும்தான் அட்டன் பண்ணுவோம். ஸோ புது நேர்களை இது வரைக்கும் பேசலாம். 240-1021 உங்களுக்காகவே இருக்கு. 0431 அப்படிங்கிற சிடி கோட் நம்பரோட இப்போ நம்ம கூட பேச போற அடுத்த நேர் யார்? வணக்கம்.
3: என்ன
2: பாட்டு
3: பாடுங்க.
2: எதனால இந்த பாட்டு பிடிக்கும்?
3: சூப்பரா இருக்கும் சார், வரிகளாம் அருமையா இருக்கும்.
2: சூப்பர், கேட்டுருவோமா?
3: கேட்டுருவோம் சார்.
2: நன்றி உங்களுக்கான பாடல் இதோ.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: June 26 சர்வதேச போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினம். போதைப் பொருளை ஒழிப்போம், இளைஞர்களை காப்போம், ஆரோக்கியமான பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க அனைவரும் உறுதியேற்போம். போதையில்லா சமூகம் மலர நாமும் பங்களிப்போம்.
2: வெளியீடு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.

0: பண்பலை 102.1 நாளை காலை 11 மணிக்கு திருச்சி ஆத்மா மருத்துவமனை வழங்கும் போதை மாற்றும் பாதை சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு நாளினை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஆத்மா மருத்துவமனை.
1: மனநல ஆலோசனைக்கு நம்பர் செல்வி, தில்லைநகர் திருச்சி. தொடர்புக்கு 8901-901-901.
2: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு. பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800-117-800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ

0: கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.
1: 11:25 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 உங்களோடு. நாங்க நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாரு? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யாரு எங்கிட்ட பேசுறீங்க?
2: கோணப்பாதையில இருந்து சந்திரா பேசுறேன்.
1: என்ன பாட்டு கேட்க போறீங்க மாணிக்கி?
2: இந்த நிகழ்ச்சிக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு, இன்னைக்குதான் இணைப்பு பிடிக்க முடிஞ்சிச்சு. முள்ளும் மலரும் படம், அதுல அடி பெண்ணே பொண்ணு ஊஞ்சல் ஆடு அந்த பாட்டு கொடுங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டை கேட்டு.
1: சரி போட்டுருமா
2: சார். நன்றி
1: நன்றி. இணைப்புல வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் இதோ.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களமங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய உங்களோடு நாங்க இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களமங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
6: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
0: 11:31 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 லக்கிருக்கும் உங்களோட நாங்க சொன்னீர்கள். இந்த நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல் இடம்பெறணும்னா 0431-246-1021 அப்படி இல்லைங்க, இது வரைக்கும் நான் புதுசா இப்பதாங்க கால் பண்றேன் அப்படின்னா 0431-240-1021 இந்த நம்பர் கால் பண்ணி வாங்க. இப்ப நம்ம கூட பேசுறோம் அடுத்த நேர் யார்? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
2: நாங்க தாயனூர்ல இருந்து ஜோதி பேசுறோம் சார்.
0: ஜோதி அம்மா என்ன பண்றீங்க தாயனூர்ல?
2: அது சவேல் கட்டல இருக்குங்க சார். சவேல் பண்ணிக்கிட்டு.
0: சமையல் பண்றீங்க இப்ப? ஓகே சரிங்கம்மா. தாயனூர்னா கரூர் மாவட்டமா?
2: ஆ திருச்சி மாவட்டம்.
0: திருச்சி மாவட்டம் தான். ஓகே, என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?
2: கில்லில இருந்து பாட்டு போடுங்க சார்.
0: கில்லில இருந்து என்ன பாட்டு?
2: அப்படி போடு அப்படி போடு
0: அப்படி போடு. என்னால அந்த பாட்டு
2: ஏதோ கேட்கறதுன்றா சார், நல்லா இருக்கும் சார்.
0: ஜாலியா இருக்கு அந்த பாட்டு கேட்டாலே, ஆடணும் போல இருக்குல்ல.
2: நன்றி
0: உங்களுக்கான பாடல் இதோ.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர்.

0: 4 இயர்ஸ், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க. சோ நேர்களே, 240-102-1 அந்த நம்பர் வந்து புது நேர்கள் அறிமுக நேர்களுக்கான மட்டும்தான். ஸோ அந்த நம்பருக்கு நம்மளோட ஆல்ரெடி அறிமுகமான நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டாம் அப்படிங்கறத ஒரு வேண்டுகோளாக எடுத்துக்கிறோம். அண்ட் நிகழ்ச்சியில அடுத்த நேர் யார்? வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் சார்.
3: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
4: நான் பெரம்பலூர்ல இருந்து தேவி நிதியரசன் பேசுறேன். நிலையத்துல அனைவரும் நலமா?
3: எல்லாரும் சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க
4: சார்? நல்லா இருக்கேங்க சார். நான் 8 மின்னஞ்சல் அனுப்பியிருக்கேங்க சார்.
3: அச்சோ, படிச்சிட்டாங்களா?
4: ஒண்ணு மட்டும் தான் வனவஜி சார் படிச்சாரு, மத்ததெல்லாம் காணங்க சார்.
3: வரும் வரும் வரும் வரும், கவலைப்படாதீங்க. கண்டிப்பா உங்களோட மின்னஞ்சல் காணாலாம் போகாது, கண்டிப்பா படிப்போம். சரியா?
4: சரிங்க சார்.
3: ஓகே, அது எங்க இருக்குன்னு பாத்து கண்டிப்பா பண்ணிடலாம். அடுத்து சரி, என்ன பாட்டு கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
4: எனக்கு பூவே உனக்காக படத்துல இருந்து மச்சினிச்சு வர நேரம் மனமனக்கதான் பாடல் கொடுங்க. லைன் கொடுத்ததுக்கு நன்றி. நான் 4 நாளைக்கு பிறகுதான் வந்தேன்.
3: சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். எல்லா நேர்களும் இப்படி இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம்.

0: 11:42 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோட நாங்க. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாரு பாத்திரலாமா? வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
1: அனைவருக்கும் அன்புடன் இனிமையான முற்பகல் வணக்கம். நக்கிரன், நான் திருச்சி சென்னனிபுரம் ஆல்பர்ட் பேசுறேன்.
0: ஆல்பர்ட், வாங்க, எப்படி இருக்கீங்க?
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நாள் ஆச்சு உங்கள்கிட்ட பேசி, அதுவும் இந்த நிகழ்ச்சியில பேசி.
0: அப்படியா, ரொம்ப சந்தோஷம்.
1: ஆமா,
0: என்ன பண்ண?
1: எனக்கு வந்து சின்ன தம்பி திரைப்படத்துல இருந்து அரச சந்தனம் மணக்கும் குங்குமம் அந்த பாடல அனைத்து நேயர்களுக்காகவும் கொடுங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: எதனால எதனால எஸ்கேப் ஆக முடியும், எதனால சொல்லிட்டு?
1: இல்ல இல்ல, அதாவது இந்த பாடல் சின்ன தம்பியில வந்து எல்லா பாடலுமே ரொம்ப சிறப்பா இருக்குங்க. அதுல இந்த போவமா ஊர்வலம் வந்து நான் அடிக்கடி கேக்குற பாடல். சரி, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும் இந்த பாடல் கேட்டேங்க.
0: ஓகே, அதனால அரச்ச பாட்டே வேணாம், திருப்பி புதுசா அரச்ச சந்தனம் கேட்போம்னு கேக்குறீங்களா?
1: ஆமா ஆமா,
0: ரைட். உங்களுக்கான பாட்டு இதோ கேட்டேன்.

0: ஏய் பாபு, டூர் வந்துட்டு காலங்காத்தால நம்ம திருச்சி பண்பலை 102.1 ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு டீ குடிக்கிற சுகம் இருக்க. பிரம்மாதான்.
1: ஆமாண்டா சிவா, சூப்பர் சாங்கடா.
2: புத்தம் புது காலை.
1: சரி சரி கிளம்பு, இப்ப போனாதான் நம்ம பறவைகள் விலங்குகள் இதெல்லாம் நல்லா பார்க்க முடியும்.
0: ஓகே ஓகே, நான் கிளம்புறேன். அப்படியே நம்ம வாங்கிட்டு வந்த ஸ்வீட்ஸ், காரம், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்க, தேவைப்படும்.
1: எங்க போனாலும் திங்கிறத விட மாட்டிய, உன் டிசைன் அப்படி.
0: டேய் டேய் டேய், நிறுத்துடா, ஓவர்சீன் உடம்புக்கு ஆகாது. நான் அதெல்லாம் எடுத்து வைக்க சொல்லுது எனக்கு இல்ல, பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கொடுக்கத்தான்.
1: என்னடா சொல்ற,
0: தமிழ்ல தானே சொன்ன.
1: நாம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை அதுங்களுக்கு போட்டோம்னா அதுல உள்ள மசாலா பொருட்கள் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணும். பறவைகளும் விலங்குகளும் தனக்கு வேண்டிய உணவுகளை தானா தேடி சாப்பிடுறப்பதான் அதுங்க உடல் நலத்துக்கு நல்லது. அது மட்டும் இல்லாம இயற்கையா கிடைக்கிற பழங்களை சாப்பிட்டுட்டு பறவைகள் போடுற விதைகளால பலவிதமான மரங்கள் வளர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால டூருக்கு வந்தோமா, சூழலை கெடுக்காம என்ஜாய் பண்ணாமா போனோமான்னு இருக்கணும்.
3: பதினோரு மணி 49 ஆச்சுங்க, நாம கேட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு. நாங்க நேரில் இந்த நிகழ்ச்சியை நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2461021 0431 அப்படிங்கிற சிட்டி கோட் நம்பரையும் சேர்த்து சின்ன மாதிரி அறிமுக நேயர்கள் 0431240102 இந்த நம்பர் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் யாரு? வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: யார் பேசுறீங்கம்மா? வணக்கம்.
4: நான் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர்ல இருந்து ராஜேஸ்வரி நெல்லுசாமி பேசுறேன் சார்.
3: என்ன பாட்டு கேக்க போறீங்க?
4: எனக்கு வந்து வேலையில பட்டாதாரி பட்டத்துல இருந்து இந்த அம்மா சாங் டக்குன்னு வரி வரமாட்டேங்க.
3: அம்மா அம்மா நீ எங்க, அந்த பாட்டு தானே?
4: நீ எங்க? ஆமா சார், எங்க பையனுக்கு ரொம்ப பிடிக்கும்.
3: சூப்பர் சூப்பர், போட்டுருவோம் அந்த பாட்டா.
4: சரிங்க சார்,
3: நன்றி. உங்களுக்கான பாடல் இதோ.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: 11 மணி 56 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நிகழ்ச்சியோட நிறைவினை யாருன்னு பார்த்தலாம். வணக்கம்.
1: வணக்கம், தாமரை பேசுறேங்க. தாயனூர்ல இருந்து
0: யார் பேசுறீங்க? தாமரையா?
1: தாயனூர்ல இருந்து தாமரை பேசுறேங்க.
0: தாமரை, என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?
1: எட்டுப்பட்டி ராசால இருந்து போடுங்க.
0: என்ன பாட்டு?
1: எட்டுப்பட்டி ராசால வந்து எட்டுப்பட்டி ராசா எங்க காதை குடுங்க ரேசா, அந்த பாட்டு போடுங்க.
0: போடுறோம். எதனால அந்த பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு? டான்ஸ் ஆட போறீங்களா?
1: பாட்டு

0: சரிதா.
1: எட்டு பட்டி ராசா, கொஞ்சம் பாத கொடுங்க லேசா, கட்டண புருஷன் நடக்கும் முறைய சொல்லித்தரே ரோச.
2: அடியே பாண்டியம்மா, ஆம்பளைங்களை கைக்குள்ள போட்டு நினைச்சது சாதிக்க இதுதாண்டி சரியான நேரம். வர ஆடிக்குள்ள 10 பவுண்ட்ல பதிக்கங்கங்களி வேணும்னு படியிருந்து கேட்டுப்பிடு.
3: அடியே ஆம்பளை சாதியையே நம்பாத. சாயந்தரம் புதுசு, சாயம் போனா பழசுண்டு, ஆசை தீர்ந்த உடனே அம்பட்டியே மறந்துருவாங்க. உன் பேர்ல 10 குழி தோட்டம் வாங்கி தர சொல்லி கண்ண கசக்கு, மூக்க சீந்திடையே மூளை கெட்டவளே.
2: கேட்டதெல்லாம் வாங்கி தர நேரம் இதுதாண்டி. நம்ம ராவுத்தர் சவுளி கடையில நாட்டாம படத்துல குசுபு கட்டின சீலை மாதிரியே புதுசா வந்திருக்கு. என் புருஷன கேட்டேன், புள்ள பெத்த பிறகு புதுசு நடி புதுசுன்னுட்டான். நான் தான் ஏமாந்தேன், நீயாவது சுதாரிச்சுக்கடி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 12. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். அவசர கால பிரகடனத்தை எதிர்த்து இந்துயிர் ஈந்த ஜனநாயகத்தின் வீரர்கள் அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் இரண்ட காலம் என கருதப்படும் அரசியல் சாசன படுகொலை தினமாக இன்றைய தினம் கடைபிடிக்கப்படுவதையொட்டி அமைச்சர் வெளியிட்ட செய்தியில், இந்திய ஜனநாயக வரலாற்றில் அவசர கால பிரகடன காலம் ஒரு கருப்பு அத்தியாயம் என்று கூறினார். பிரிக்ஸ் 11வது எரிசக்தித்துறை அமைச்சர்கள் கூட்டம் ஹரியானா மாநிலம் குருகிராமில் இன்று தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டம் 11 பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளை சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் உயர்

0: அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். எரிசக்தி பாதுகாப்பு, நிலைத்தன்மை, எரிசக்தி அணுகல், சமநிலை, தொழில்நுட்பம், கண்டுபிடிப்பு ஆகிய மூன்று அம்சங்களை முதன்மையாக கொண்டு இந்த கூட்டம் நடைபெறுகிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இன்று தொடங்கி வைத்தார். 127.21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை உட்பட 6 கோட்டங்களுக்கு இப்பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. 166 டீசல் பேருந்துகள் மற்றும் 136 சிஎன்ஜி பேருந்துகளும் இதில் அடங்கும். தமிழக மின்வாரியத்தின் மொத்த கடன் 2,47,000 கோடி ரூபாயாக உள்ளது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் தமிழ்நாடு மின்வாரிய வெள்ளை அறிக்கை என்று வெளியிட்டு பேசிய அவர், தமிழகத்திற்கு அதிகபட்சமாக 21,300 மெகாவாட் மின்சாரம் தேவை என்று குறிப்பிட்டார். தமிழ்நாடு மின்வாரியம் மூலமாக 3,495 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதாகவும், மத்திய தொகுப்பிலிருந்து 13,566 மெகாவாட் மின்சாரம் வழங்கப்படுவதாகவும் கூறினார். கடந்த 25 ஆண்டுகளில்தான் மின்வாரியம் நஷ்டத்தில் இயங்கி வருவதாகவும், கடந்த 5 ஆண்டுகளில் செலவு அதிகமும் கடனும் அதிகமும் என்று கூறினார். தமிழக மின்வாரியத்தில் முதல்கட்டமாக 15,000 பேர் இந்த ஆண்டிற்குள் பணியில் சேர்க்கப்படுவார்கள் என்றார். அவர் 2021 ஆம் ஆண்டு 5,391 கேங்மேன் எடுக்கப்பட்டாலும் நிதித்துறை ஒப்புதல் வழங்காததால் தற்போது ஒப்புதல் பெறப்பட்டு இவர்கள் அனைவரும் இந்த ஆண்டு வேலைக்கு எடுக்கப்படுவார்கள் என்று கூறினார். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ஆயத்த ஆடைகள் தயாரிப்பு பயிற்சி வரும் 1ஆம் தேதி முதல் தொடங்கப்பட உள்ளது. 3 மாத காலம் நடைபெறும் இப்பயிற்சியில் சேர விரும்புவோர் இப்பல்கலைக்கழக மகளிர் துறையை அணுகுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். மதுரை வடக்கு வட்டம் சாத்தமங்கலத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் சார்பில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் கல்லூரி மாணாக்கருக்கான சமூக நீதி விடுதி கட்டட பணிகளை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் ஒரு பகுதியாக மாணாக்கருடன் கலந்துரையாடிய அமைச்சர் அவர் தம் கல்வி மற்றும் விடுதி சார்ந்த தேவைகள் குறித்தும் கேட்டறிந்தார். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.
1: குறளமுதம் தெரிந்து செயல்வகை 47ஆம் அதிகாரம் 6வது குறட்பா.

0: குரளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?

இப்படி எட்டாத உயரத்துல இருக்கக்கூடிய நிலாவையும் எட்டி பிடித்த விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் தொடர்ந்து வானவியல் ஆராய்ச்சியில ஈடுபட்டு நமக்கு அதை சார்ந்த பல தகவல்களை தந்துட்டு தான் இருக்காங்க. அதை நாமும் படிச்சோ பார்த்தோ கேட்டோ தெரிஞ்சு வச்சிருக்கோம். அளவிற்கு கூட கடல் பற்றின அறிவு சற்று குறைவுதான்னு கடலியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. பொதுவா நம்ம வீடுகள்ல வேற வேற கேரக்டர் உள்ளவங்களை என்ன சொல்லுவாங்க, ரெண்டு ரெண்டு துருவம்பா, ஒன்னோட ஒன்னு சேராது அப்படின்னு பெரியவங்க சொல்ல கேட்டிருப்போம். இது மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆறு கடல் போன்றவற்றுக்கும் பொருந்தும். அட்லாண்டிக் பெருங்கடலும் பசிபிக் பெருங்கடலும் ஒன்னோட ஒன்னு சேராதுன்றது தெரியுமா? அது ஏன்னா ரெண்டு கடல்களுக்கும் இருக்கக்கூடிய வெவ்வேறு நீரோட அடர்த்தி, வெப்பம், உப்புத்தன்மை தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இதே போல நம்ம இந்தியாவிலையும் ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கு. இங்க உள்ள ரெண்டு ஆறுகள் கலந்தாலும் ஒன்னு சேர்றது இல்லையா, அது எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க தெரிஞ்சுக்கலாம்.

அப்படின்ற இடத்துல தான் இந்த ரெண்டு நதிகளோட சங்கமம் நிகழுதான். இங்கதான் அலக்நந்தா ஆறும் பாகீரதி ஆறும் சந்திச்சு பின்னாடி கங்கை ஆத்துல கலக்குதுன்னு சொல்றாங்க. உத்தரகாண்டுக்கு பயணம் செய்யும் போது நிச்சயமா பிரயாக் அப்படின்ற வார்த்தையை நாம கேள்விப்பட்டிருப்போம். இங்க அஞ்சு பிரயாக் இருக்கான். தேவ பிரயாக், விஷ்ணு பிரயாக், நந்த பிரயாக், கர்ண பிரயாக், ருத்ர பிரயாக், இத பஞ்ச பிரயாக் அப்படின்னு அழைக்கிறாங்க. இங்க ரெண்டு புனிதமான ஆறுகளான அலக்நந்தா மற்றும் பாகீரதி கலந்து புனித நதியான கங்கையை உருவாக்கதால இந்த பெயர் வந்திருக்கு. அலக்நந்தா ஆறு சதோபாந்த் அடிவாரத்துல பத்ரிநாத்ல இருந்து உருவாகி வருது. பாகீரதி கௌமுக் அடிவாரத்துல கங்கோத்ரியில இருந்து உருவாகி வருது. இந்த ரெண்டு ஆறுகளும் சேர்ந்துதான் கங்கையை உருவாக்குது. அலக்நந்தா ஆறு சற்று மண் கலந்த நிறமா இருக்குமா, இதுவே பாகீரதியோ பச்சை பசேல்னு அழகா இருக்குமா. இந்த ரெண்டு நதிகளுமே ஒன்றோடு ஒண்ணு ஒட்டாம இருக்கிறது பாக்குறதுக்கே ரொம்பவே அழகா இருக்கும்னு சொல்றாங்க. தேவ பிரயாக் ரிஷிகேஷில இருந்து 70 கிலோமீட்டர் தொலைவிலையும் கடல் மட்டத்திலிருந்து 2723 அடி உயரத்திலையும் இருக்கான். இந்த இடம் திரைப்படங்கள் எடுக்கிறது கூட சிறந்த தளமா இருக்காங்க.

உங்களுக்காக இன்று பகல் 1 மணிக்கு வசந்தன் கோவின் மதுரகீதம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் வெள்ளாடுகளின் அக ஒட்டுண்ணி தாக்கமும் அவற்றை தடுக்கும் முறைகளும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் டி வி தமிழம் அவர்கள். அதைத் தொடர்ந்து 2:30 மண்ணின் மடம் நிகழ்ச்சியில் மேடை நாடக பாடல்கள் வழங்குவோர் டி இ மாரியப்பா குழுவினர்.

0: மணிக்கு இசை தூரல், 4 மணிக்கு சண்டேஸ் டு சோல்ஜர்ஸ், 5 மணிக்கு பொன்மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 நலம் தரும் யோகா, யோகா பயிற்றுனர் பி பிரியதர்ஷினி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்

0: தன் பக்தைக்காக தானே வந்து பிரசவம் பார்த்த அகிலாண்டேஸ்வரி அம்பிகை பொன்வைத்த நாதரோடு அருளும்
1: சுகப்பிரசவ பிரார்த்தனை தலமான நாகப்பட்டினம் சித்தாய்மூர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழா நேரலை. நாளை காலை 10 மணிக்கு
0: திருச்சி FM ரெயின்போ 102.1 கும்பாபிஷேக விழாவில் இணைவோர்
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
3: அனைவருக்கும் அன்பான மதிய வணக்கம். நேர்களே, கடிகாரத்தில் முள்ளு கரெக்டாக 12:12 காமிச்சிட்டு இருக்கு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்பாடான்னு உட்கார்ந்துருப்பீங்க. உங்களுக்கு மனசுக்கு இதமான ஒரு நிகழ்ச்சியோட வந்திருக்கேன். திருச்சி FM ரெயின்போ 102.1 இது பெண்களுக்கான பிரத்யேக நேரம் மங்கையருலகம். இன்னைக்கு நாம மங்கையர் உலகத்தில் நாம பேச போற தலைப்பு என்றும் இனியவை. காலங்கள் மாறலாம், ஃபேஷன் கூட மாறலாங்க, சுற்றி இருக்கிற டெக்னாலஜி மாறலாம், ஆனால் நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் என்றைக்குமே மாறாது. எப்போவுமே அதுக்கு நமக்கு ஸ்பெஷல் தாங்க. அப்படிப்பட்ட அந்த அழகான என்றென்றும் இனிமையான விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நாம் மனம் விட்டு பேச போகிறோம். எங்களோட நேரலையில் இணைவதற்காக நீங்க தொட்டு வர வேண்டிய எண்கள் 4-3-1 என்ற திருச்சியோட முன்னிணைப்பு எண்ணோட 240-102-1, இன்னொரு எண்ணான 246-102-1 என்ற எண்ணை தொட்டு வாங்க.

0: திரு சிஎஃப்எம் ரெயின்போ 102.1 தோழிகளே, இந்த என்றும் இனியவை அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு முதல்ல ஞாபகம் வருது அந்த பழைய புகைப்பட ஆல்பம் தாங்க. இப்போ எல்லாம் செல்ஃபோன் கேலரிக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் அந்த காலத்தில் பிளாஸ்டிக் கவர் போட்ட ஒரு ஆல்பம் வச்சுருப்போம். அதில் இருக்கிற நம்ம சின்ன வயசு ஃபோட்டோஸ், பள்ளிக்கூடத்தில் நம்ம தோழிகளோடு சேர்ந்து எடுத்த குரூப் ஃபோட்டோவாக இருக்கட்டும், அதையெல்லாம் இன்றைக்கும் புரட்டி பார்த்தாலும் முகத்தில் தானாக ஒரு புன்னகம் வரும் பாருங்கள். அதுதாங்க என்றும் இனியவை. உங்களுக்கு அப்படி எந்த விஷயம் எப்போவுமே இனிமையானது அப்படின்னு நேயர்கள்ட்ட கேட்கலாம். இனிப்பில் ஒரு நேயர் காத்திருக்கிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, எங்கேருந்து கூப்பிட்றீங்க?
1: நாங்கள் தாயனூர்லேருந்து பிரியா பேசுகிறேங்க மேடம்.
0: சொல்லுங்கள் பிரியாம்மா, உங்களுக்கு எந்த நினைவு என்றும் இனியவையா இருந்துச்சு?
1: எனக்கு ஸ்கூல் படிச்ச அப்ப அந்த லைஃப் வந்து ரொம்ப இனிமையா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா என்ஜாய் பண்றது, நல்லா நம்மளும் நல்லா நமக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க.
0: ஆமா, இப்பலாம் நினைச்சாலும் பண்ண முடியல.
1: அந்த லைஃப் நல்லா இருக்கும் மேடம்.
0: ஆமா, உங்களுக்கு அப்ப பள்ளி பருவம்ங்கிறது உங்களுக்கு ஒரு இனிமையான அனுபவம்.
1: ஆமாங்க மேடம், பள்ளி பருவம் இனிமையான அனுபவம். அடுத்துனா அம்மா அப்பா கூட டைம் ஸ்பென்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும்.
0: அதேதான், அதேதான். ஏன்னா நம்ம கல்யாணம் பண்ணி அங்கே ஒரு புது உறவு, அங்கே எல்லாமே பார்த்துட்டோம். இருந்தாலும் நம்ம அம்மா அப்பா அப்படிங்கறதே ஒரு இனிமையான நினைவு தானே?
1: ஆமாங்க மேடம், நம்ம கல்யாணம் பண்ணி போய் நமக்கு குழந்தைகள் இருந்தாலும் நம்மளுடைய அம்மா அப்பா அப்ப எவ்வளவு இது பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி அந்த ஞாபகங்கள்ல வரப்ப அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நினைப்பேன்.
0: கண்டிப்பாமா, கண்டிப்பாமா. இனிப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா.
1: தேங்க்யூ மேடம்.
0: நன்றி அம்மா.
2: போதையில்லா வாழ்வே சிறந்த வாழ்வு. ஜூன் 26 சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு போதைப் பொருளுக்கு எதிராக ஒன்றிணைவோம். நம் இளைஞர்களையும் குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதுகாப்போம்.
3: வெளியீடு: மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.
4: நாள்தோறும்

0: காலை 9 மணிக்கு திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: 7:27 இணைஞ்சிருக்கிறீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம். மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில நம்ம பேசிட்டு இருக்க தலைப்பு என்றும் இனியவை. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் போன நேயர் சொன்ன மாதிரி எத்தனையோ மாற்றங்கள் வரும். கல்யாணம் ஆகி புது வீட்டுக்கு போவோம், அங்கே புதிய உறவுகள் பொறுப்புகள் வாழ்க்கைன்னு மாறியே போயிடுங்க. ஆனால் எத்தனை வயசானாலும் சரிங்க, அம்மா வீடு அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கே, அது என்னைக்குமே இனிமையான ஒரு அனுபவம் தாங்க. விடுமுறைக்கு அம்மா வீட்டுக்கு போய் எந்த கவலையும் இல்லாமல் காலையில் அம்மா எழுப்புற வரைக்கும் தூங்கி எந்திரிக்கிற அந்த சுகமே தனி தாங்க. அது எந்த 5-star ஹோட்டல்லையுமே கிடைக்காத ஒரு அனுபவம் இல்லைங்களா? அந்த நினைவுகளையும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச நேரமாக இது இருக்கட்டும். இந்த அழகான நினைவுகளுக்கு உயிரூட்டும் விதமாக அடுத்த நம்ம அலைவரிசையில் ஒரு நேயர் காத்திருக்காங்க. வணக்கம்மா.
1: வணக்கம்மா, நான் பரமக்குடியிலேருந்து பேசுகிறேங்கம்மா. தற்போது கோவையில் இருக்கேன் பேசுகிறேங்க.
0: சொல்லுங்கம்மா, உங்களோட நினைவு.
1: என்னோட இனிய நினைவுகள் எங்கள் அம்மா வீட்டு சொல்கிற மாதிரி, நான் வந்து பிள்ளைகளோட போகும்போது எங்கள் அம்மா நினைச்சுவாங்க, வீட்டுக்குள்ளே போகும்போது காத்தாடியை போட்டு விடுவாங்க அக்காரை வச்சுக்கிட்டு.
0: ஒரு ராஜ மரியாதை அம்மா வீட்டில் மட்டும்தான் கிடைக்கும்.
1: அம்மா காத்தாடியை போட்டுட்டு என்ன செய்வாங்க தெரியுமா, இரு இந்த வாரம் உனக்கு சுக்கு காப்பி போட்டு வர்றேன் அப்படின்னு ஒரு காப்பியை போட்டுட்டு வருவாங்க. எந்நேரம்னாலும் சரி, மிளகாயும் போட்டு அது மாதிரி எங்கேயுமே நான் சாப்பிட முடியல. எங்க அம்மா கை பண்ண மாதிரி அந்த துவையை மிளகா சட்னிய வச்சு இட்லியை அவிச்சு சுட சுட உட்கார வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க. அதே மாதிரி புளிச்சாறு வச்சு கள்ளத்தொகை அரைப்பாங்க அம்மா, கழனி புளிச்சாறு வச்சு.
0: அனுபவிக்க முடியல. சரிங்கம்மா, இனிப்புக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
6: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
7: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி.

0: was an agri college magic.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்று பகல் 1 மணிக்கு மதுர கீதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை காலை 11 மணிக்கு திருச்சி ஆத்மா மருத்துவமனை வழங்கும் போதை மாற்றும் பாதை சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு நாளினை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஆத்மா மருத்துவமனை.
1: மனநல ஆலோசனைக்கு நம்பர் செல்வி, தில்லைநகர் 10th கிராஸ், திருச்சி. தொடர்புக்கு 8901-901-901.
2: நேரம் 12:35 நெருங்கிடுச்சுங்க. என்றும் இனியவேனும் பேச ஆரம்பித்தோம், உங்களுடைய பழைய நினைவுகளை எல்லாம் தட்டி எழுப்பி இந்த மதிய நேரத்தை ரொம்பவே சுவாரஸ்யமாக கடந்து வந்துட்டோம். வாழ்க்கையில் பொறுப்புகள் வேலைகள்னு எவ்வளோ ஓட்டங்கள் இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் நேரம் நின்று நம்மளோட இந்த என்றும் இனியவை நினைவுகளை திருப்பி பார்க்கும்போது அடுத்தடுத்து ஓடுறதுக்கான ஒரு பெரிய எனர்ஜி நமக்கு கிடைக்குங்க. இந்த 1 மணி நேரம் உங்கள் மனசுக்கு அந்த எனர்ஜியை கொடுத்துருக்கும்னு நம்புகிறேன். இன்றைய பொழுதும் வரவிருக்க நாட்களும் உங்களுக்கு என்றும் இனிமையாகவே அமையட்டும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து அன்போடு விடை பெறுவது உங்களுடைய தோழி அனீஷா.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80 மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700 மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 1975 இதே நாளில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த காலகட்டத்தில் ஜனநாயக மாண்புகளை பாதுகாப்பதற்காக உறுதியுடன் போராடியவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட போது கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டதாகவும் அரசியல் கட்சி தலைவர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மிகப்பெரிய

0: பெரிய தாக்குதலாக அவசர நிலை திகழ்ந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீதி, சுதந்திரம் மற்றும் சமத்துவத்தை பாதுகாப்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவசர நிலையை பிறப்பித்த அந்த நாளை ஒருபோதும் மறக்க இயலாது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த காலகட்டத்தில் ஜனநாயகத்தை மீட்பதற்காக போராடிய அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார். அவசர நிலை காலத்தில் நீதித்துறையும் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்நாளில் ஜனநாயகத்தை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயகத்தின் மீதும் அரசியல் அமைப்பின் மீதும் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் அவசர நிலை பிரகடனம் என்று குறிப்பிட்டுள்ளார். 21 மாதங்கள் இது நீடித்ததாகவும் இந்த காலகட்டத்தில் ஜனநாயகம் முடக்கப்பட்டு அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மீதான இத்தகைய தாக்குதல்கள் இனி ஒருபோதும் நிகழக்கூடாது என்று இந்நாளில் அனைவரும் உறுதியேற்போம் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் எரிசக்தி அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தினை குருகிராமில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். உலகிலேயே மிகப்பெரிய டிஜிட்டல் அடிப்படையிலான மின் விநியோக கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 6 கோடிக்கும் மேற்பட்ட ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மனோகர் லால் கூறினார். டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியது. மகாராஷ்டிரா, பஞ்சாப், தமிழகம் உட்பட 16 மாநிலங்களுக்குட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக சிபிஐயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் சென்னை மற்றும் கொல்கத்தாவில் தலா 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கைது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட 200க்கும் மேற்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சிபிஐ அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு வங்கத்தில் கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த சேமிப்பு கிடங்கு இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்றார். காயமடைந்தவர்களில் ஒருவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராம் ஜென்மபூமி அறக்கட்டளைக்கு கிடைத்த நன்கொடைகள் குறித்து நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. நீதிபதிகள் திருமதி பி.வி. நாகரத்னா, திரு ஜாய்மல்யா பக்சி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இருப்பினும் இந்த மனு முறைப்படி பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். உலக வெண்புள்ளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி வெண்புள்ளிகள் இயக்கம் சார்பில் 1 கூடி வரைவோம் என்ற நிகழ்ச்சி மதுரையில் நடைபெறுவதாக அதன் செயலாளர் டாக்டர் உமாபதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: வெண்புள்ளிகள் அப்படின்றது உடம்புல அங்கங்க வெள்ள வெள்ளையா இருக்கும். இதை விட்டிலைகோ லூகோடர்மா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எதனால வருது?

0: நம்ம உடல்ல இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு கிருமிகளை வந்தா கொல்றதுக்காக இருக்கு. இந்த வெண்புள்ளிகள் வந்த விஷயத்துல நமது உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு மெலனோசைட் அப்படின்ற உடலுக்கு தேவையான ஒரு செல்லை தவறாக கிருமி என்பதனால் அதை அழித்து விடுகிறது. நமது வெண்புள்ளி இயக்கம் சார்பில் மதுரையில் உள்ள தி அமெரிக்கன் கல்லூரியில வெண்புள்ளி தினத்தை ஒன்று கூடி வரைவோம், அதாவது ஆங்கிலத்துல மாஸ் பெயிண்டிங் என்ற பெயர்ல நடத்த இருக்கிறோம். வெண்புள்ளிகள் நோய் அல்ல, அது ஒருவரிடமிருந்து இன்னொருத்தருக்கு பரவாது, பரம்பரை பரம்பரையா வராது என்கிற அறிவியல் உண்மையை நீங்களும் ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டுமாய் நாங்கள் அன்புடன் வேண்டுகிறோம்.
1: வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கராகஸில் நேரிட்ட இந்த நிலநடுக்கத்தை அடுத்து அந்நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ், அத்தியாவசிய பணிகள் மட்டுமே செயல்பாட்டில் இருக்கும் என்றார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வெனிசுலா அதிபர் கூறினார். இதற்கிடையே இந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் ஷௌர்யா திலீப் பர்னி வெள்ளிப்பதக்கத்தையும் ரியா துகல் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 25 மீட்டர் குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புல்லாவில் தொடங்கிய 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்துள்ளது. இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. இதுவரை நடைபெற்ற 2 போட்டிகளில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஹால் சரீன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஈரானின் பர்ஹாம் மக்சூட்லுவை வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: பனிரெண்டு மணி 50 நிமிடம் நாம் கேட்டிணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
7: ஆகாஷ்வாணி டிச்சி எஃப்எம் 102.1. பாப்கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம்,

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிலைத்து நேரம் பகல் 1 மணி. இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். நாட்டின் அவசர நிலை பிரகடன காலத்தில் ஜனநாயக மதிப்பீடுகளுக்கு வலுவான குரல் கொடுத்த அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அவசர நிலை பிரகடனப்படுத்த இடம் அரசியல் சாசன படுகொலை தினமாக இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்திய வரலாற்றில் இக்காலம் ஒரு கருப்பு அத்தியாயம் என்று குறிப்பிட்டார். நாட்டில் அரசியல் சாசனத்திற்கு விடுக்கப்பட்ட நேரடி தாக்குதல் இது என்று கூறிய அவர், கருத்து சுதந்திரம் தனிநபர் சுதந்திரத்தை முடக்கியதோடு அரசியல் தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், சமூக பணியாளர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டதாக சுட்டிக்காட்டினார். எரிசக்தி கட்டமைப்பில் பிரிக்ஸ் நாடுகளின் ஒத்துழைப்பின் தேவையை மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் வலியுறுத்தியுள்ளார். ஹரியானா மாநிலம் குருகிராமில் பிரிக்ஸ் எரிசக்தி அமைச்சர்களின் 11வது கூட்டத்தில் இன்று துவக்க உரையாற்றிய அவர், நிலையான மலிவான சார்பு தன்மையுடைய எரிசக்தி வளர்ச்சிக்கான இலக்குகளை எட்ட வழிவகை செய்யும் என்றார். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழ்நாடு மின்வாரிய வெள்ளை அறிக்கையை இன்று வெளியிட்டு பேசிய அவர், விவசாயிகளுக்கான இலவச மின்சார திட்டமும் கைத்தறி நெசவாளர்களுக்கான மின் சலுகைகளும் தொடரும் என்று தெரிவித்தார். வரும் ஆண்டுகளில் மின்துறை படிப்படியாக மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் +2 பொதுத்தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்து

மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்கள் பதிவெண் பட்டியல் இன்று பிற்பகல் வெளியிடப்பட உள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும், இப்பட்டியலில் இடம்பெறாத பதிவெண்களுக்கான விடைத்தாள்களில் எவ்வித மதிப்பெண் மாற்றமும் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறுமதிப்பீடு ஆகியவற்றிற்கு விண்ணப்பிக்க மேலும் இன்று ஒருநாள் கால அவகாசம் வழங்கப்படுவதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. அந்தந்த மாவட்டத்தில் உள்ள தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். US ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஆடவர் பிரிவில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்தும் மகளிர் பிரிவில் தன்வி சர்மாவும் முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் 1:45.

0: ஃபம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களினி கேட்கவிருப்பது வசந்த் தன்கோவின் மதுர கீதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்த் அன்கோல தானே வாங்கின.
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அன்கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
3: தட்ஸ் ரைட்.
1: 1:04 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களினி கேட்கவிருப்பது காவிய கானங்கள் காற்றலைகளில் தவழ்ந்து நம் நெஞ்சங்களை நினைவுகளால் மதுர கீதம். நிகழ்ச்சியின் முதலில் மதுரை கைதிரி நகர் குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, மாலதி, தங்கையன், நதிமாலா, மணிமாலா, மந்தாகினி, மந்தாரக்குப்பம், மண்டோதரி இவர்களின் விருப்பமாக 4 கில்லாடிகள் என்கிற திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
6: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட்.

1:09, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுரகீதம். மதுரகீதம் நிகழ்ச்சியில் இனி பொன்னூஞ்சல் என்கிற திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள் ராமேஸ்வரம், ஹம்சா, ரணியா.

0: 102.1 இல் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுர கீதம்.
1: June 26 சர்வதேச போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினம். போதைப் பொருளை ஒழிப்போம், இளைஞர்களை காப்போம், ஆரோக்கியமான பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க அனைவரும் உறுதியேற்போம். போதையில்லா சமூகம் மலர நாமும் பங்களிப்போம்.
2: வெளியீடு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.
0: 1:13 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுர கீதம் நிகழ்ச்சியில். இனி எதிர்நீச்சல் என்கிற திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேர்கள் மன்னச்சநல்லூர், சுமதி, முருகேசன், கருப்புசாமி, கார்த்திகேயன்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: திருச்சி மற்றும் சென்னை கைராசி என் கோபால்தாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆலய உலாவில்

0: நம சிவாய.
1: நாளை காலை 10 மணிக்கு
2: யார் காணக்கூடும் ஜகத்தின் மாசிலாயீசனின் ஜாலத்தை.
3: பக்தியில் சிறந்த பக்தைக்காக இறைவன் நடத்திய திருவிளையாடல் பெருமையும்,
1: அகிலாண்டேஸ்வரி உடனுரை பொன் வைத்த நாதர் மகிமையும் பேசும்
3: மகா கும்பாபிஷேக பெருவிழாவின் நேரலை சித்தாய்மூர் ஆலயத்திலிருந்து
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
3: நிகழ்ச்சியில் இணைகிறார்கள்
4: என் கோபாதாஸ் ஜுவல்லர்ஸ், சின்னக்கரை ஸ்ட்ரீட், கலெக்டர் ஆபீஸ் ரோட், திருச்சி.
5: 1:18 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வசந்த் தன்கோவின் மதுர கீதம். நிகழ்ச்சியில் இனி பணம் படைத்தவன் என்கிற திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள் வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வாகையூர் ராமசாமி, சரோஜா தேவி ஆகியோர்

நிகழ்ச்சியில் இனி மன்னார்புரம் பி எல் நல்லகருப்பன், என் விசாலாட்சி, என் அழகப்பன் ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் பாசவலை என்கிற திரைப்படத்திலிருந்து.

நல்ல குலவிழக்காய் மனைவி வந்து அமைந்ததாலே, நல்ல குலவிழக்காய் மனைவி வந்து அமைந்ததாலே, கம்பி சமயம் ஒன்று சேர்ந்து வாழ்வதாலே. கம்பி சமயம் ஒன்று

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
4: ஒரு மணி 26 நிமிடம், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்கோம் மதுரை கீதம். மதுரை கீதம் நிகழ்ச்சியில் இனி வல்லவன் ஒருவன் என்கிற திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள் பள்ளிக்கரணை முரளிகிருஷ்ணன், சாந்தி, சதீஷ்குமார், வித்யா, லால்குடி ராஜேந்திரன், கஜலட்சுமி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரை கேட்டது வசந்த் தன்கோ வழங்கிய மதுர கீதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி. தட்ஸ் ரைட். வசந்த் அண்ட் கோ சரி சரி.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
4: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
5: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மதுரகீதம் நிகழ்ச்சியில் இனி 100க்கு 100 என்கிற திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், சுகன்யா, பரத், அக்ஷ்மிதா, ஸ்ரீ, திருமழிசை கஸ்தூரி, அருணா, சேகர், வெண்கரும்பூர் நேரு.

0: மங்களன்மங்களில் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: நமது முயற்சி பாரதத்தின் சிறப்பான வளர்ச்சி. நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம். இலக்கினை அடைய தொடர்ந்து பயணப்படுவோம். ஒற்றுமையின் பலத்தினை பறைசாற்றுவோம். மக்களின் குரலோடு மனதின் குரல். ஒவ்வொருவருக்கும் அவர்களின் வாழ்க்கை போராட்டங்களும் அதில் பல வெற்றி கதைகளும் நிறைந்திருக்கும். புதிய பாரதத்தின் எழுச்சியும் நம்பிக்கையும் நமது பிரதமர் அவர்களின் எண்ணங்களோடு பகிர்ந்து கொள்ள எதிர்பார்த்து காத்திருங்கள். மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் மன் கி பாத், மனதின் குரல். மலை முகடு முதல் மனை முற்றம் வரையிலும், ஆற்றின் சமவெளி முதல் விரிவான எல்லை வரையிலும் மக்களின் குரலாம் வானொலி வாயிலாக இம்மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று முற்பகல் 11 மணிக்கு. கேட்க மறவாதீர்கள் நேயர்களே, பாரத பிரதமரின் மன் கி பாத், மனதின் குரல் இம்மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்று முற்பகல் 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தொலைக்காட்சி அலைவரிசைகளில் மன் கி பாத், மனதின் குரல்.
1: ஒரு மணி 40 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுர கீதம் நிகழ்ச்சியில். இனி அரச கட்டளை என்கிறதை பற்றிலிருந்து பாடல் வருகிறது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள் ஆங்கியம் கோல்டன் குப்புசாமி, லதா, விக்னேஷ், மோனிகா, சந்துரு, அனுஷ்கா, சூர்யா.
2: ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல்

நிறைவேறுகிறது இன்றைய மதுர கீதம். மீண்டும் மதுர கீதம் நாளை பகல் ஒரு மணிக்கு. உங்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். இந்த நிகழ்ச்சியில் வெள்ளாடுகளில் அக ஒட்டுண்ணி தாக்கமும் அவற்றை தடுக்கும் முறைகளும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் டி வி தமிழம் அவர்கள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். உலகளாவிய டிஜிட்டல் மின் திட்டங்களுக்கான வலுவான அடித்தளத்தை இந்தியா ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இன்று தொடங்கி வைத்தார். 127.21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை உட்பட 6 கோட்டங்களுக்கு இப்பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. 164 டீசல் பேருந்துகள் மற்றும் 136 CNG பேருந்துகள் அடங்கும். இதனிடையே முதலமைச்சரை இந்தியன் வங்கியின் மேலாண் இயக்குநர் மற்றும் தொழில்துறை தலைவர்கள் சென்னையில் சந்தித்து பேசியுள்ளனர். தமிழகத்தில் இந்த ஆண்டு மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் தமிழ்நாடு மின்வாரிய வெள்ளை அறிக்கை என்று வெளியிட்டு பேசிய அமைச்சர், விவசாயிகளுக்கான இலவச மின்சார திட்டமும் கைத்தறி நெசவாளர்களுக்கான மின் சலுகைகளும் தொடரும் என்றார். வரும் ஆண்டுகளில் மின்துறை படிப்படியாக மேம்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார். கடந்த ஆட்சியில் மின்துறைக்கான 9 ஒப்பந்த புள்ளிகளில் 1028 கோடி ரூபாய் ஊழல் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் சந்தேகத்திற்குட்பட்ட டெண்டர்கள் நிறுத்தி வைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். தமிழக மின்வாரியத்தின் மொத்த கடன் 2,47,000 கோடியாக உள்ளது என்று கூறிய அவர், தமிழகத்திற்கு அதிகபட்சமாக 21,300 மெகாவாட் மின்சாரம் தேவை என்றார். தமிழக மின்வாரியம் மூலமாக 3,495 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் மத்திய

0: தொகுப்பிலிருந்து 13,566 மெகாவாட் மின்சாரம் வாங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். தமிழக மின்வாரியத்தில் முதல்கட்டமாக 15,000 பேர் இந்த ஆண்டிற்குள் பணியில் சேர்க்கப்படுவார்கள் என்று கூறிய அவர், 2021 ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட 5,391 கேங்மென் இந்த ஆண்டு வேலையில் பணியமர்த்தப்படுவார்கள் என்றார். மின்வாரியத்தில் விரைவில் ஆய்வு மற்றும் மேம்பாட்டு பிரிவு தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மின்வாரிய ஊழியர்களுக்கான பதவி உயர்வு இனி உரிய காலத்தில் முறைப்படி வழங்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர், மின்வாரிய ஊழியர்கள் பணியிட மாற்றத்திற்கு ஆண்டுக்கு 2 முறை கலந்தாய்வு நடத்தப்படும் என்று குறிப்பிட்டார். தமிழக மின்வாரியத்திற்கு 140,000 பணியாளர்கள் தேவைப்படும் நிலையில் தற்போது 74,714 பேர் மட்டுமே பணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார்.
1: டிஎன்ஏபியோட மொத்த தேவை வந்து 140,635 எம்ப்ளாயிஸ் வந்து தமிழகம் முழுவதும் தேவை. இதில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 74,714 பேர் வந்து இதுவரைக்கும் வேலையில் அமர்த்தப்பட்டு வேலையில் இருக்காங்க. எவ்வளோ வேக்கன்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 65,921 நம்பர் வந்து இதுவரைக்கும் வேக்கண்டாக இருக்கு. அதுக்கு இல்லாமல் கடந்த 5 ஆண்டு அதாவது இவங்களுடைய ரெவன்யூவும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகியும் இவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகியும் 89,000 கிட்ட கடனும் வாங்கியப்பட்டும் இவர்கள் வேலைக்கு எடுத்தது 343 பேர் மட்டும்தான்.
0: எரிசக்தி கட்டமைப்பில் பிரிக்ஸ் நாடுகளின் ஒத்துழைப்பின் தேவையை மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் வலியுறுத்தியுள்ளார். ஹரியானா மாநிலம் குருகிராமில் பிரிக்ஸ் எரிசக்தி அமைச்சர்களின் 11வது கூட்டத்தில் இன்று துவக்க உரையாற்றிய அமைச்சர், நிலையான மலிவான சார்பு தன்மையுடைய எரிசக்தி வளர்ச்சிக்கான இலக்குகளை எட்ட வழிவகை செய்யும் என்று குறிப்பிட்டார். நாட்டின் முழுமையான எரிசக்தி விநியோக சங்கிலியில் பெறப்பட்ட முதலீடுகளை எடுத்துரைத்த அமைச்சர், உலகளாவிய மின்னணு சார்ந்த மின் திட்டங்களை முன்னெடுக்க இந்தியா வலுவான அடித்தளத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். நாட்டில் இதுவரை 6 கோடிக்கும் அதிகமான ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் இது சார்ந்த மாற்றங்கள் வரும் ஆண்டுகளில் தொடரும் என்றும் அமைச்சர் கூறினார். நாட்டின் அவசர நிலை பிரகடன காலத்தில் ஜனநாயக மதிப்பீடுகளுக்கு வலுவான குரல் கொடுத்த அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட இத்தினம் அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுவதையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்திய வரலாற்றில் இக்காலம் ஒரு கருப்பு அத்தியாயம் என்றார். நாட்டின் அரசியல் சாசனத்திற்கு விடுக்கப்பட்ட நேரடி தாக்குதல் இது என்று கூறிய அவர், கருத்து சுதந்திரம் தனிநபர் சுதந்திரத்தை முடக்கியதோடு அரசியல் தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், சமூக பணியாளர்கள் அனைவரும் இக்காலத்தில் கைது செய்யப்பட்டதாக எடுத்துரைத்தார். அவசர நிலை காலம் எண்ணற்ற மக்களின் அளப்பரிய துணிச்சலை வெளிப்படுத்தியதாக எடுத்துரைத்த பிரதமர், 140 கோடி இந்தியர்களின் சமத்துவம், உரிமைகள், கடமைகள், விருப்பங்களை பாதுகாக்க உறுதி பூண்டுள்ளதாக எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமான அரசு மேல்நிலைப்பள்ளி மாணாக்கர் பங்கேற்றனர். இது தொடர்பாக நடத்தப்பட்ட கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணாக்கருக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. விருதாச்சலத்தில் நடைபெற்ற போதை ஒழிப்பு பேரணியில் 400க்கும் மேற்பட்ட மாணாக்கர் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு கலந்து கொண்டனர். அரியலூரில் மாவட்ட காவல்துறை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்கும் வகையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த 1,000க்கும் மேற்பட்ட மாணாக்கர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: அரியலூர் மாவட்ட காவல்துறை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் போதைப் பொருளுக்கு எதிராகவும் சாலை விதிகளை முறையாக கடைபிடிக்கவும் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியலூர் பேருந்து நிலையம் அருகில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தொடங்கி வைத்தார். பேரணியில் போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்குவோம், போதைப் பொருட்களை தவிர்ப்போம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறும் முழக்கங்கள் செய்தவாறும் பேரணியாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் சென்றனர்.
0: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் போதை

0: எரிபொருள் இல்லா தமிழ்நாடு இலக்கை எட்டும் வகையில் 5 கிலோமீட்டர் தூர விழிப்புணர்வு ஓட்டம் நாளை நடைபெற உள்ளதை முன்னிட்டு இதற்கான துண்டு பிரசுரங்களை ஆட்சித்தலைவர் பிரியா இன்று வழங்கினார். இந்த ஓட்டத்தில் பங்கேற்பவர்களுக்கு வழங்கப்பட உள்ள சீருடைகளையும் அவர் அறிமுகம் செய்து வைத்தார். மதுரை வடக்கு வட்டம் சாத்தமங்கலத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் கீழ் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் கல்லூரி மாணாக்கருக்கான சமூக நீதி விடுதி கட்டிடப் பணிகளை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் ஒரு பகுதியாக மாணாக்கருடன் கலந்துரையாடிய அமைச்சர் அவர்தம் கல்வி மற்றும் விடுதி சார்ந்த தேவைகளை கேட்டறிந்தார். தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தலைமையில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. தர்மபுரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அமைச்சர் விரிவாக ஆய்வு மேற்கொண்டு அதன் முன்னேற்றங்களை கேட்டறிந்தார். வளர்ச்சிப் பணிகளை விரைவாகவும் தரமாகவும் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அலுவலர்களை அவர் அறிவுறுத்தினார். தமிழக முதலமைச்சராக தாம் செயலாற்றிய போது அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரில் சென்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தியதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திருவாரூரில் இந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தாம் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் மக்கள் நலப்பணிகள் தொடரும் என்றார். கடலூர் அரசு மருத்துவமனையில் மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு குழந்தைகள் நல பெட்டகம் மரக்கன்றுகளை ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்யா வழங்கினார். தமிழ்நாடு ஆதித்ராவிடர் வீட்டுவசதி மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் வழங்கப்படும் நெகிழி செயலாக்க இயந்திரம் இயக்குபவர் பயிற்சிக்கு நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியுடையவர்கள் தாட்கோ இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் கூறியுள்ளார். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்த தேர்வர்களின் பதிவெண் பட்டியல் இன்று வெளியிடப்படுவதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்திருந்த நிலையில் இது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறு மதிப்பீடு ஆகியவற்றிற்கு விண்ணப்பிக்க இன்று ஒருநாள் கூடுதல் அவகாசம் வழங்கப்படுவதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. US ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஆடவர் பிரிவில் கிடாம்பி ஸ்ரீகாந்தும் மகளிர் பிரிவில் தன்வி சர்மாவும் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். உலகளாவிய டிஜிட்டல் மின் திட்டங்களுக்கான வலுவான அடித்தளத்தை இந்தியா ஏற்படுத்தியுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம்.

0: 1964. The event also commemorated the first anniversary of Group Captain Shukla's landmark Axiom 4 mission, which was launched on the 25th of June last year. Addressing the media, Chief Marshal Amarpreet Singh emphasized that the book will be a great motivator for the coming generation.
1: It is not important as to what you achieve, where you land up. It is the journey. The journey that is important. You enjoy the journey. You know, you have aims. You must be ambitious. But don't wait for that final destination to enjoy your life. Enjoy the process. Don't get locked down to only one thing in life. Ki agar wo nahi hua, to everything is over. No, it is not that.
0: In football, South Africa advanced to the knockout phase of the FIFA World Cup for the first time with a 1-0 victory over South Korea in Monterrey this morning. In men's cricket, India A were 173-2 in the opening session of day one of the first multi-day test match against Sri Lanka A at the Galle International Stadium in Sri Lanka when reports last came in. In the ICC Women's T20 World Cup, India will take on Bangladesh in the Group A clash at the Emirates Old Trafford in Manchester today. The match is scheduled to begin at 7 p.m. Indian time. Harmanpreet Kaur-led women in blue are currently placed second in Group A, having won 2 out of 3 matches. Benchmark domestic equity indices were trading around 0.7% higher in the afternoon session today. The Sensex climbed 575 points to 77,566, while the Nifty jumped 173 points to 24,195 when reports last came in. And now before we end the bulletin, the headlines once again. Samvidhan Hatya Divas being observed today. Prime Minister Narendra Modi pays homage to those who defended democratic values during the emergency. External Affairs Minister Dr. S. Jayashankar calls for stronger collaboration amid global challenges, invokes Vasudhaiva Kutumbakam at Jeju Forum in South Korea. BRICS Energy Ministers meeting begins in Gurugram under India's BRICS 2026 chairship. Powerful earthquakes strike Venezuela back-to-back, causing multiple building collapses. State of emergency declared. South Africa advanced to knockout stage of FIFA World Cup for first time, defeating South Korea 1-0 in Monterrey. And with that, we end the midday news.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம்.
3: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இப்போது பொதுவா வெள்ளாடுகளுக்கு அக ஒட்டுண்ணி தாக்குதல் எதனால வருது? இந்த அக ஒட்டுண்ணிகள் எத்தனை வகைகளா இருக்குது? இதனுடைய அறிகுறிகளை நாம எப்படி தெரிஞ்சு அதை நிவர்த்தி செய்யலாம்? இந்த மாதிரியான பல சந்தேகங்களுக்கு விளக்கம் தர இருக்கிறாங்க சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் டி வி தமிழம் அவங்க.
4: ஒட்டுண்ணிகள் பாத்தீங்கன்னா ரத்தத்தை உறிஞ்சிறது மட்டும் இல்லாம பாக்டீரியா, வைரஸ், நச்சுயிரி போன்ற நோய்களை பரப்புறதுங்க. அது மட்டும் இல்லாம ரத்த சோகை ஏற்படுத்தி பொருளாதார இழப்பீடை ஏற்படுத்துறதுல இது முக்கிய பங்கு வகிக்குதுங்க.
5: சரிங்கம்மா, ஒட்டுண்ணியை வகை வகையா பிரிக்கிற மாதிரி எதுவும் வகைப்படுத்த?
4: ஆமா சார், ஒட்டுண்ணிகளை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா அக ஒட்டுண்ணிகள் அகண்டாவே உள்புறத்துல இருக்கக்கூடியதுங்க, புற ஒட்டுண்ணிகள் வெளிப்புறத்துல இருக்கக்கூடியது. அடுத்தது ஒரு செல் ஒட்டுண்ணின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஆங்கிலத்துல புரோட்டோசோவா அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தலாங்க.
5: இந்த அக ஒட்டுண்ணிகள் எப்படி வந்து ஆட்டுகளுக்குள்ள போகுது அப்படிங்கறத சொல்லுவாங்க
4: சார். முதல்ல வந்து இந்த அக ஒட்டுண்ணிகளை வந்து நம்ம மேலும் 3 வகைகளாக பிரிக்கலாங்க. அது பாத்தீங்கன்னா தட்டை புழுக்கள், நாடா புழுக்கள், உருண்டை புழுக்கள் என 3 வகைகளாக பிரிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த தட்டை புழுக்கள் எப்படி பரவுதுன்னா நத்தைகள் இருக்கு இல்லையா, நத்தைகள் மூலமாக ஆடுகளுக்கு பரவக்கூடியதுங்க. இந்த நாடா புழு பாத்தீங்கன்னா சிற்றுண்ணிகள், புற்களில் இருக்கக்கூடிய சிற்றுண்ணிகளை வந்து ஆடுகள் மேய்ச்சலுக்கு போறப்ப சாப்பிடறதுனால இந்த நாடா புழு பரவுதுங்க.
5: சரிங்கம்மா, இந்த தட்டை புழுக்கள் என்ன மாதிரியான பாதிப்பை ஆடுகள்கிட்ட ஏற்படுத்தும்
4: சார்? இப்ப தட்டை புழுக்களை பாத்தீங்கன்னா என்னென்ன நோய்கள் இருக்குன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல ஆடுகளை பாதிக்கக்கூடியது ஃபேஷியோலா ஹெப்பாட்டிகா என்று சொல்லக்கூடிய கல்லீரல் புழுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆம்பிஸ்டோம். இந்த ஆம்பிஸ்டோம்ல நிறைய வகையான புழுக்கள் இருக்குங்க. குறிப்பாக இந்த கேஸ்ட்ரோ தைலாக்ஸ் குருமினிபர், பேராம்பிஸ்டோமம், எக்ஸ்பிளனேட்டம், பிஸ்கோடீரியஸ் எலாங்கேட்டஸ், கட்டையிலோ போறான் கட்டையிலோ போறான் வகை புழுக்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆடுகளை தாக்கி நோய்களை ஏற்படுத்துதுங்க.
5: சரிங்க, இந்த தட்டை புழுக்கள்லாம் உள்ளுக்குள்ள இருந்துட்டு என்ன மாதிரியான நோய் பாதிப்பை உண்டாக்குது அப்படிங்கிறது?

0: இதுல பாத்தீங்கன்னா தட்டைப்புழுல முதலாவது நம்ம சொன்னது கல்லீரல் புழுங்க. இது என்ன பண்ணுதுன்னா கல்லீரல் இருக்கக்கூடிய பித்த நாளங்கள் வழியாக சென்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திசுக்களை அழிச்சு அங்க வந்து இது ஃபைப்ரோசிஸ் என்று சொல்லக்கூடிய நீர்க்கட்டிகளை உருவாக்குதுங்க. அது மட்டும் இல்லாத பித்த நாளங்கள்ல சென்று அங்க பித்தம் சரியாக வெளியேறுவதை தடுக்குதுங்க.
1: சரிங்கம்மா, இப்ப இந்த தட்டை புழுக்களை நம்ம நீக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தா தட்டை புழுக்களை வந்து நம்ம நீக்கலாம்?
0: தட்டை புழுக்களை நீக்கிறதுக்கு என்னன்னா முதல்ல வந்து நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து கொடுக்கலாங்க. பூச்சிக்கொல்லி மருந்துன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிக்ளோசனைடுங்கிற மருந்தை வந்து நம்ம 7.5 mg என்ற அளவில் பாத்தீங்கன்னா மழைக்காலத்துக்கும் முன்னாடியும் பின்னாடியும் கொடுக்கலாங்க. அடுத்தது இந்த நாடா புழுக்கள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு என்ன விதமான மருந்து கொடுக்கலாம்னா நம்ம நிக்ளோசமைடுங்கிற மருந்தை வந்து 100 mg என்ற அளவிலும் பிராசிகண்டல் என்ற மருந்து பாத்தீங்கன்னா 10 mg இதெல்லாமே வந்து 1 கிலோ உடல் எடைக்கு நம்ம இந்த அளவுல கொடுத்தோம்னா இந்த தட்டை புழு நாடா புழுக்களையும் கட்டுப்படுத்தலாங்க. அடுத்தது உருண்டை புழுக்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபென்பெண்டசோல்ங்கிற மருந்து, அது பாத்தீங்கன்னா 7.5 mg என்ற அளவிலும் மற்றும் இந்த குளோசன்டல்ங்கிற மருந்து பாத்தீங்கன்னா 5 mg. இது மட்டும் இல்லாம ஐவர்மெக்டின் என்று சொல்லக்கூடிய மருந்து வந்து ரெண்டுமே அகவொட்டுணி புற ஒட்டுணி ரெண்டையுமே நீக்கக்கூடியது. இது வந்து 200 μg என்ற அளவில் வந்து 1 கிலோ உடல் எடைக்கு நம்ம கால்நடை மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் தாங்க இது கொடுத்து நம்ம தகுந்த சிகிச்சை அளிக்கணுங்க.
1: சரிம்மா, இப்படி வந்து என்னுடைய ஆட்டை வந்து இப்படிலாம் அகவொட்டுணி தாக்கி இருக்கிறதுங்கிறத நான் எப்படிமா கண்டுபிடிச்சிக்கலாம்?
0: அக ஒட்டுண்ணிகள் தாக்கி இருக்குதுன்னா அதோடைய கல்லீரல் புழுன்னா அதோடைய அறிகுறிகள் என்ன இருக்குதுன்னு நம்ம கண்டறியலாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஆடுகளை எங்க மேய்க்கிறோம், குறிப்பாக தட்டை புழுக்கள்லாம் எப்படி எங்க பரவும்னா இந்த குளம் குட்டைகள்ல நீர் தேங்கி இருக்கும் இல்லைங்களா, அங்கதான் வந்து நத்தைகள், ஏன்னா மெயினா இது வந்து நத்தைகள் மூலியமாக பரவக்கூடியதுங்கிறதுனால அதோடைய ஹிஸ்டரி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா நோயோட அறிகுறி மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இளம் உயிர்கள் பாத்தீங்கன்னா சாணத்துல வந்து அதோடைய பாகங்கள் முதிர்ந்த பாகங்கள் சாணத்துல பாத்தீங்கன்னா வேக வச்ச அரிசி மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம சாண பரிசோதனை செய்து இந்த புழுக்களுடைய முட்டைகளின் எண்ணிக்கை என்ன இருக்குது, எந்த விதமான முட்டைகள் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அது மட்டும் இல்லாம நோய் கடத்தும் இடையூற்று உயிரிகள் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நம்ம கண்டறியலாங்க.
1: இப்ப தட்டை புழு நாடா புழு உருண்டை மூணு வகையா சொல்றீங்க. இந்த புழுக்கள்லாம் எல்லாமே வந்து மழைக்காலத்துலதான் வருமா இல்ல வேற எதுவும் காலத்துல வருமா? எப்ப மேய்ச்சல்
0: வெயில் காலங்கள்ல தான் அதிகமா பரவுங்க, ஏன்னா அங்க வெயில் காலத்துல வந்து ஏரி குளம் குட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா தான் தண்ணி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஆடு எல்லாம் அங்கதான் மேய்க்கிறதுக்கு கூட்டிட்டு போவோம், அங்கதான் நிறைய புற்களும் இருக்கும். இது நத்தைகள் மூலியமா பரவறதுனால நத்தைகள் வந்து இடையூற்றி உயிரியா இருக்கிறதுனால வெயில் காலங்கள்ல இது அதிகமா பரவக்கூடியதுங்க. அதே நாடா புழுக்கள் உருண்டை புழுக்கள்லாம் பாத்தீங்கன்னா இது மழைக்காலத்துல இது அதிகமா பரவும்.
1: அப்ப வந்து நம்ம எந்த நேரத்துல மேய்ச்சல் கூட்டிட்டு போகணும்னா இதெல்லாம் தவிர்க்கலாம், இல்லைன்னா எந்த மாதிரியான இடத்த நம்ம தேர்வு செய்யலாம்?
0: நம்ம வந்து பொதுவாகவே ஆடுகள் வந்து வெயில் அடிக்குது இல்லைங்களா, வெயில் அடித்ததுக்கு அப்புறமும் வெயில் குறையுது இல்லைங்களா, மாலை நேரத்துல வெயில் குறையறதுக்கு முன்னாடி ஆடுகளை வந்து மேய்ச்சிக்கணுங்க.
1: நீங்க சொல்ற டயத்துல தான் கூட்டிட்டு போவாதீங்கன்னு சொல்றாங்க, என்னமா செய்யறது அந்த மாதிரியான நேரத்துல?
0: நம்ம அதிக வெயில் நேரங்கள்ல மட்டும் நம்ம தவிர்த்துக்கிட்டா போதும். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு மேலாம் அதிக வெயில் இருக்கும், அந்த டைம்ல நம்ம மேய்க்கிறது 12 ஒரு 3 மணி வரைக்கும் நம்ம மேய்க்கிறது தவிர்த்துக்கிட்டு மீதி 3-5 மணி வரைக்கும் நம்ம மேய்க்கலாங்க.
1: ஆமா, அதே போல இப்ப நீங்க தட்டை புழுக்கள் வந்து உள்ளுக்குள்ள என்ன மாதிரியான பிரச்சனையை உண்டாக்குது அப்படின்னு சொன்னீங்க, அதே போல நாடா புழுக்கள் என்ன மாதிரியான உடல் பாதிப்பை ஏற்படுத்தும்?
0: நாடா புழுக்கள் பாத்தீங்கன்னா 4 வகையான புழுக்கள் வந்து ஆடுகளை தாக்குதுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏவிட்டிலனா என்று சொல்லக்கூடிய புழுக்கள், மோனிஷியா, அப்புறம் ஸ்டைலேஷியா, டைசினோசோமா என்ற 4 வகையான நாடாப்புழுக்கள் வந்து ஆடுகளை தாக்குதுங்க. இதுல குறிப்பாக இந்த மோனிஷியா என்று சொல்லக்கூடிய நாடாப்புழுவானது இது வயது முதிர்ந்த ஆடுகளை விட இளம் வயது ஆடுகளை தாங்க இது அதிகமா பாதிக்கும். இந்த மாதிரி பாதிக்கும் பொழுது என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்னா இது பொதுவாக வந்து ஊட்டச்சத்தோட போட்டிக்கிடும். ஆடுகள் சாப்பிடுற தீவனம் இருக்கு இல்லைங்களா, அதோட சேர்ந்து புழுக்களும் வந்து தனக்கு தேவையான தீவனத்தை எடுத்துக்கிறதுக்காக இது வந்து ஊட்டச்சத்துக்காக போட்டிட்டு உற்பத்தி திறனை எதிர்மறையா வந்து இது பாதிக்குங்க. இளங்குட்டிகள் வந்து மேய்ச்சலுக்கு செல்லும் போது புற்களில் காணப்படக்கூடிய சிற்றுண்டிகள் மூலியமாக இது ஆடுகளுக்கு மெயினா பரவுதுங்க. இந்த புழுக்கள் அதிக எண்ணிக்கையில் வந்து இருக்கும் பொழுது என்ன பண்ணும்னா எடல் எடை குறையறது, குடல்ல வந்து அடைப்பு ஏற்பட்டு கழிச்சல் மற்றும் செரிமான கோளாறுகளை இது ஏற்படுத்துங்க. இது நோய் தாக்கப்பட்ட ஆடுகள் பாத்தீங்கன்னா சோர்ந்தும் மெலிந்தும் காணப்படுங்க.
1: அதே போல உருளை புழுக்கள் என்ன மாதிரியான
0: பிரச்சனை? உருண்டை புழுக்கள் பாத்தீங்கன்னா 13 வகையான உருண்டை புழுக்கள் வந்து ஆடுகளை தாக்கக்கூடியதுங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த ஹெமாகஸ் என்று சொல்லக்கூடிய புழுக்கள், ட்ரைகோஸ்ட்ராங்கிலஸ், பூனோஸ்டோமம், ட்ரைகூரிஸ் ஆகிய புழுக்கள் பாத்தீங்கன்னா ஆட்டோட சிறுகுடல், பெருங்குடல் மற்றும் அசையுன் வயிற்று பகுதியில இது காணப்படக்கூடியதுங்க. இதே போல இந்த டிக்டியோகாலஸ் முல்லேரியஸ் புரோட்டோஸ்ட்ராங்கிலஸ் புழுக்கள்லாம் பாத்தீங்கன்னா நுரையீரலை பாதிக்கக்கூடியதுங்க. அடுத்தது தெலேசியாங்கிற புழு பாத்தீங்கன்னா கண்ணுல இருக்கக்கூடிய உருண்டை புழு.
1: முட்டை புழுவா இருக்கட்டும், நாடா புழுவா இருக்கட்டும், உருளை புழுவா இருக்கட்டும், மருந்துகளே ஒரே மருந்தை கொடுக்காம வெவ்வேறு மாத்தி மாத்தி கொடுங்கன்னு சொல்றாங்க. உங்களுடைய ஆலோசனை?
0: ஆமாங்க, நம்ம வந்து இந்த பொதுவாகவே ஆடுகளுக்கு கூட்டற்புழு நீக்கம் செய்யறப்ப ஒரே பெண்வெண்ட

0: வருஷம் முழுதும் அந்த மருந்தையே கொடுக்காம நம்ம மாத்தி மாத்தி சுழற்சி முறையில கொடுக்கறதுனால புழுக்கள் வந்து உடற்புழு நீக்க மருந்துக்கு எதிரான எதிர்ப்பு திறனை உருவாக்கிக்கும். அப்படி மாத்தி கொடுக்கறதுனால நம்ம இதை தவிர்க்கலாங்க.
1: கொட்டகை பராமரிப்பு பண்ணிக்கலாம்.
0: கொட்டகை வந்து நம்ம எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கிறது பண்ணை மேலாண்மை எப்பயுமே முக்கியம். இது அது மட்டும் இல்லாம கிருமி நாசினிகளை தெளிச்சு நம்ம இது பண்ணிக்கணும். குட்டிகள் வந்து சாணத்தை நக்காம பாத்துக்கணும். ஏன்னா அந்த இதுல இருக்கக்கூடிய முட்டைகள் உரை முட்டைகள் எல்லாம் வந்து குட்டிகள் நக்கும் போது அதுக்கு இந்த ஒட்டுண்ணி நோய்கள் பரவுவதற்கான வழிவகுக்குதுங்க.
1: இப்ப ஆடுகளுக்கு வந்து புற ஒட்டுண்ணிகளை நீக்கிறதுக்கு என்ன மாதிரியான மருந்து கொடுக்கலாம், அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த விவரங்களை?
0: புற ஒட்டுண்ணிகள் பாத்தீங்கன்னா கொசுலா இருக்கு இல்லைங்களா, கொசு, பேன், தெள்ளுப்பூச்சி, உண்ணிகள், சொறிப்பூச்சின்னு சொல்லுவோம், சிற்றுண்ணிகளை வந்து சொறிப்பூச்சிகள் சொல்லுவோம். இதெல்லாம் புற ஒட்டுண்ணிகளின் வகைகள். இதுல பாத்தீங்கன்னா ஈக்கள் வந்து கடிக்கும் ஈ கடிக்காத ஈன்னு ரெண்டு வகை இருக்கு. கடிக்கும் ஈ என்ன பண்ணுதுன்னா ஆட்டை போய் கடிக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய பகுதியில அரிப்பை ஏற்படுத்தி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முடிகள் எல்லாம் கொட்டிரும். சோ அரிப்பு இருக்கிறதுனால ஆடு என்ன பண்ணும், உடம்பு போய் தேய்ச்சிக்கும். சோ கடிக்கிறதுனாலயும் ரத்தம் சேதமாகும், அது இல்லாம போய் சொறிஞ்சிக்கிறதுனால காயங்கள் ஏற்படும், இதனாலயும் ரத்த சோகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த கடிக்காத ஈக்களுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு ஈக்கள் இது என்ன பண்ணலாம், ஆட்டில் இருக்கக்கூடிய அழுக்கு, கட்டுத்தடையில் இருக்கக்கூடிய தீவனம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அது உயிர் வாழக்கூடியதுங்க. இந்த கடிக்காத ஈக்கள் என்ன பண்ணுவோம்னா ஆட்டில் ஏதாவது சின்ன காயம் இருந்ததுன்னா அதுல உட்கார்ந்து ஈப்புழு நோயின்னு சொல்லக்கூடிய புண்களை வந்து இது ஏற்படுத்தக்கூடியதுங்க.
1: சரி, புற ஒட்டுண்ணிகள் வராம தடுத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம்?
0: தெள்ளுப்பூச்சி பாத்தீங்கன்னா அது குதிச்சு குதிச்சு ஓடக்கூடியதுங்க. இப்ப உண்ணிகள்லாம் பாத்தீங்கன்னா கால் சந்து, காது பகுதி, கால்களுக்கு இடையில மடிப்பகுதி, இது பகுதியெல்லாம் ஒட்டிட்டு இருக்கோங்க. ஆனா தெள்ளுப்பூச்சிங்கிறது பாத்தீங்கன்னா ஆட்டுல வந்து அப்பப்ப வந்து ரத்தத்தை குடிச்சிட்டு குதிச்சு குதிச்சு ஓடக்கூடியது. இது வந்து அதிகம் ரத்தத்தை குடிக்கிறதுனால ரத்த சோகையை ஏற்படுத்துங்க. இதை நம்ம கண்டறியறதுங்கிற விட தடுக்கிறது தான் முக்கியமான வழிமுறையா இருக்கும். இதுல நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், டெல்டா மெத்ரின் என்ற சொல்லக்கூடிய மருந்தை வந்து ஆடுகளின் மேல வந்து நம்ம தெளிக்கலாம் அல்லது வந்து நனைக்கலாம். ஆட்டை வந்து ஒரு தொட்டியில ஒரு லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி என்ற அளவில் வந்து டெல்டா மெத்ரின் மருந்தை வந்து நம்ம கலந்து நனைக்கவோ அல்லது தெளிக்கவோ செய்யலாம். இது இல்லாம ஐவர்மெக்டின் என்று சொல்லக்கூடிய மருந்து கூட அகவுட்டுணி புற ஒட்டுணி ரெண்டுமே நீக்கக்கூடியது. இது 200 மைக்ரோகிராம் உடல் எடைக்கு என்ற அளவில் இன்ஜெக்ஷன் மூலமா செலுத்துறதுனால 3 மாத காலத்திற்கு நம்ம இந்த அக மற்றும் புற ஒட்டுணிகளை வராமல் தவிர்க்கலாங்க.
1: துணிகளால வேற என்ன இழப்பெல்லாம் ஆட்டுக்கு ஏற்படும், இப்படி மருத்துவருடைய ஆலோசனை பெறுவது அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க.
0: இந்த ஒட்டுண்ணிகளால வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து கடிக்கிறதுனால ரத்த சோகை ஏற்படுறது, அது மட்டும் இல்லாம நோய்கள் ஓரணு ஒட்டுண்ணி நோய்களை பரப்புறதுல இந்த புற ஒட்டுணிகள் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இது மட்டும் இல்லாத பாக்டீரியா வைரஸ் நோய்களையும் பரப்புறது இந்த புற ஒட்டுணிகள் முக்கிய ஒரு காரணமாக இருக்குதுங்க.
1: இந்த நீங்க சொல்லக்கூடிய உருண்டை புழுல என்னென்ன நோயெல்லாம் ஏற்படும், அதை எப்படி தடுக்கலாம்ங்கறத சொல்லுங்க.
0: இந்த ஹெமாங்கோசிஸ்ங்கிறது இது உருண்டை புழுவால் ஏற்படக்கூடிய நோய்ங்க. இது வரதுக்கு காரணமான உருண்டை புழு என்னன்னா ஹெமாங்கஸ் கண்டாட்டஸ் என்று சொல்லக்கூடிய உருண்டை புழு வளர்த்து நோய் ஏற்படுதுங்க. இது இந்த இளநிலை பருவம் அதாவது லார்வான்னு சொல்றோம் இல்லைங்களா, லார்வா மற்றும் முதிர்ந்த புழுக்கள் என்ன பண்ணும்னா ஆடுகளின் அசையூன் வயிற்று பகுதியில இது வந்து அதிக அளவில் ரத்தத்தை உறிஞ்சி ரத்த சோகையை ஏற்படுத்துங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டுல ஒரு 100 புழு இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு அது 5 மில்லி ரத்தத்தை உறிந்தி ரத்த சோகையை ஏற்படுத்தக்கூடியதுங்க. இது மட்டும் இல்லாத இந்த புழுக்கள் ரத்தத்தை உறிஞ்சும் போது ரத்தம் உறைதலை வந்து தடுப்பதற்காக ஆன்டிகொயாகுலன் சொல்லக்கூடிய ஒரு ரசாயன பொருளை இது வெளியிடுறதுனால ரத்தம் உறையாமல் ரத்த சோகை ஏற்படுவதற்கான ஒரு முக்கிய காரணமாக ஹெமாங்கஸ் கண்டாட்டஸ் காரணமாக இருக்குதுங்க. இந்த புழு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அது நோயுடைய அறிகுறிகள் பாத்தீங்கன்னா ரத்த சோகை இருக்கும், வயிறு, மார்பு பகுதி மற்றும் கீழ்த்தாடை பகுதிகளில் நீர் கோத்து வீக்கம் ஏற்படுங்க. இது நாள்பட்ட நோய் தொற்றுகள் இருக்கும்போது கல்லீரல் பாதிப்பு, எடை இழப்பு, கடுமையான வயிற்றுப்போக்கு இருக்கும், நீர் இழப்பை ஏற்படுத்தக்கூடியதுங்க. சில நேரங்களில் இது உயிரிழப்பை கூட இதை ஏற்படுத்துங்க.
1: அதே போல ட்ரைகோஸ்ட்ராங்கைலோகிஸ் உருண்டை புழுக்கள் எவ்வாறு ஆடுகளை பாதிக்கும்?
0: ட்ரைகோஸ்ட்ராங்கைலஸ் என்று சொல்லக்கூடிய உருண்டை புழுவால் இந்த நோய் ஏற்படுதுங்க. இது சிறுகுடல் அல்லது வயிற்றின் உட்பகுதியை வந்து இது சேதப்படுத்தக்கூடிய புழுங்க. இந்த புழு பாத்தீங்கன்னா அலர்ஜி, இறப்பை அலர்ஜி மற்றும் சில சமயங்களில் ரத்த சோகையை ஏற்படுத்துறதுக்கு இது காரணமாக இருக்குதுங்க. இது வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும். இந்த வயிற்றுப்போக்கு பாத்தீங்கன்னா சளி மற்றும் ரத்த கசிவோடு அல்லது மலச்சிக்கல், பொதுவான பலவீனம், பசியின்மை, எடை அதிகரிக்கிறது அல்லது எடை கூடுறது, இது போன்ற அறிகுறிகளே ட்ரைகோஸ்ட்ராங்கைலஸ் புழுக்கள் ஏற்படுத்துங்க. புனோஸ்டோமோசிஸ் என்று சொல்லக்கூடிய உருண்டை புழு நோய் வந்து எப்படி வருதுன்னா இது வந்து முதிர்ந்த புழுக்களின் வாய்ப்பகுதியில பாத்தீங்கன்னா பற்கள் இருக்குங்க. அந்த பற்கள் என்ன பண்ணும்னா குடல் சுவரை வந்து கடுமையாக காயப்படுத்தி ரத்த நாளங்களை சிதைத்து அடுத்தடுத்து ரத்தப்போக்கை ஏற்படுத்தி இது ரத்த சோகையை ஏற்படுத்தக்கூடியதுங்க. இந்த புழுக்கள் என்ன பண்ணும், தோளில் ஊடுருவி செல்லும். குறிப்பாக வந்து லார்வா என்று சொல்லக்கூடிய இளம் புழுக்கள் தான் வந்து ஆடுகளுக்கு அதிக எரிச்சலை ஏற்படுத்தக்கூடியதுங்க. இது ஆட்டுக்குட்டிகள் பாத்தீங்கன்னா குறிப்பாக மழை காலத்தில் தான் இதோட பாதிப்பு அதிகமாக இருக்கும். இந்த நோயோட அறிகுறிகள் பாத்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு, இந்த வயிற்றுப்போக்கு பெரும்பாலும் சளி அல்லது ரத்த கசிவோடு இருக்குங்க. வயிற்றுப்போக்கு இருக்கிறதுனால நீரிழவு, பசியின்மை, பலவீனம், எடை இழப்பு அல்லது வளர்ச்சி குறைதல், பாட்டில் ஜான் சொல்லுவோம், அது கீழ்த்தாடை வீங்கி போற கண்டிஷனுக்கு பேர் பாட்டில் ஜான் சொல்லுவோம், தோல் அலர்ஜி, முடி கொட்டி

0: பெயர்றது. கரடுமுரடான தோல் இருக்கும். இது வந்து என்ன பண்ணும்னா குழம்புகளை வந்து சேதப்படுத்துதுங்க. இந்த புழுக்கள் நுரையீரலை தாக்கும் போது இது என்ன பண்ணும், இருமலை ஏற்படுத்தக்கூடியதுங்க.
1: சரி, அதே போல ட்ரைகுரியோசிஸ் உருண்டை புழு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும்?
0: இந்த ட்ரைகுரியோசிஸ் உருண்டை புழு நோயானது ட்ரைகுரிஸ் ஓவிஸ் என்று சொல்லக்கூடிய உருண்டை புழுவால் ஏற்படக்கூடியதுங்க. இது முதிர்ச்சி அடையாத லார்வாக்கள் மூலமாக பெருங்குடலின் உட்புறத்தில் இருக்கக்கூடிய சுவரை வந்து இது ஊடுருவி சென்று எரிச்சலை ஏற்படுத்தக்கூடியது. இதனால் புழுக்கள் ரத்தத்தை உறிஞ்சி பெரிய புழுக்கள் என்ன பண்ண சீக்கம் என்று சொல்லக்கூடிய பெருங்குடலின் சுவரை வந்து இது அதிக சேதப்படுத்துதுங்க. அதிக நோய் தொற்றுகள் இருக்கும்போது குடல்ல அலர்ஜி, புண்கள், ரத்தப்போக்கு, ரத்த சோகை இதெல்லாம் உண்டு பண்ணுங்க. ஓரணு ஒட்டுண்ணு நோய்கள் ஒண்ணு சொல்லுவாங்க சார். அதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா ரத்த கழிச்சல் நோய், இது காக்சிலியா என்று சொல்லக்கூடிய ஓரணு ஒட்டுண்ணியால் ஏற்படக்கூடிய நோய்கள். இது பெரும்பாலும் இளம் வயது ஆடுகளை வந்து சிறுகுடல் மற்றும் பெருங்குடல் பகுதிகளை தாக்கி ரத்த

0: இது பெரும்பாலும் இளம் வயது ஆடுகளை வந்து சிறுகுடல் மற்றும் பெருங்குடல் பகுதிகளை தாக்கி ரத்த கழிச்சலை ஏற்படுத்தக்கூடியதுங்க. இந்த நோய் தாக்கப்பட்ட ஆடுகள் அறிகுறிகள் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சளி அல்லது ரத்தத்துடன் அல்லது ரத்தம் இல்லாத வயிற்றுப்போக்கு இருக்கும், நீரிழப்பு, ஆடு மெலிஞ்சு காணப்படுகிறது, பலவீனம், பசியின்மை, எடையிழப்பு மற்றும் இறப்பு ஆகியவை இதனுடைய அறிகுறிகளாக இருக்குங்க. சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா ஆடுகள் பாத்தீங்கன்னா மலசிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு இல்லாமலே கூட ஆடுகள் இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இதே நாள்பட்ட நோயா மாறும்போது பசை போன்ற வயிற்றுப்போக்கு இதுல இருக்கும், சிறுகுடல் பகுதியில ரத்த கசிவு மற்றும் புண்கள் இருக்குங்க.
1: எப்படி தடுக்கலாம், எந்த நேரத்துல என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில ஆலோசனைகளை உங்கள்ட்ட விவசாயிகள் கேட்க விரும்புவாங்க. உங்களை எந்த எண்ணில் தொடர்பு கொண்டு ஆலோசனை கேட்கலாம்?
0: 9789274
1: அதாவது 97 89 24 81 இந்த எண்களில் அழைச்சிங்கன்னா அம்மா உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்குவாங்க. நன்றி.
2: வெள்ளாடு வளர்ப்பு நல்ல லாபம் தரக்கூடியதுதான். அந்த லாபத்தை பெறணும் அப்படின்னா நம்மளுடைய பராமரிப்புகளை சரியான முறையில கடைபிடிக்கணும். ஆடுகளை மேய்ச்சலுக்கு விடும் போதும் சரி, ஒட்டுண்ணி தாக்கம் ஏற்பட்ட ஆடுகள்ல ஏதாவது மாற்றம் தெரிஞ்சா அதை உடனடியா நிவர்த்தி செய்யறது, இந்த மாதிரி ஒவ்வொன்னையும் கவனிக்கும் போது பொருளாதார இழப்பை தடுத்து ஆடுகள்ல நல்ல லாபத்தை பெறலாம் அப்படின்னு இதுவரைக்கும் பல்வேறு விளக்கங்களை நமக்கு கொடுத்தாங்க சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் டிவி தமிழமவங்க. இத்துடன் வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.
3: மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் டி மாரியப்பா குழுவினர் வழங்கும் மேடை நாடக பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: யார் யானி?
1: வாங்க நான் வனச்சரன்.
0: வனச்சரன்னா
1: வனத்துல இருக்கக்கூடியவன்.
0: அப்ப இங்க யார் வருவாங்களா?
1: எங்க மகாராஜா இருக்காரு, சேராம்பு மகாராஜா.
0: சேராம்பு மகாராஜா இருக்காரு.
1: அவருக்கு ஒரே புள்ள பவளக்குடி.
0: பவளக்குடியில
1: பிறந்தவங்க.
0: ரொம்ப அழகா இருப்பானா?
1: ஆஹா, அவங்க அழக பத்தி ஏன் கேக்குறீங்க?
0: வயது என்ன இருக்கா?
1: 16 வயது.
0: அப்ப ரொம்ப அழகா இருப்பான்னு சொல்றீங்க.
1: என்ன, கல்யாணமும் ஆகல?
0: அப்படியா?
1: இன்னைக்கு பௌர்ணமி வருவாங்க.
0: அவளுக்கு என்ன பிடிக்கும்? கேள்விப்பட்டதும் கிடையாது. அப்படிப்பட்ட பவளக்கொடி மாத

பொருள்.

பார்க்க வேண்டும் கண்ணா. விளையாடு கண்டாயா, எட்டு நாள்ல பவளம் கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு இங்க பவளம் கூட பாக்குறேன்னு சொல்றிய, தவறான வார்த்தை பேசுற. அதனால எட்டு நாளில் வாரேன்.

0: சேவன வார்த்தை கூறுகின்றாய். அர்ஜுனா, திருமணம் முடிக்க முடியாது. ஏன் தெரியுமா? பவனக்குடி ஆமணியை பார்த்தா உடனே உரையிலிருக்க வாழை எடுத்து வெட்டி வீழ்த்திருவா. அவளை பார்க்கணும் அப்படின்னா ஒரு உபாயம் சொல்ற கேக்குறியா?
1: என்ன, எப்படி?
0: மனசரா சொல்றேன் தெரியுமா, ஒரு உபாயம்.
1: ஓ, அன்னப்பட்சி.
0: அதான்.

0: உன்னை அண்ணாபட்சா மாத்தி பவனக்குடிகிட்ட உனக்கு கொடுத்துறேன். நீ சென்று அவனுடைய நயமுறைகளை புரிஞ்சுக்கிட்டு பக்குவா நடந்து காரியத்தை பேசி விரைவா சீக்கிரம் முடிச்சிடலாமா?
1: ஆகட்டும் அண்ணா.
0: ஆகா, சந்தோஷத்தை பாரு, வருகின்றேன்.
2: தாமரை மாமுக மாதரே அவரும் வரும் என்னோடு கவனம் போகலாம்.
3: தோழி, நாம் பௌர்ணமி திதியாகி இன்று பவளக்காட்டுக்கு வந்திருக்கிறோம்.
4: ஆமாம்,
3: யாருக்கேனும் ஆபத்து ஏற்பட்டால் அதுல இருந்து விடுபடுத்த வேண்டியது நம்முடைய
4: கடமைதான்.
3: நீ இந்த படியாக வா, நான் இப்படியே வருகிறேன்.
4: வருகிறேன்.
3: நம்முடைய கடமை முடித்துக் கொண்டு அரண்மனைக்கு போகலாம்.
4: சரியம்மா. ஆமா, ஏதோ ஒரு ஓலசத்தம் கேட்கிறதே.
3: யாரோ
4: கேட்கிறதே, யாரோ
3: இங்கே இங்கேப்பா.

0: நம்புவது அண்ணனுக்கு சொன்னாலே தூளை பேணி நான் விதி வந்தது.
1: அம்மா அம்மா, இவர் என்ன பவள காட்டுக்கு வந்தவுடன் என்னுடைய கணவர் அம்மா வந்து கடித்ததா?

0: அம்மா, வண்டு கடித்து என் கணவர் இறந்து விட்டாரம்மா.
1: கவலைப்பட வேண்டாம், புருஷன் பிழைக்க செய்வேன், உயிர் வரவும் செய்வேன், புருஷன் பிழைக்க செய்வேன், உயிர் வரவும் செய்வேன். கருது சோதிக்க வேண்டாம், கண்காலங்கிட வேண்டாம், வந்தது அம்மா. முன்னு பார்த்தால் சிறு பெண்ணாக இருக்கிறாய், அப்புறம் வயோதிகமாக இருக்கிறார். ஏதோ இருக்கட்டும், நீ கவலைப்படாதே, கொஞ்சம் மறைவாகிரு.
0: அம்மா,
1: நான் இப்பொழுதே சரப்புலையை கட்டு
0: தூரம் வாடகை.

0: அம்மா, தாங்கள் சரணை கூர்ந்து என்னுடைய கணவனுடைய உயிரை எழுப்பி தருமாறு அன்போடு கேட்கின்றேன். அம்மா,
1: நாங்கள் சரப்படியை கட்டித்தான் உயிர் வர வைக்க வேண்டும். நீ கொஞ்சம் மறைவாக இருமா.
0: ஆகட்டும் அம்மா.
1: தோழி,
2: என்னம்மா
1: இந்த சரப்புளியை அந்த கிழவன் கையில் கட்டு. தோழி, இது என்ன, இது சூதாக இருக்கிறது. இவர்கள் சூதான ஆட்களாக தெரிகிறது. நான் அரண்மனைக்கு போகிறேன், நீ பத்திரமாக சரப்புளியை வாங்கி கொண்டு வந்து விடு.
2: சரியம்மா. இப்பொழுது சரப்புளியை தரப்போகிறாயா இல்லையா?
3: தர முடியாது, உங்க அம்மா வர சொல்லு.
2: அம்மாவை வர சொல்ல வேண்டுமா?
3: ஆமா.
2: சரி, நான் போய் வர சொல்லுகிறேன், பார்த்துக்கொள்.
4: அன்பச்சி, அன்பச்சி, அன்பச்சி.
1: யாரோ
4: அன்பச்சி மங்களியோ, மகராணிமா வணக்கங்க.
1: என்ன இது?
4: இது அன்னப்பூச்சிதான்
1: விக்க வந்திருக்கிய.
4: ஆமாங்கோ.
1: அப்படின்னா இதற்கு வேண்டிய பொண்ணு தருகிறோம், இந்த அன்னப்பூச்சியை கொடுத்து விடு.
4: வேண்டிய பொண்ணு தருவீங்களா?
1: ஆமா.
4: அம்மா, இது என் உயிருக்கு உயிரா நான் வளர்த்துக்கிட்டு இருக்கோங்கோ. நீங்க வந்து இப்போ கேக்குறீங்க, பரவாயில்ல, மகராணியாவா கேக்குறீங்க, குடுக்கறோங்க.
1: இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொடு.
4: ஒரு நாளைக்கு மட்டும்? ஆமா. அப்பனா ஒரு நாளைக்கு கொடுத்தா போன நிறைய குடுப்பீங்க.
1: ஆமா.
4: சரிங்க, குடுக்கறோங்க.
1: சரி, இந்த பறவைக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து வாங்கி விடு.
2: சரியம்மா.
1: தோழி, எனக்கு ஏதோ உடலெல்லாம் அயர்வாக இருக்கிறது, நிச்சரி வருகிறது. இந்த பார், இந்த அன்னப்பறவை என் அருகில் இருக்கும் பொழுது எனக்கு இந்த உலகமே மறந்துவிடும். அருமை பெருமை.

0: அண்ணமே, என் பக்கத்திலேயே நீ இருக்க வேண்டும். இந்த ஒரு நாள் தான் உன்னை நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு நிச்சயம் வருகிறது, நீ போ.
1: சரியம்மா.
0: யார் நீ? நில்லங்கே, ஓடாதே. இரவில் வந்த திருடா நீ யாவனோ உரையடா, இரவில் வந்த திருடா நீ யாவனோ உரையடா.
2: ஏதது கோபமா யாதுரை ஆடுகிற ராய்வணி தாமணியே, ஏதது கோபமா யாதுரை ஆடுகிற ராய்வணி தாமணியே.
0: மாதர்கள் வாழிடும் ஆடவர் மேவுதல் நியாயமதோ மடையா, மாதர்கள் வாழிடும் ஆடவர் மேவுதல் நியாயமதோ மடையா.

0: மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் இதுவரை டி.இ. மாரியப்பா குழுவினர் வழங்கிய மேடை நாடக பாடல்களை கேட்டு ரசித்தோம்.
1: இந்நிகழ்ச்சியை நமது திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேயர்களுக்காக தனது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து வழங்கியது.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 3 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். எரிசக்தி கட்டமைப்பில் பிரிக்ஸ் நாடுகளின் ஒத்துழைப்பின் தேவையை மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் வலியுறுத்தியுள்ளார். ஹரியானா குருகிராமில் பிரிக்ஸ் எரிசக்தி அமைச்சர்களின் 11வது கூட்டத்தில் இன்று துவக்க உரையாற்றிய அவர், நிலையான மலிவான சார்பு தன்மையுடைய எரிசக்தி வளர்ச்சிக்கான இலக்குகளை எட்ட வழிவகை செய்யும் என்றார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து இன்று தொடங்கி வைத்தார். 127.21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை உட்பட 6 கோட்டங்களுக்கு இப்பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழ்நாடு மின்வாரிய வெள்ளை அறிக்கையை இன்று வெளியிட்டு பேசிய அவர், விவசாயிகளுக்கான இலவச மின்சார திட்டமும் கைத்தறி நெசவாளர்களுக்கான மின் சலுகைகளும் தொடரும் என்று தெரிவித்தார். வரும் ஆண்டுகளில் மின்துறை படிப்படியாக மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். கடலூர் அரசு மருத்துவமனையில் மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு குழந்தைகள் நலப்பெட்டகம் மற்றும் மரக்கன்றுகளை ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்யா இன்று வழங்கினார். மத்திய அரசு பொதுமக்களுக்கு சமூக பாதுகாப்பை வழங்கும் வகையில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக சென்னை ரிசர்வ் வங்கியின் முதன்மை மேலாளர் திரு ரமண பிரகாஷ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற நிதியியல் கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், மகளிர் சுய உதவிக் குழுவினர் அதிக அளவில் வங்கிக் கடன்களை பெற்று தொழில் முனைவோராக உருவாக வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளநிலை முதுநிலை பட்டயம் மற்றும் சான்றிதழ் படிப்புகளுக்கான மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க வரும் 30ஆம் தேதி கடைசி நாளாகும். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் வரும் செப்டம்பர் மாதம் நடைபெற உள்ளதை முன்னிட்டு முகூர்த்தக்கால் நடும் விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இசைத்துறல் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருப்போர்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி,
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதிய நேரத்து வெயிலையும் மறந்து மனசை நினைக்க வந்தாச்சு. உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் இசைத்துறல் நிகழ்ச்சி, நான் உங்கள் அன்பு தோழி அனீஷா. நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு குட்டி தத்துவத்தோட ஆரம்பிக்கலாமா? நம்ம வாழ்க்கையில் வர கஷ்டங்கள் எல்லாமே மேகம் மாதிரி கொஞ்ச நேரம் சூரியனை மறைச்சு இருட்டாக்கலாம். ஆனால் அந்த மேகமே மழையா மாறி பூமிக்கு குளிர்ச்சியை கொடுக்கும்போது அதே மாதிரி தான் இன்னைக்கும் நாம் சந்திக்கிற சோதனைகளும் நாளைக்கு நமக்கான சாதனைகளாக மாறும்.

இன்றைக்கி நம்ம நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி சிலாகத்தை எழுதின அன்பு கடிதங்கள் அப்புறம் சுட சுட வந்த மின்னஞ்சல்கள் தான் இந்த ஒரு நேரம் இந்த ஒரு மணி நேரத்தை அழகாக்க போகுது. இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. சரிங்க, நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான ஒரு புதுமையான குட்டி தகவலை பார்த்துருவோமா? நம்ம உலகத்தில் எத்தனையோ விசித்திரமான விஷயங்கள் இருக்குங்க. அதில் ஒன்று தான் விண்வெளியில் இருக்கிற விண்வெளி வீரர்கள். அங்கே போனால் அழவே முடியாதான். ஏன்னா அங்கே புவியீர்ப்பு விசை இல்லாததால் கண்ணீர் துளிகள் கீழே வடியவே வடியாதான். அது கண்ணுக்குள்ளேயே ஒரு சின்ன பந்து மாதிரி தேங்கி நிற்குமா? கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல. இப்போ இந்த அழகான தகவலோட நம்ம இசைத்தூரலில் முதல் கடிதத்தை பார்க்கலாம். யார் எங்கேருந்து அப்படின்னா, குமாரமங்கலத்திலிருந்து லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாலவிகா, யுவா மற்றும் சீர்காழி, கோகுல், பாக்கியா, மித்ரன், ரித்தன்யா, ஸ்ரீ. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 20ஆம் தேதி அன்று சரியாக 10 மணி முதல் 11 மணி வரை உறங்கும் விழிகள் உறங்க நினைவுகளை தரும் ஞாபகம் வருதே நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் நமது அன்பான நேயர்கள் கைபேசி செயலி வழியாக விரும்பி கேட்ட தேனிசை பாடல்களை அன்பு சகோதரி பிரியா வைரமணி அவர்கள் உடனுக்குடன் காற்றலையில் எங்கள் செவியோரம் இனிக்க இனிக்க தந்தார். அவர்கள் ஜூனியர் தங்கப்பதக்கம் போன்ற திரைப்படத்தில் பாடல்கள் ஒலித்தது அருமையாக இருந்தது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க.

0: அதுக்கப்புறம் 21ஆம் தேதி அன்று நமது திருச்சிராப்பள்ளி ரெயின்போ பண்பலைக்கு வாழ்த்துக்களோடு ஆரம்பிச்சிருக்காங்க. மாலை சரியாக 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்தோம். பொன்மாலை நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருந்தது. நண்பர் ரோகநாதன் வந்து கவித்துவமான தொகுதியில் காற்றலைகளில் கவிதையை வந்து புனைந்து இடைக்காலத்து காதல் கீதங்களை ஒவ்வொன்றும் எங்களுக்கு ரொம்ப மென்மையான இதயங்களை பதமாய் தாளாட்ட சென்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிலிருந்து ஆவாரம்பூ படத்தில் எஸ் ஜானகி பாடிய நதியோரம், 16 வயது நிலை படத்தில் ஜானகி பாடிய செந்தூரப்பூவே, மெல்ல திறந்த கதவு படத்திலிருந்து ஜானகி பாடிய ஊருசனம் போன்ற பாடல்கள் அற்புதமாக இருந்துச்சும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200

0: ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: போதையில்லா வாழ்வே சிறந்த வாழ்வு. ஜூன் 26 சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு போதைப் பொருளுக்கு எதிராக ஒன்றிணைவோம். நம் இளைஞர்களையும் குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதுகாப்போம்.
3: வெளியீடு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல் நிகழ்ச்சியில. அடுத்ததா சுட சுட ஒரு மின்னஞ்சல் வந்திருக்கு. யார் எங்கிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சி திருவானை காவல் கீழ கொண்டையம்பேட்டை தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அவர்கள் தான் அனுப்பிச்சிருக்காங்க. நேற்றைய தினம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் 99வது பிறந்த நாளில் அவர்களுக்கு நம் திருச்சி பண்பலையின் மூலமாக நான் எழுதிய வாழ்த்து கவிதையை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு நமக்கு கொடுத்திருக்காங்க. கவிதையை ரொம்ப அழகா நீளமா இருக்கு. நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் சின்னதாக்கி நான் உங்களுக்கு சொல்றேன். காவிய தலைவன், அர்த்தமுள்ள இந்து மதம் படைத்தவன் மட்டுமல்ல, ஏசி காவியம் எழுதியதும் நீதானே. கலங்காதிரு மனமே என்று கன்னியின் காதலி படத்தில் ஆரம்பித்து, கண்ணே கலைமானே என்று 3 திரை படத்துடன் உன் முடிவுரையை எழுதி கொண்டவன் நீ. நீ படைத்த கவிதைகள் சாகாவரம் பெற்றதை போல் உன் புகழும் என்றும் மறைவதில்லை. காவிய தலைவனே, தமிழ் தாயின் தவ புதல்வனே, வணங்குகிறோம் உன்னை. தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் கீழ கொண்டையம்பேட்டையிலிருந்து இந்த அழகான கவிதைய அனுப்பிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா 22 காலை இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில பேசிய முனைவர் தில்லைவனம் அவர்கள் கால மேலாண்மை குறித்து சிறப்பாக பேசினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில பேசிய சமூக நலன் மற்றும் மகளிர் நலத்துறை சிறப்பு வல்லுநர் திரு அருள் ராபர்ட் அவர்களுடன் சித்ரா திருவாளன் அவர்கள் பாலினம் மற்றும் மனநலம் சார்ந்த சமூக பிரச்சனைகளை பற்றி சிறப்பாக உரையாடினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய சேலம் கால்நடை பல்கலைக்கழக முனைவர் மீனலோச்சினி அவர்கள் ஆடு வளர்ப்பு பற்றியும் பல்வேறு பயிற்சிகள் பற்றியும் ஆடுகளை காப்பீடு செய்வது பற்றியும் பேசியது பயனுள்ளதாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கும் நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு காலையில இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில அம்சப்ரியா அவர்கள் கற்பனை இல்லாத வாழ்க்கை, பறவைகள் இல்லாத வானம் என்ற கற்பனையின் சிறப்புகளை எடுத்து கூறியது அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேளாண் செய்தி சுருள் நிகழ்ச்சியில கொத்தவரை சாகுபடி குறித்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவ நேரம் நிகழ்ச்சி மன ஆலோசகர் எஸ் கீதா அவர்கள் எப்படி பேச வேண்டும், நாம் எப்படி கருத்துக்களை வெளியிட வேண்டும் என்ற கம்யூனிகேஷன் தகவல்கள் வழங்கியது அருமையாக இருந்தது. கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் லக்ஷ்மி வானொலியோடு தனக்குள்ள அனுபவங்களை பற்றி சிறப்பாக கூறினார். உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பேசிய நாமக்கல் சுகந்தி அவர்கள் வாழை சார்ந்த கழிவுகள், கைவினை பொருட்கள் மற்றும் மண்புழு உரங்கள் தயாரித்தல் பற்றிய பல தகவல்களை கூறினார்கள். மிகவும் சிறப்பாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கும் நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா லால்குடியிலிருந்து வரதராஜ நகர்லிருந்து எம் ராஜேந்திரன் அவர்கள் அனுப்பிச்சிருக்காங்க. நேற்று மதியம் 1 ஒளிபரப்பான மதுரை கீதம் நிகழ்ச்சியில் நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்களை கேட்டேன். நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்களாக இருந்தாலும் எனக்கு பிடித்தமான தங்கப்பதக்கத்தின் மேலே வாழ்ந்து காட்ட வேண்டும், தாமரைப்பூ குளத்திலே, அத்திக்காய் காய் போன்ற பாடல்கள் ஒளிபரப்பாகின. ஆகையால் என் மனதிற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நான் கேட்ட பாடல் ஒளிபரப்பாகவில்லை என்றாலும் மற்ற நேயர்கள் கேட்ட பாடல்கள் என் மனதிற்கு நிறைவை தந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. ஒளிபரப்பிய நிலையத்தாருக்கும் விரும்பி கேட்ட நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: ராம்னை வழங்கும் ஆலய உலாவில்

0: ஆதிசேஷன் இல்லாமல் அமர்ந்த கோலத்தில் ரங்கநாயகி தாயாரோடு அருளும் ரங்கநாத பெருமாளும்,
1: அகிலாண்டேஸ்வரி அம்பிகையோடு பொன் வைத்த நாதரும் அருளும் சித்தாய்மூர் ஆலயம்.

0: நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு
1: ராம் நெய், இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை தூரல். இசை தூரல்ல அடுத்ததா ஒரு சின்ன தகவல் துணுக்கு பார்த்துடலாங்க. இது எப்படின்னா ஒரு பார் கோடு ரகசியம் அப்படின்னே சொல்லலாம். சூப்பர் மார்க்கெட்லாம் போனால் பில் போடுற இடத்துல டக்கு டக்குன்னு அந்த பொருளோட பார் கோடை ஸ்கேன் பண்ணுவாங்க. அந்த சத்தமே ஒரு தனி ராகமாக தான் இருக்கும். நாம் எல்லாரும் அதை லேசர் லைட் அங்கே இருக்கிற கருப்பு கோடுகளை தான் ஸ்கேன் பண்ணுதுன்னு நினைப்போம். ஆனால் அதுதான் இல்லைங்க. அந்த ஸ்கேனர் மிஷினை கருப்பு கோடுகளுக்கு நடுவில் இருக்கிற வெள்ளை கலர் கேப்பை அதைத்தான் ஸ்கேன் பண்ணி விலையை கண்டுபிடிக்கிறான். கருப்புக்கு நடுவில் இருக்கிற வெள்ளைக்கும் ஒரு மதிப்பு இருக்குன்னு இப்போதான் புரியுது.

அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் பார்க்கலாம். அவரோட கடிதம் பார்த்தீங்கன்னா, தீர்க்கர் மூர்த்தி கள்ளகம், திருச்சி கள்ளகத்திலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 8ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று 7:25 உற்சாக உச்சம், இதில் செல்வி ரா எழிலோவியாவின் எனக்கு பிடித்த புத்தகத்தில் ஜெயகாந்தனின் சில நேரங்களில் சில மனிதரின் புத்தகம் இடம்பெற்றது. அருமையாக இருந்தது, மிகவும் யதார்த்தமாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி வரும் காலங்களில் இளைய சமுதாயம் வந்துட்டு எழிலோவியாவோட வாசிப்பு பழக்கத்தை பார்த்து எல்லாரும் வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னும் அதில் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அதாவது 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைய நண்பகல் 12:10 ஒளிபரப்பாகிய சூரியகாந்தியில் ஊனம் இல்லாத உள்ளங்கள் மற்றும் மனதை தேடி ஆகிய 2 நாடகங்களும் கேட்டேன். அதில் முதலாவதாக ஒளிபரப்பான ஊனமில்லா உள்ளங்கள் அப்படிங்கிற நாடகத்துல நடைமுறை வாழ்க்கையில இப்படி ஒரு முற்போக்கு உள்ளம் கொண்ட அண்ணனை காண்பது கடினம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இருப்பினும் தங்கையோட எதிர்கால வாழ்க்கைக்காக மனம் மாறியது வரவேற்புக்குரியது. ஏற்கனவே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், பட்டுக்கோட்டை பிரபாகர் வரிசையில பட்டுக்கோட்டை ராஜேஷின் படைப்பு போற்றுதலுக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தேதி அன்று மாலை 6:15 நலம் தரும் யோகாவில் திருச்சிராப்பள்ளி யோகா பயிற்றுனர் ஷாகிரா பானுவின் சூரிய நமஸ்காரம் 12 யோகா வகைகளை விவரித்தார். அருமையாக இருந்தது. பேரழிவு யுகத்தில் உபயோகிக்கப்படும் அனைத்து நடவடிக்கைகளிலும் உடலானது மிகுந்த சோர்வுக்கு உள்ளாவதை மீட்டெடுக்கும் முயற்சிதான் யோகா என்பதை உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெல்ல தெளிவாக்கினார். பாராட்டுதலுக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, பொன்மலைப்பட்டியிலிருந்து ராஜமாணிக்கம் செல்வராஜ் அவங்க எழுதின கடிதம் என்ன அப்படின்னா, 20ஆம் தேதி அன்று அறந்தாங்கிக்கு அருகில் உள்ள ஆவுடையார் கோவில் தேரோட்டம் நேர்முக வர்ணனை கேட்டோம். காலை 10:30 தேரில் மாணிக்க வாசகர் நின்ற கோலத்தில் திருவீதி உலா வந்தார். திருவாசக நூலை பாடியதால் மாணிக்க வாசகர் என்ற பெயர் இறைவனால் சூட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2000 ஆண்டு பழமையாய்ந்த இந்த கோவிலை பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையவே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: போதை இல்லா வாழ்வே சிறந்த வாழ்வு. June 26 சர்வதேச போதை பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு போதை பொருளுக்கு எதிராக ஒன்றிணைவோம். நம் இளைஞர்களையும் குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதுகாப்போம்.
4: வெளியீடு: மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை காலை 11 மணிக்கு திருச்சி ஆத்மா மருத்துவமனை வழங்கும் போதை மாற்றும் பாதை சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு நாளினை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஆத்மா மருத்துவமனை.
1: மனநல ஆலோசனைக்கு நம்பர் 12 தில்லைநகர் 10th கிராஸ் திருச்சி. தொடர்புக்கு 8901-901-901.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இசைத்தூரல். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கியோர்
3: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
6: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோங்க. இசைத்தூரல் நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு சின்ன தகவல் பாக்கலாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம் பின் நம்பரோட சீக்ரெட்டுங்க. என்ன நேர்களே, ஏடிஎம் கார்டை உள்ள நுழைச்சதும் நாம 4 டிஜிட் பின் நம்பர் போடுறோம்ல, அது ஏன் 4 நம்பரா இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த ஏடிஎம் மிஷினை கண்டுபிடிச்ச ஜான் ஷெப்பர்ட் ஃபாரன் முதல்ல 6 டிஜிட் நம்பர் தான் வைக்கலாம்னு பிளான்.

பண்ணாராம். ஆனா அவரோட ஒய்ஃப், அதாவது அவங்களோட மனைவியார் வந்து கரோலினால நாலு நம்பருக்கு மேல ஞாபகம் வச்சுக்க முடியலையாமா. என்னங்க, எனக்கு நாலு நம்பர் தான் மனசுல நிக்குது அப்படின்னு சொன்னதால இன்னைக்கு உலகமே நாலு டிஜிட் பின் நம்பரை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஒரு வைஃபோட ஞாபகம் மறதி உலகத்தோட பேக்கிங் சிஸ்டத்தையே மாத்திருச்சு பாத்தீங்களா.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: ஜூன் 26 சர்வதேச போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினம். போதைப் பொருளை ஒழிப்போம், இளைஞர்களை காப்போம், ஆரோக்கியமான பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க அனைவரும் உறுதியேற்போம். போதை இல்லா சமூகம் மலர நாமும் பங்களிப்போம்.
2: வெளியீடு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் திருச்சிராப்பள்ளி.
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: தன் பக்தைக்காக தானே வந்து பிரசவம் பார்த்த அகிலாண்டேஸ்வரி அம்பிகை பொன் வைத்த நாதரோடு அருளும்
1: சுகப்பிரசவ பிரார்த்தனை தலமான நாகப்பட்டினம் சித்தாய்மூர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழா நேரலை. நாளை காலை 10 மணிக்கு
0: திருச்சி FM ரெயின்போ 102.1 கும்பாபிஷேக விழாவில் இணைவோர்
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
3: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை தூரல். இசை தூரல்ல அடுத்ததா ஒரு மின்னஞ்சல் எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சி குமரன் நகர்ல இருந்து லக்ஷ்மி அம்மா அனுப்பியிருக்கிறாங்க. நேற்றைய வண்ண கோலங்கள் மிகவும் அழகாக ஜொலித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் அனீஷா தோழிகளிடம் என்றென்றும் இனிமையான நினைவுகளை பகிர அழைத்தார். தோழிகளும் பள்ளி பருவம், அம்மா வீடு என்று பகிர்ந்தனர். என் கணவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை தான். திருமணமான புதிதில் மகாபலிபுரம் அவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றது எனக்கு மிகவும் பிடித்தமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா வெல் டவுன்ஷிப்ல இருந்து ராமலட்சுமி அம்மா சொல்லியிருக்கிறாங்க, நேற்றைய மாலை வண்ண கோலங்கள் மூவர் கூட்டணியில் கலகலப்பாக இருந்தது. விழா பேருந்து கடிஜோக் சொன்ன அருமை அப்படின்னு சொல்லிட்டு கௌதமன் அண்ணாவுக்கு நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில திருஞானம் அவர்கள் வழங்கிய காவியும் கவியும் இசையும் என்ற நிகழ்ச்சி கேட்பதற்கு அருமையாக இருந்ததுன்னு எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா கவிஞர் கண்ணதாசன் கூட்டணியில உருவான திரை இசை பாடல்களில் ஞானம் அவர்கள் தொகுத்து வழங்கிய பாடல்கள் அனைத்தும் இனிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருவரை பற்றி சொன்ன தகவல்களும் ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி ஞானம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞானம் சார், சில வருடங்களுக்கு முன்பு நமது பண்பலையில ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் தொகுத்து வழங்கிய பூங்கதவு நிகழ்ச்சி முத்துமுத்தான இனிமையான பாடல்களுடன் மிகவும் அருமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 1 மணி நேரம் போவதே தெரியாது சார். வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க, பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்காங்க நமது ஞானம் சாருக்கு. கௌதமன் சார், உங்களுக்கும் பாராட்டுகள் அப்படின்னு இதுல சொல்லியிருக்கிறாங்க. வழங்கிய பண்பலைக்கும் நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா பெல் டவுன்ஷிப்ல இருந்து ராமலட்சுமி அவங்க.

அடுத்ததாக ஒரு சின்ன தகவல் பார்த்துடலாமா? தீக்குச்சி, லைட்ரு, ஒரு சின்ன விடுகதை தாங்க. தீக்குச்சி முதல்ல வந்துச்சா இல்லை லைட்ரு முதல்ல வந்துச்சா? என்ன, தீக்குச்சி தான் நினைக்கிறீங்கல்ல, அதாங்க தப்பு. 1823லேயே உலகத்தோட முதல் லைட்டரை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். ஆனால் நாம் இன்றைக்கி சமையலறையில் யூஸ் பண்ணுற பாதுகாப்பான தீக்குச்சிகள் 1826ல் தான் வந்துச்சாங்க. ஸோ தம்பிக்கு முன்னாடி அண்ணன் வந்த கதையாக தீக்குச்சிக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே லைட்ரு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.

0: நம சிவாய.
1: நாளை காலை 10 மணிக்கு
2: யார் காணக்கூடும் ஜகத்தின் மாசிலாலீசனின் ஜாலத்தை.
3: பக்தியில் சிறந்த பக்தைக்காக இறைவன் நடத்திய திருவிளையாடல் பெருமையும்,
1: அகிலாண்டேஸ்வரி உடனுரை பொன் வைத்த நாதர் மகிமையும் பேசும்
3: மகா கும்பாபிஷேக பெருவிழாவின் நேரலை சித்தாய்மூர் ஆலயத்திலிருந்து
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
3: நிகழ்ச்சியில் இணைகிறார்கள்
4: என் கோபாதாஸ் ஜுவல்லர்ஸ், சின்ன கடை ஸ்ட்ரீட், கலெக்டர் ஆபீஸ் ரோட்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் சரியாக 3:50 கடந்து இசை தூறல் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததான் ஒரு சின்ன துணுக்கு பார்த்துடலாமா? விமானத்தில் விண்டோ சீட் பிடிச்சி உட்காந்து போகிற எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் கவனிச்சிருக்கீங்களா, ட்ரெயினில் பஸ்ஸில் எல்லாம் ஜன்னல் சதுரமாக இருக்கும், ஆனால் பிளேனில் மட்டும் ஏன் வட்டமாக இருக்குது? 1950களுக்கு முன்னாடி பிளேன்லேயும் சதுரமாக தான் ஜன்னல் இருந்துச்சான். ஆனால் அந்த சதுரத்தோட மூலைகளில் காற்றோட அழுத்தம் ஜாஸ்தியாகி விமானங்கள்லாம் விபத்துக்குள்ளாச்சான். அதுக்கப்புறம் தான் சயின்டிஸ்ட் எல்லாம் யோசிச்சு ஏர் ப்ரெஷரை கம்மி பண்ண ஜன்னல்களை எல்லாத்தையும் ரவுண்ட் ஷேப்பில் மாற்றினாங்களாம். அந்த ஒரு வளைவு தாங்க இன்னைக்கு பல உயிரை காப்பாற்றிட்டுருக்கு.

துவாக்குடி பவுலின் மைக்கேல் ஒரு மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. 25ஆம் தேதி அன்னைக்கு பண்பலைக்கு நன்றிகள் வாழ்த்துக்களை தெரிவித்து அனீஷா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா இருக்கேன். நேற்று மதியம் இசைத்தூரல் நேரோட மின்னஞ்சல்கள் கடிதம் தகவல்கள்லாம் அழகாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிம்மா. இனிய பாடல்களையும் அனீஷா உங்கள் குரலுக்கு நான் ரொம்ப அடிமை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வண்ணக்கோலங்களில் 5க்குள்ள 1 சிறப்பு நிகழ்ச்சி கொடுத்த வண்ணக்கோலங்கள் வர்ணஜாலம் கௌதமன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. 1 மணி நேரம் 3 கூட்டணியில் நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

இணைந்திருக்கிறீர்கள் திரு சேஃபம் ரெயின்போ 102.1 இசை தூரல் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கோம். இசை தூரல் நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு மின்னஞ்சல் பார்க்கலாம். எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருந்து லக்ஷ்மி அம்மா அனுப்பிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நேற்றைய தினம் காலை 7 மணிக்கு காலை மலர் நிகழ்ச்சியில் தமிழ் அமுது பேராசிரியர் காசி மாரியப்பன் ஐயா அவர்கள் வழங்கியது மிக அருமையாக இருந்தது. அவர்கள் மாணவர்களை பற்றி கூறியது மிகவும் சிறப்பாக இருந்ததும் பாடல்கள் தகவல்கள் எல்லாமே அருமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில கண்ணதாசன் எனும் கருத்து சுரங்கம், கவியரசு கண்ணதாசன் அவர்களின் 100 ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சியில் எழுத்துலகில் காலத்தை வென்றவர் அப்படின்னும், வார்த்தைகளின் சிற்பி, வார்த்தைகள் தன் விரல் நுனியில் ஆட்டி படைத்த கவியரசு கண்ணதாசன் அவர்களை பற்றியும், அவர் இரத்த உறவுகளும் கலை உறவுகளும் பகிர்ந்த அனுபவம் சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிறப்பு பட்டிமன்றம், கவியரசு கண்ணதாசன் நிலைத்த புகழுக்கு காரணம் அழகிய வரிகளா தத்துவ நெறிகளா என்ற தலைப்பில் அழகிய வரிகளே என்று முனைவர் நா சாத்தம்மை பிரியா அவர்கள், கவிஞர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள், சுஜித்ரா பாலசுப்ரமணியம் அவர்களும், தத்துவ நெறிகளே என்று முனைவர் நீலகண்டன் அவர்கள், முனைவர் சிவகுருநாதன் அவர்கள், முனைவர் விஜய் சுந்தரி அவர்களும் நடந்த விவாதத்தில் கவியரசு கண்ணதாசனின் புகழுக்கு காரணம் அழகிய வரிகள், நிலைத்த தத்துவ புகழுக்கு காரணம் தத்துவ நெறிகளே என்று நடுவர் சுகி சிவம் ஐயா அவர்கள் கூறிய முடிவு சிறப்பாக இருந்தது. இந்த நிகழ்ச்சிகளை வழங்கிய வானொலிக்கும் நன்றிகள் அப்படின்னு தஞ்சாவூர்ல இருந்து லக்ஷ்மி அம்மா தெரிவிச்சிருக்கிறார்.

0: கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேயர்கள், இதுவரை கேட்டது சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ், படை வீரர்களுக்கு வாழ்த்து செய்தி. நேரம் மாலை 5 மணி. இப்ப நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, சமூக முன்னேற்றம் மற்றும் மனிதகுல மேம்பாட்டிற்கு எரிசக்தி மிக முக்கியம் என்று மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கட்டார் தெரிவித்துள்ளார். ஹரியானா குருகிராமில் பிரிக்ஸ் எரிசக்தி அமைச்சர்களின் 11வது கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், எதிர்காலத்திற்கு உகந்த எரிசக்தி துறையை கட்டமைக்க புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன், ஸ்மார்ட் கிரிட் உள்கட்டமைப்பு மற்றும் எரிசக்தி சேமிப்பு அமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் இந்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில், இத்தகைய நடவடிக்கை நிதி சார்ந்த அம்சங்களை கடந்து மாநில மக்களின் நீண்டகால நலன்கள், நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிப்பதாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் ஜவுளித்துறை 5 வருடங்களில் உலகத்தரத்தில் மேம்படுத்தப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற தொழில்நுட்ப ஜவுளி தொடர்பான விழிப்புணர்வு கூட்டத்தில் பேசிய அவர், ஒருங்கிணைந்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தமிழக அரசு செயல்படுவதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் 123 கோடி ரூபாய் மதிப்பில் 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. தமிழக முதலமைச்சராக தாம் செயலாற்றிய போது அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரில் சென்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தியதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தாம் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் மக்கள் நலப் பணிகள் தொடரும் என்று கூறினார். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நடைபெற்ற பேரணியில் 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணாக்கர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் நடப்பாண்டில் 650 ஏக்கர் பரப்பளவில் நுண்ணீர் பாசனம் மேற்கொள்ள பயனாளிகள் தேர்வு நடைபெற்று வருவதாக ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பேசிய அவர், மாவட்டத்தில் 777 குளங்களிலிருந்து வண்டல் மண் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மண்வளத்தை மேம்படுத்திக் கொள்ளவும் அறிவுறுத்தினார். US ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஆடவர் பிரிவில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்தும் மகளிர் பிரிவில் தன்வி சர்மாவும் இன்று முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:04 ஆயாச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி பொன் மாலை. கோடை வெயிலின் தாக்கம் குளிர்ந்த மரநிழலை நோக்கி நம்மை செலுத்துகிறது. அங்கே தென்றலும் வந்து சேர பூக்கிறது பொன் மாலை.

0: மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினம். போதைப் பொருளை ஒழிப்போம், இளைஞர்களை காப்போம், ஆரோக்கியமான பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க அனைவரும் உறுதியேற்போம். போதையில்லா சமூகம் மலர நாமும் பங்களிப்போம்.
1: வெளியீடு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.

0: தன் பக்தைக்காக தானே வந்து பிரசவம் பார்த்த அகிலாண்டேஸ்வரி அம்பிகை பொன் வைத்த நாதரோடு அருளும்
1: சுகப்பிரசவ பிரார்த்தனை தலமான நாகப்பட்டினம் சித்தாய்மூர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழா நேரலை. நாளை காலை 10 மணிக்கு
0: திருச்சி FM ரெயின்போ 102.1 கும்பாபிஷேக விழாவில் இணைவோர்
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: நேரம் 5:11 ஆயாச்சு. பொன் மாலை கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1. அந்தி நேரத்தில் இந்த பொன்மாலையில் வீசக்கூடிய தென்றல் காற்று நமக்கு உணர்த்துவது இந்த உலகத்தின் இனிமையை, நம் மனதிற்கு நெருக்கமானவரின் இனிமையை.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேரம் 5:16 ஆயாச்சு. பொன் மாலை கிட்டணிஞ்சிருக்கோம் இந்த அந்தி பொழுதுல. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இந்த உலகின் ஒட்டுமொத்த அன்பையும் கொட்டி விதையாக்கி ஒரு செடியை நட்டேன். என் உடலின் ஒட்டுமொத்த காதலையும் நீராக்கி அதற்கு ஊற்றினேன். அதில் பூத்தது ஒரு அந்தி மலர். அந்த மலரோடு தினமும் பேசிக் கொண்டிருக்கிறேன்.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை காலை 11 மணிக்கு திருச்சி ஆத்மா மருத்துவமனை வழங்கும் போதை மாற்றும் பாதை சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு நாளினை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஆத்மா மருத்துவமனை.
1: மனநல ஆலோசனைக்கு நம்பர் 12 தில்லைநகர் 10th கிராஸ் திருச்சி. தொடர்புக்கு 8901-901-901.
2: நேரம் 5:21 ஆயாச்சு. பொன் மாலை கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 80-90களின் இனிமையான பாடல்கள். வெகு தூரம் நடக்க வேண்டும் இந்த வாழ்க்கை பயணத்தில். உன் கைகளை கோர்த்து கொண்டால் என் பாதை இனிமையாகும், என் வாழ்வு இனிதாகும்.

5:27 போகுதுங்க. பொன் மாலை கேட்டு நினைச்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆலை அசத்தும் மலர்கள் இந்த உலகத்தில் உள்ளதா? மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு நிச்சயம் தெரியும். என்னை சாய்த்தவள் நீதான். ஆலை அசத்தி விட்டாய்.

0: நம சிவாய.
1: நாளை காலை 10 மணிக்கு
2: யார் காணக்கூடும் ஜகத்தின் ஆசிலாயீசனின் ஜாலத்தை.
3: பக்தியில் சிறந்த பக்தைக்காக இறைவன் நடத்திய திருவிளையாடல் பெருமையும்,
1: அகிலாண்டேஸ்வரி உடனுரை பொன் வைத்த நாதர் மகிமையும் பேசும்
3: மகா கும்பாபிஷேக பெருவிழாவின் நேரலை சித்தாய்மூர் ஆலயத்திலிருந்து
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
3: நிகழ்ச்சியில் இணைகிறார்கள்
4: என் கோபாதாஸ் ஜுவல்லர்ஸ், சின்ன கடை ஸ்ட்ரீட், கலெக்டர் ஆபீஸ் ரோட், திருச்சி.
5: நேரம் 5:33 ஆக போகுதுங்க. பொன் மாலையில இனிமையான பாடல்கள் கிட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. வாழ்வில் எங்கு சென்றாலும் நம்மோடு தொடர்ந்து வரக்கூடியது நினைவுகள்தான். எனில் நீ என் நினைவு, என் இனிமையான நினைவு. இந்த உலகில் நான் எங்கு சென்றாலும் எப்போதும் என்னுடனே என் மனதுள் பொதிந்திருக்கும் இனிமையான நினைவு.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: ஏன்னா 5:38 ஆயாச்சு. பொன் மாலை கேட்டணிச்சிருக்கோம் திருச்சி ரெயின்போ 102.1. இந்த தென்றல் காற்று நம்ம மனசை மாத்திர சக்தி படைத்தது. அது மெல்ல மெல்ல நம்ம மேலே வீசினாலும் நம் மனம் கொஞ்சம் கொஞ்சமாக அதன் பக்கம் சாஞ்சிடும். இந்த இனிமையான நினைவுகளை நம்மோடு கொண்டு வந்து சேர்க்குது இந்த இனிய பாடலும்.

0: நமது முயற்சி பாரதத்தின் சிறப்பான வளர்ச்சி. நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம். இலக்கினை அடைய தொடர்ந்து பயணப்படுவோம். ஒற்றுமையின் பலத்தினை பறைசாற்றுவோம். மக்களின் குரலோடு மனதின் குரல். ஒவ்வொருவருக்கும் அவர்களின் வாழ்க்கை போராட்டங்களும் அதில் பல வெற்றி கதைகளும் நிறைந்திருக்கும். புதிய பாரதத்தின் எழுச்சியும் நம்பிக்கையும் நமது பிரதமர் அவர்களின் எண்ணங்களோடு பகிர்ந்து கொள்ள எதிர்பார்த்து காத்திருங்கள். மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் மன் கி பாத், மனதின் குரல். மலை முகடு முதல் மனை முற்றம் வரையிலும், ஆற்றின் சமவெளி முதல் விரிவான எல்லை வரையிலும் மக்களின் குரலாம் வானொலி வாயிலாக இம்மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று முற்பகல் 11 மணிக்கு. கேட்க மறவாதீர்கள் நேயர்களே, பாரத பிரதமரின் மன் கி பாத், மனதின் குரல் இம்மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று முற்பகல் 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தொலைக்காட்சி அலைவரிசைகளில் மன் கி பாத், மனதின் குரல்.
1: மேலும் 5:45 ஆக போகுதுங்க. பொன் மாலையை கேட்டிருக்கோம் திருச்சி FM Rainbow 102.1.

வாழ்க்கை நேரத்தால் கட்டமைக்கப்பட்டது. அதில் நாட்கள் நீளமாகவும் வருடங்கள் மிக துரிதமாகவும் நம்மை கடந்து செல்கிறது. இடையில் இந்த மாதங்கள் நம் அன்புக்குரியவர்களை நினைவுபடுத்தி நம்முடைய தங்கிவிடுகிறது. அப்படி மாசி மாதத்தை இப்போது இப்படியாக நினைத்து கொள்வோமா?

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: போதையில்லா வாழ்வே சிறந்த வாழ்வு. June 26 சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு போதைப் பொருளுக்கு எதிராக ஒன்றிணைவோம். நம் இளைஞர்களையும் குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதுகாப்போம்.
4: வெளியீடு: மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.
5: ராம்னை வழங்கும் ஆலய உலாவில்

0: ஆதிசேஷன் இல்லாமல் அமர்ந்த கோலத்தில் ரங்கநாயகி தாயாரோடு அருளும் ரங்கநாத பெருமாளும்,
1: அகிலாண்டேஸ்வரி அம்பிகையோடு பொன் வைத்த நாதரும் அருளும் சித்தாய்மூர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழாவின் நேரலை
2: தங்க

0: நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு
1: ராம் நெய் இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம் ராம் நெய்.
0: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: புன்மாலை கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் 5:52 ஆயாச்சுங்க.

0: சொல்லு கார்த்தி. டேய் அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
1: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
0: அதான்ப்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சு இல்ல?
1: ஆமா.
0: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
1: ஓஹோ,
0: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
1: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
0: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
1: ஓகேப்பா.
0: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
1: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
0: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
1: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
0: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
1: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
0: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.

0: திருச்சி எஃப்எம் 90.1 நேரம் மாலை 6 மணி. இப்போ நம்ம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். இந்தியாவில் அமேசான் நிறுவனம் மேற்கொள்ளவுள்ள 48 பில்லியன் டாலர் சாதனை அளவிலான முதலீட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த முதலீடு இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும், இந்தியாவில் முதலீடு செய்ய உலக நாடுகள் வெளிப்படுத்தும் ஆர்வத்தை இது பிரதிபலிப்பதாகவும் குறிப்பிட்டார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் இந்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில், இத்தகைய நடவடிக்கை நிதி சார்ந்த அம்சங்களை கடந்து மாநில மக்களின் நீண்டகால நலன்கள், நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிப்பதாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழ்நாடு மின்வாரிய வெள்ளை அறிக்கை இன்று வெளியிட்டு பேசிய அவர், தமிழக மின்வாரியத்தில் முதற்கட்டமாக 15,000 பேர் இந்த ஆண்டிற்குள் பணியில் சேர்க்கப்படுவார்கள் என்று கூறினார். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 600க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணாக்கர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் துவக்கி வைத்தார். திருவள்ளூரில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவிகள் ரங்கோலி வரைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியதுடன் உறுதிமொழியும் ஏற்றுக்கொண்டனர். மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை சார்பில் வேலூரில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் 260 மாற்றுத்திறனாளிகளுக்கு 46 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உதவி உபகரணங்களை வழங்கினார். நெல்லை சரகத்திற்குட்பட்ட நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பல்வேறு வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் நெல்லை பொத்தையடி கிராமத்தில் பாதுகாப்பாக அளிக்கப்பட்டது. ருமேனியாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் சுமித் நாகல் குரோஷியாவின் துஜேவை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலாளி வரிசை 936 கிலோஹெர்ட்ஸையும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டணிஞ்சிருக்க உங்க எல்லாத்துக்கும் இனிமையான மாலை வணக்கம். இப்போ நம்ம ஆரவாரம் செய்யக்கூடிய நேரம் வந்தாச்சு. நம்ம சாலையில் ரொம்ப வேகமாக பயணிக்கும்போது அந்த சாலையில் ஒரு ஓரமாக நடந்து போகிறவங்களை பார்க்குறப்போ நம்ம மனசுக்குள்ளே பல்வேறு எண்ணங்கள் வரும். இவங்க மட்டும் நிம்மதியாக நடந்து போகிறாங்களேன்னு கூட நம்ம சில நேரம் யோசிப்போம். நம்ம சுப்ரீம் கோர்ட், அதாவது உச்சநீதிமன்றம், சமீபத்தில் ஒரு முக்கியமான தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, சாலையில் நடந்து போகிறவங்களுக்கு அந்த நடைபாதை அப்படிங்கிறது அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பல நேரங்களில் இந்த நடைபாதையில் ஏராளமான ஆக்கிரமிப்புகள் இருக்கும், இல்லை அங்கே ஏதாவது வண்டியை நிப்பாட்டுவோம், நம்மளே கூட டக்குன்னு இடம் கிடைக்காட்டி ஒரு நடைபாதையில் வண்டியை நிப்பாட்டிட்டு போயிடும், அந்த மாதிரிலாம் நிற்கக்கூடாது. நீங்கள் அது அடிப்படை உரிமை, எப்படி பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் நமக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி நடைபாதையில் நடப்பது ஒரு பாதசாரியோட அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில், இந்த மாலை பொழுதில் இப்படியாக நம் மனசுக்கு ஏராளமான தேவையான தகவல்களோட இனிமையான பாடல்களை கொடுப்பது நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலி ஆரவாரம் செய்யலாம். இந்த மாலை பொழுத இனிமையாக தொடங்கலாம்.

நேரம் 6 மணி 10 நிமிஷம் ஆயாச்சு. ஆரவாரம் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இப்போது நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை வட்டம் அணியாப்பூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய வீரமலைப்பாளையத்தில் இருக்கக்கூடிய துப்பாக்கி சுடும் இடத்துல பயிற்சி நடக்க போகிறது பற்றின தகவல்களை கேட்கலாம். இம்மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் தினமும் காலையில் 7:30 மணிலேருந்து மாலை 5:30 மணி வரைக்கும், அப்புறம் இரவு 7லேருந்து 10 மணி வரைக்கும் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய 16 மெட்ராஸ் யூனிட்டை சேர்ந்த பயிற்சியாளர்களால் அங்கே துப்பாக்கி சுடும் பயிற்சி மேற்கொள்ளப்பட போகிறாங்க. இதனால் அங்கே மேய்ச்சலுக்காக கால்நடைகளை ஓட்டிகிட்டு போகிறதோ மனித நடமாட்டமோ இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த பயிற்சி நடைபெறப் போகுது.

0: நலம் தரும் யோகா யோக கலை குறித்த ஆலோசனைகளுடன் இணைகிறார் திருச்சி யோகா பயிற்றுநர் பிரியதர்ஷினி அவர்கள்.
1: இந்த ஆண்டு அதாவது 2026 சர்வதேச யோகா தினம் கருப்பொருள் என்ன அப்படின்னா, யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங், ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்பதாகும். பொதுவா முதுமை என்றாலே பலருக்கும் பயம் இருக்கும். வயசாக ஆக உடம்பு பலம் குறையும், மூட்டு வலி வரும், நோய்கள் வரும், மற்றவர்களை சார்ந்து நாம வாழ வேண்டிய நிலை வந்துருமே அப்படின்ற பயமும் வந்துடும். ஆனா உண்மையில முதுமை என்பது ஒரு பிரச்சனையே கிடையாது, அது வாழ்க்கையின் இயல்பான ஒரு கட்டம். அந்த கட்டத்தை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கடப்பதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு யோகா ஒரு அருமையான வழிகாட்டியா இருக்கும். இன்றைய காலகட்டத்துல மருத்துவ வசதிகள் அதிகரிச்சிருக்கிறதுனாலதான் மனிதர்களோட ஆயுட்காலம் நீண்டிருக்கு. நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப ஹெல்தியா வாழ்ந்துட்டோம், ஹெல்தியா சாப்பிட்டுட்டோம், அதனாலதான் நம்ம இப்ப எல்லாம் அதிக நாள் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்லாம் நினைச்சுக்க கூடாது. ஆயுள் நீள்வது மட்டும் போதாது இல்லைங்க, நல்ல உடல் நலத்தோடையும் மன அமைதியோடையும் தன்னம்பிக்கையோடையும் வாழணும். அதுவும் முதுமை காலத்துல அந்த மாதிரி இருக்கணும்னு தானே நம்ம எல்லாருமே விருப்பப்படுவோம். நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா, உங்க அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப விறுவிறு நடந்திருப்பாங்க, ரொம்ப ஆரோக்கியமா இருந்திருப்பாங்க. வயசாக வயசாக அவங்களுக்கு ஒரு பயமும் கூட கலந்து வந்திருக்கும். அவங்க அன்ஹெல்தி ஆகுறாங்களோ இல்லையோ, உடம்புல ஏதாவது பிரச்சனை வருதோ இல்லையோ, அவங்களுக்கு ஒரு பயமும் கூட வந்துடும், நம்ம இன்னொருத்தர சார்ந்து நின்ற வேண்டி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம தொடர்ந்து யோகா பயிற்சி செய்யும் போது உடல் நெகிழ்வு தன்மை பாதுகாக்கப்படுது. வயது அதிகரிக்கும் போது வர்ற மூட்டு இறுக்கம், முதுகு வலி, சமநிலை குறைபாடு, அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு யோகா ஒரு நல்ல தீர்வா இருக்கு. எளிமையான யோகாசனங்கள், அது கூடவே மூச்சு பயிற்சி உடலை சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கு உதவுது. மூச்சு பயிற்சிகள் நுரையீரலின் செயல்திறனை மேம்படுத்துறதுக்கு உதவுது. உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் சீராக கிடைக்கிறதுக்கு உதவுது. இதனால உடம்பு புத்துணர்ச்சியா ஃபீல் ஆகும். ஆனா யோகாவின் பலன்கள் உடலோட மட்டும் நிக்கிறது கிடையாது. வயது அதிகரிக்கும் போது பலருக்கு தனிமை உணர்வு, கவலை, மன அழுத்தம், நினைவாற்றல் கூட குறையும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, இத்தகைய சூழ்நிலையில தியானம் மற்றும் யோகா மனதை அமைதியாக்கி நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கிறதுக்கு உதவி செய்யுது. தொடர்ந்து யோகா செய்யும் மூத்த குடிமக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அதிக தன்னம்பிக்கையும் மன உறுதியும் இருப்பதாக நம்ம பார்க்க முடியுது இல்ல. வயது அதிகரிக்கும் போது ஏற்படுற பல சிரமங்களை குறைக்கிறதுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும். அதோட வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்துறதுக்காகவும் உதவி செய்யும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆரோக்கியமான முதுமை என்பது 60 வயதுக்கு பின்னாடி வர்ற விஷயம் இல்ல. நாம இப்ப என்ன செய்யறோமோ அதுதான் நம்மளுடைய எதிர்காலத்துல ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இப்ப நாம சரியான சாப்பாடு, சரியான சிந்தனை, நல்ல பழக்க வழக்கங்களோட இருந்தோம் அப்படின்னா நம்மளோட முதுமைக்கும் அது ரொம்பவே கை கொடுக்கும். யோகா நமக்கு உடலை பராமரிக்கிற மட்டும் கற்றுக் கொடுக்கறது கிடையாது, மன அமைதி, ஒழுக்கம், பொறுமை, நன்றி உணர்வு போன்ற வாழ்க்கையோட மதிப்புகளையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு விஷயமாவும் இருக்கும். அதனாலதான் இந்த உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் யோகாவை தங்களோட அன்றாட வாழ்க்கையில ஒரு பகுதியா மாத்தி இருக்கிறாங்க. ஒரு யோகா ஆசிரியையா நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, யோகா என்பது ஒரு நாள் செய்யற நிகழ்ச்சி கிடையாது, அது ஒரு வாழ்க்கை முறை. தினமும் சில நிமிடங்கள் யோகாக்காக ஒதுக்குங்க. உடல், மனம் மற்றும் மூச்சு இது எல்லாத்திலயும் நீங்க மாற்றத்தை உணர முடியும். வயதை எண்ணி வாழாமல் ஆரோக்கியத்தை வளர்த்து வாழ்வோம். முதுமையை பயத்தோடு பார்க்காமல் நம்பிக்கையோடு வரவேற்போம். யோகாவை நாம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்வோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் யோக கலை குறித்த ஆலோசனைகளை வழங்கினார் திருச்சி யோகா பயிற்றுநர் பிரியதர்ஷினி அவர்கள்.
2: ஆரவாரம் கேட்டிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட.

நேர்களை நேரம் 6:23 ஆயாச்சு. ஆற வாரம் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட. மான்செஸ்டர் நடக்க போகிற சர்வதேச உலகக்கோப்பை மகளிர் டி20 கிரிக்கெட் போட்டியில் இன்றைக்கி இந்தியா பங்களாதேஷிற்கு இடையான ஆட்டத்தோட நேர்முக வர்ணனையை, நேரடி வர்ணனையை நம்ம பண்பலையில் கேட்டு ரசிக்க போகிறோம். வழக்கமான நிகழ்ச்சிகளை நம்ம நியூஸ் ஆன் ஏர் செயலியில் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். இன்றைக்கி 6:40 இப்போ திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவரம்பூரில் இருக்கக்கூடிய அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்திலிருந்து வந்திருக்க அறிவிப்பை பார்த்தலாம். 2026 நேரடி சேர்க்கை 30 வரைக்கும் நடைபெறப்போகுது. இந்த தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாதாந்திர உதவித்தொகை, ஆன் ஜாப் ட்ரைனிங் எல்லாமே கூட வழங்குகிறாங்க. கூடுதல் தகவல்களுக்கு நம்ம நேரடியாக நிலையத்தை அணுகலாம். தொலைபேசி எண்ணும் இருக்குது, 90-42-41-13-48. இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் என்ன சொல்கிறேன், 90-42-41-13-48.

நேயர்களே, திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இனி மாநில செய்திகள். மாநில செய்திகளை தொடர்ந்து, பண்பலையில் இந்தியா பங்களாதேஷ் இடையிலான உலகக்கோப்பை மகளிர் டி20 கிரிக்கெட் போட்டியினுடைய நேரடி வர்ணனையும், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் வழக்கமான நிகழ்ச்சிகளையும் கேட்டு இணைஞ்சிருங்க.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்.

0: வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் NLC-யின் 3% வரையிலான பங்குகளை விற்பனை செய்வதற்கு மத்திய அரசு எடுத்துள்ள முடிவு குறித்து மாநில அரசின் வருத்தத்தை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். NLC நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை மேலும் குறைக்கும் எந்தவொரு முடிவையும் தமிழக அரசு கொள்கை ரீதியாக எதிர்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பு, கனிமவள மேம்பாடு, முக்கிய உட்கட்டமைப்பு ஆகியவற்றில் NLC நிறுவனம் முக்கியத்துவம் வாய்ந்த தேசிய சொத்து என்பதில் தமிழக அரசு உறுதியாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் பங்குகளை குறைத்தால் இதுபோன்ற முக்கியத்துவம் வாய்ந்த பொதுத்துறை நிறுவனங்களின் பொது உடைமை தன்மைக்கு தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நடவடிக்கை நிதி சார்ந்த அம்சங்களை கடந்து மாநில மக்களின் நீண்டகால நலன்கள், நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிப்பதாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். NLC நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகள் குறைக்கப்படக்கூடாது என்பதில் தமிழக அரசு தொடர்ந்து உறுதியாக இருந்து வருகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நிறுவனங்கள் முழுமையாக அரசின் உரிமையிலும் கட்டுப்பாட்டிலும் மட்டுமே நீடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் எண்ணங்களையும் கொள்கை ரீதியிலான ஆட்சேபனைகளையும் மத்திய அரசு பரிசீலிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு விஜய் தெரிவித்துள்ளார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி உள்ளிட்ட அனைத்து உதவிகளும் கட்டாயம் வழங்கப்படும் என்று கூறினார்.
1: தமிழ்நாடு மத்திய அரசோட கோஆபரேட்டிவ் மூட்ல போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா எந்த ஒரு மாவட்டத்துக்கும் எந்த ஒரு மாநிலத்துக்கும் குறைச்சலை பண்ணுங்க, நிறைக்க பண்ணாதீங்கன்னு பிரதமர் ஐயா என்னைக்கும் சொல்லணும். இப்போ இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலும் சரி, தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா நிதியும் கொடுக்கப்பட்டது. அதை தவிர பெரிய பெரிய ப்ராஜெக்ட், தூத்துக்குடி மாதிரி இடத்துல பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கூட அப்பவும் எடுத்துட்டு வந்தோம். இப்பவும் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதமான உதவிகளும், அவங்களுக்கு உரிமையாக கொடுக்க வேண்டிய தொகைகளும் கட்டாயமாக கொடுக்கப்படும். மத்திய அரசு மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மெடிக்கல் காலேஜ் அமைக்கிறதுக்கும் காலேஜோட சேர்த்து ஹாஸ்பிட்டல் அமைக்கிறதுக்கான 3 பட்ஜெட்டுக்கு முன்னாடி நான் கொடுத்திருக்கேன் வாக்குறுதி. எந்த மாவட்டத்துல வேணும்னாலும் வச்சுக்காங்க, அந்தந்த மாநிலத்துல பிளான் பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருக்கோம். சோ தமிழக அரசு அதையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கட்சி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அரசின் சாதனைகள் குறித்து பொதுமக்களிடம் வலுவாக சென்று சேர்க்கும் வகையில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளின் பட்டியல் மீண்டும் மறு ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டாஸ்மாக் நிர்வாகத்தை முறைப்படுத்துவது மற்றும் கடைகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக புதிய சட்ட வரைவு தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: தமிழகத்தில் குற்றங்களை கட்டுக்குள் கொண்டுவர தேவையான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த ஒரு மாத காலமாக தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகள் பொதுமக்களை அச்சமடைய செய்துள்ளதாக கூறியுள்ளார். சட்டம் ஒழுங்கை சரிசெய்ய சமரசமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி விரைவு ரயில் அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து இரவு 9 மணிக்கு இந்த ரயில் புறப்படும். இம்மாதம் 30ஆம் தேதி வேளாங்கண்ணியிலிருந்து வரும் ரயில் தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தமிழக கடலோரப் பகுதிகளின் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூன் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை மயிலாப்பூரில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் கல்வி ஊக்குவிப்பு நிகழ்ச்சியினை மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரை சாத்தமங்கலத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் கல்லூரி மாணவர் விடுதியை மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிப்பாளையம் மற்றும் செங்கப்பள்ளி ஊராட்சிகளில் நிதியியல் கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று மரக்கன்று நட்டார். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத், மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-15, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் வீராவன் ஆடம், செரீனா கனி இணையை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர், பிரார்த்தனா தாம்ப்ரே இணை மற்றும் ருத்துஜா போஸ்லே, சீனாவின் ஃபேங்ரான் சியான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத், மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 6:45 ஆயாச்சுங்க. ஆற வாரம் செஞ்சிட்ருக்கோம் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளை கேட்டணிஞ்சிருக்கோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறு சிறு நடுத்தர தொழில்களுக்கான சிறப்பு நிறுவனம் தொழில்கடன் முகாமை நடத்த இருக்காங்க. இதில் தொழில் முனைவோர்கள் தஞ்சாவூரை சேர்ந்தவங்க கலந்துக்கிட்டு பயன்பெறலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள்

அழைப்பு விடுத்திருக்காங்க. நம்ம தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நாஞ்சிக்கோட்டை பழைய அருள் தேட்டர் எதிரில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் கிளை அலுவலகத்தில் இந்த குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் பிரிவுகளுக்கான சிறப்பு கடன் முகாம் நடைபெறுது இம்மாதம் 30ஆம் தேதி வரைக்கும். இதில் 100% விண்ணப்ப கட்டணங்களை ஆய்வு செஞ்சு சமர்ப்பிக்கப்பட்டு பொதுக்கடன் பெற நம்ம குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோர் வரவேற்கப்படுறாங்க. இது தொடர்பான கூடுதல் தகவல்களுக்கு 04-362 அப்படிங்கிற தஞ்சாவூரினுடைய முன்னிணைப்பெண்ணோட 274-230 அப்படிங்கிற இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். எண் மீண்டும் 04-362-274-230. 6 வாரம் செஞ்சிட்ருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட நியூஸ் ஆன் ஏர் செய்தியில்.

நேரம் 6:52 போகுதுங்க. 6 வாரம் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட. தமிழகத்தோட ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு நம்ம சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தினர் தெரிவிச்சிருக்காங்க. இப்போது வானிலை முன்னறிவிப்பை கேட்டுடலாமா? திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களோட ஒரு சில இடங்கள்லேயும், புதுவை, காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோட, அதாவது 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் மணிக்கு காற்று வீசுமா. இந்த மிதமான மழையும் கூட நாம் எதிர்பார்க்குறோம். இந்த வானிலையை மனதில் வைத்து மீனவ நண்பர்களுக்கான வானிலை முன்னெச்சரிக்கையாக தகவலை தெரிவிச்சிருக்காங்க. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதனால் இந்த நாட்களில் மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் அப்படின்னு சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தினர் அறிவுறுத்தியிருக்காங்க.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் தின பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்காக செஷல்ஸ் நாட்டிற்கு நாளை மறுநாள் புறப்படுகிறார். இப்பயணத்தின் ஒரு பகுதியாக செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதுடன் பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய சர்வதேச விஷயங்கள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்கிறார். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட ஆந்திரப்பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், ஒடிஷா, குஜராத், ஜார்க்கண்ட் மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 உறுப்பினர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அனைத்தும் மறுபரிசீலனை செய்யப்பட்டு முற்றிலும் அகற்றப்படும் அல்லது இடமாற்றம் செய்யப்படும் என்று மாநில மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் செய்தியாளரிடம் பேசிய அவர், இதற்காக மாநிலம் முழுவதும் மீண்டும் புதிய பட்டியல் எடுக்கும் பணி நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். தேசிய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு 2000-க்கும் மேற்பட்ட மகளிருக்கு தொழில் முனைவோர் பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக அதன் திட்ட அலுவலர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சேலம் அம்மாப்பேட்டையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், தேசிய அளவில் 19,491 காப்புரிமைகள் பதிவு செய்யப்பட்டு தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக குறிப்பிட்டார். தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு புத்தாக்க நிறுவனம் சார்பில் தொழில் முனைவோருக்கான ஒருநாள் நேரடி சாட் ஜிபிடி பயிற்சி வகுப்பு வரும் 30-ஆம் தேதி சென்னையில் நடைபெற உள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. இதற்கு edITN.in என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம். மான்செஸ்டரில் நடைபெறும் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவிற்கு எதிராக டாஸ் வென்ற பங்களாதேஷ் முதலில் பந்து வீச தீர்மானித்தது. ருமேனியாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் சுமித் நாகல் குரோஷியாவின் துஜேவை தற்போது எதிர்கொண்டுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இனி மாவட்ட செய்தி மடலை தொடர்ந்து, இந்தியா பங்களாதேஷ் இடையிலான T20 மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பையினுடைய நேரடி வர்ணனையை கேட்கலாம். நியூஸ் ஆனர் செயலியில் வழக்கமான செயலிகள், மாவட்ட செய்திகளையும் தமிழில் செய்திகளையும் தொடர்ந்து.
1: 7:10 இப்போது இடம்பெறுவது தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் தண்டபாணி.
2: சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தின உறுதிமொழியை ஏற்பு நிகழ்ச்சி அண்மையில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினத்தையொட்டி நடைபெற்ற கட்டுரை மற்றும் பேச்சு போட்டி ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் பாராட்டு கேடயங்களை வழங்கினார்.

0: தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் 16ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரை வருவாய் தீர்வாய அலுவலர்கள் தலைமையில் ஜமாபந்தி நடைபெற்றது. அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் நடைபெற்ற இந்த ஜமாபந்தி நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்தனர். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதியன் கூட்டரங்கில் விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் அண்மையில் மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து அதனை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. வேளாண் உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசு அறிவித்து செயல்படுத்தி வருகின்ற அனைத்து திட்டங்களையும் வேளாண் பெருமக்களுக்கு முழுமையாக கொண்டு சேர்த்திட மாவட்ட நிர்வாகத்தால் பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் ஜனவரி 2026 முதல் மே மாதம் 2026 வரை 89 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் 2026-2027 ஆண்டிற்காக 1,97,435 ஹெக்டேர் பரப்பளவில் நெல், சிறுதானியங்கள், பயறு வகைகள் உள்ளிட்ட உணவு தானிய பயிர்கள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள், பருத்தி, கம்பு சாகுபடி பரப்பாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதில் 17-6-2026 வரை 2,090 ஹெக்டேர் பரப்பளவிற்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள 5வது மாடியில் செயல்பட்டு வருகிறது. இந்த மையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்தும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வே சரவணன் பேசும்போது,
1: தருமபுரி மாவட்டத்தில் 2025-26 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக 5வது தளத்தில் அமைந்துள்ள அறையன் 610 5-6-2026 முதல் செயல்பட்டு வருகிறது. 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், இலங்கை அகதிகள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் உயர்கல்வி சேர்க்கைக்கு தேவையான சான்றிதழ்கள் பெறுவது தொடர்பாகவும் கல்வி கடன் பெறுவது தொடர்பாகவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு வழிகாட்டுதல் வழங்கப்படும். 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு ITI, பாலிடெக்னிக் மற்றும் திறன் பயிற்சி போன்ற படிப்புகள் சேர்வதற்கான உரிய ஆலோசனைகளும் வழங்கப்படும். எனவே உயர்கல்வி தொடர்பாக தங்களது அனைத்து சந்தேகங்களுக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 97-50-98-23-94 அல்லது 97-88-85-85-80 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் தங்களது உயர்கல்வி பயணத்தை தொடருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
0: தருமபுரி மாவட்டத்தில் வரும் June 28 போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது. இந்த முகாமில் தவறாமல் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட தாய் சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா தெரிவிக்கும் போது,
2: வருகின்ற June 28 பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து நாடு முழுவதும் தங்கள் வீடுகளுக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையங்கள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் அளிக்கப்படுகிறது. இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
3: இதுவரை இடம்பெற்றது தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் M. தண்டபாணி.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பருவ் போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள்

0: மக்கள் இன்று பதவி ஏற்றுக்கொண்டனர். வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 4 இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ராணுவ பொறியியல் சேவை பயிற்சி பெறும் அதிகாரிகளிடையே உரையாற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திறன், அர்ப்பணிப்பு, கடின உழைப்புடன் நாட்டை பாதுகாக்க முடியும் என நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். வலுவான பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்குவதுடன் நிலையான பசுமையான நாட்டை உருவாக்க இந்த அதிகாரிகள் பங்காற்ற வேண்டும் என குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பருவ போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் எழுதியுள்ள கட்டுரையை சமூக வலைதளத்தில் பதிர்ந்துள்ள அவர், வரலாற்று விழிப்புணர்வு மற்றும் நாட்டின் பாரம்பரியத்தை பேணிக்காத்து அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். சுதந்திர இந்தியாவில் இந்தியா எதிர்கொண்ட பெரும் சவால்களில் ஒன்று அவசர நிலை என திரு ஷெகாவத் கூறியுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு இன்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த திரு சனா சதீஷ் பாபு, திரு விஜய் சிண்டகாயலா, திரு பாஷ்யம் ராமகிருஷ்ணா, ஜனசேனா கட்சியைச் சேர்ந்த திரு ரமேஷ் உள்ளிட்ட ஆந்திரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 4 உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். குஜராத்திலிருந்து பிஜேபியைச் சேர்ந்த ராஜேஷ் சுக்லா, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவைச் சேர்ந்த திரு பைத்யநாத் ராம் உள்ளிட்டோரும் பதவியேற்றுக் கொண்டனர். 9 வகுப்பு பாடப்புத்தகங்களில் அவசர நிலை குறித்த தகவல்கள் சேர்ப்பதற்கான NCERT-யின் முடிவை வரவேற்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அவசர நிலை குறித்து இளையோர் தெரிந்து கொள்வதற்கு இது வழிவகை செய்யும் என கூறினார். NCERT-யின் புதிய சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் அவசர நிலை தொடர்பான அத்தியாயம் சேர்க்கப்பட்டுள்ளது என திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். சர்வதேச பிரச்சினைகளை எதிர்கொள்ள உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தென்கொரியாவில் அமைதி மற்றும் வளம் தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், உலக நாடுகள் ஆயுதங்களை வாங்குவது கவலை அளிப்பதாக தெரிவித்தார். சமூக ஊடகங்களுக்கு ஏற்ப அரசியல் மாறிவிட்டதாக கூறிய அவர், தீவிரவாதம், பருவநிலை மாற்றம், கோவிட் போன்ற பிரச்சினைகளில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்தியாவும் தென்கொரியாவும் கப்பல் கட்டுமானம், சுகாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வசுதெய்வ குடும்பகம் என்ற அடிப்படையில் உலக நாடுகள் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநில அரசுகள் கடனுதவியை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு பயனுள்ள கட்டமைப்பு வசதிகளை அமைக்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில் நிறுவனங்கள் அமைப்பதன் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என தெரிவித்தார்.
2: ஒரு கடன் வாங்குறோம்னா அதன் மூலமாக ஒரு பொதுமக்களுக்கான சொத்து கட்டி உருவாக்கி அது பொதுமக்களுக்கு கொடுக்கும். ஸ்கூலா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், இல்ல ஒரு தொழில் நுட்பத்திற்காக ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கட்டும், இதெல்லாம் பரம்பரை பரம்பரையா இருக்கும். அதாவது இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு இருக்கும். அந்த சமயத்துல மக்களுக்கு அதுல வேலை வாய்ப்பு கிடைக்கும், இல்ல படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், அதன் மூலமாக தொழில் அந்த இடத்துல வளரும், இல்ல அதை சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல ஹாஸ்டல்ஸ் கட்டுவாங்க, டிரான்ஸ்போர்ட் பெருகும். இப்படியாக ஒரு சொத்து கிரியேட் பண்ணினா, கடன் வாங்கி கிரியேட் பண்ணா கூட அதன் மூலமாக எக்கானமியில பலதரப்பட்ட நல்ல தாக்கம் ஏற்பட்டு

0: அதன் மூலமாக எக்கானமி வளரும். இது எல்லாரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு தியரி. அதனால நான் கடன் வாங்கிட்டே போறோமே, கடன் வாங்கி அதன் மூலமா என்ன பண்றோம்ன்றதுதான் விஷயம். நீங்க சொத்து உருவாக்குறீங்களா, அதன் மூலமா கல்வி வருதா, அதன் மூலமா தொழில் வருதா, அதன் மூலம் வேலை வாய்ப்பு பெருகுதா, அதை பண்ணுங்க.
1: நாட்டின் பாதுகாப்பு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாற்றியமைக்கப்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள தேசிய ராணுவ கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், உயிரி தொழில்நுட்பம், விண்வெளி ஆராய்ச்சியை ஒருங்கிணைத்து நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் பாதுகாப்புத் துறையில் இந்தியா மேம்பட்டுள்ளதாக கூறிய அவர், உள்நாட்டிலேயே ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்ய முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 2014 ராணுவ தளவாட உற்பத்தி 174% அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். ராணுவ தளவாட ஏற்றுமதி 34% அதிகரித்து தற்போது 23,000 கோடி ரூபாய் அளவுக்கு உயர்ந்துள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நோய் தடுப்பு மருந்து, மனநல மற்றும் மூளை நரம்பு சிகிச்சை மருந்துகளில் சேர்க்கப்பட்டுள்ள ரசாயன கலவை குறித்து QR கோட் மூலம் வழங்குவதற்கு மத்திய சுகாதார அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில், மூளை நரம்பு மருந்து சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட்டு கூடுதல் மருந்துகளை உட்படுத்தி விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அடுத்த ஆண்டு July 1 முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஆசிரியர் விருதுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேசிய ஆசிரியர் விருது இணையதளத்தில் அடுத்த மாதம் 10 வரை விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. பள்ளிக் கல்வித்துறையில் சிறப்பாக விளங்கிய ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய ஆசிரியர் விருதுகள் வழங்கப்படுகின்றன. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு அதிபர் ஆற்றிய உரையில் அவசர நிலை பிரகடப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அனைத்து பள்ளி கல்லூரிகள் மூடப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ரிக்டர் அளவுகோலில் 7.2 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் 1,000+ காயமடைந்துள்ளனர். உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், ஸ்பெயின் பிரதமர், மெக்சிகோ அதிபர் உள்ளிட்ட உலக நாட்டு தலைவர்கள் வெனிசுலா நாட்டுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 4 இழப்பிற்கு 333 எடுத்துள்ளது. தம்புலாவில் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா ஏ அணியின் சாய் சுதர்சன் அபாரமாக ஆடி 132 குவித்தார். அணித்தலைவர் துருவ் ஜுரேல் 68 ஷாய் ரஷீத் 53 களத்தில் உள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் நள்ளிரவு 1:30 கொராக்கோ அணி ஐவரி கோஸ்ட் அணியையும், ஜெர்மனி ஈக்குவடார் அணியையும் எதிர்கொள்கின்றன. தென்னாப்பிரிக்கா, அர்ஜென்டினா, கனடா, பிரேசில், ஜெர்மனி, மொராக்கோ, மெக்சிகோ, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத், மானேஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர், பிரார்த்தனா தாம்ரே இணை, ருத்துஜா போஸ்லே, சீனாவின் ஃபேங்ராங் டியான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 9 தொடங்கும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பரு போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி 4 இழப்பிற்கு 333 எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளை கேட்டிணைந்திருக்கிறோம். காற்றலைகளில் இனி இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கிடையேயான மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனை மான்செஸ்டரிலிருந்து கேட்டு ரசிக்கலாம். பண்பலையின் வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்டு ரசிக்கலாம்.

0: உழவர் உலகம்
1: உற்பத்தியை பெருகிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் இடுபொருட்கள் தயாரிப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பெரிய அணைக்கரைப்பட்டி ஜே செபஸ்தியான் அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெற கேட்கலாம்.

0: முதலில் எந்த பயிரை நாம நடவு செஞ்சாலும் நடவு முதல் அறுவடை வரைக்கும் ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. நீர்ப்பாசனமா இருக்கட்டும், களை எடுக்கிறதா இருக்கட்டும், உரம் கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைகள்லயும் அதிக கவனம் செலுத்துவோம். ஏன்னா பயிரோட வளர்ச்சி நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக. ஆனா இதுல பூச்சிகளை கட்டுப்படுத்தவும் பயிரோட வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுலயும் இடுபொருட்கள் ரொம்பவே கை கொடுக்குது விவசாயிகளுக்கு. ஏன்னா ரசாயனம் இல்லாம அனைத்துமே இயற்கை முறையில இருக்கும் போது பயிரோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக. அந்த வகையில திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பெரிய அணைக்கரைப்பட்டி ஜே செபஸ்தியான் அவங்க முறையான பயிற்சிகளை எடுத்து பலவிதமான இடுபொருட்களை தயார் செய்து விற்பனையும் செய்துட்டு வர்றாரு. ஒவ்வொரு இடுபொருட்களையும் நாம எப்படி தயாரிக்கலாம், அதை எப்படி பக்குவப்படுத்தணும், எந்தெந்த பயிர்களுக்கு எந்த சமயத்துல கொடுத்தா பயிரோட வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படிங்கிற பல தகவல்களை இதோ நம்மோட பகிர்ந்துக்க இருக்கிறாரு.
1: வணக்கம் ஐயா.
2: வணக்கம் ஐயா.
1: ஐயா உங்க ஊரை பத்தி சொல்லுங்க ஐயா.
2: திருச்சி மாவட்டத்துல லாஸ்ட்ல இருக்கான், மணப்பாறை பக்கத்துல வையம்பட்டிங்கிற ஊருக்கு பக்கத்துல பெரிய நகரம்பட்டிங்கிற கிராமம். அந்த பகுதியில பொன்னனியார் டேம்னு ஒண்ணு இருக்குதுங்க.
1: சரிங்க.
2: நான் இயற்கை விவசாயி. 2013 இருந்து இடுபொருள் தயாரிப்பு எல்லாமே பண்ணி சேல்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், பயிற்சியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், வர நண்பர்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்.
1: இடுபொருள் நிறைய
2: நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன். போன தடவையில கொஞ்சம் மழை பெஞ்சு, அதாவது எல்லாம் சம்பாவில பயிரிடுவாங்க, என்னெல்லாம் சம்பாவில பயிரிட முடியல. அதனால என்ன பண்ணனா, பின் சம்பாவா தூயமலைங்கிற பாரம்பரிய நெல், வீட்டுக்கு சாப்பாட்டுக்காகட்டும்,
1: தண்ணிக்கு என்ன
2: பண்ணுவீங்க, மழைநீர் சேகரிப்புல கேணியவே ஊற வச்சாச்சுங்க.
1: அடேங்கப்பா,
2: 790 போர்ல சுத்தமாய் தண்ணி இல்லாம இருந்துச்சு. ஒரு 4 தடவை மழை பெஞ்சதெல்லாம் பக்கத்து வயல்ல இருக்கதெல்லாம் அங்க இருக்கிற தண்ணியெல்லாம் சேகரிச்சு கொண்டுட்டு வந்து என்னுடைய ஆழ்துளை கிணறு இருக்குல்ல, அதுக்கும் பக்கத்துல ஒரு 5x5 அதாவது 15 நீளம், 15 அகலம், 1 மீட்டர் ஆழம் உள்ள வச்சு தண்ணியை நிறைச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப அந்த தண்ணி உள்ள போக அந்த போர் கேணிக்கு பக்கத்துல இருக்கனால அது ஊற ஆரம்பிச்சது. ஊற ஆரம்பிச்சதுனால கேணியும் ஊற ஆரம்பிச்சிருது. பயிற்சி எல்லாம் குடுக்கறீங்கல்ல, நல்ல இப்படி நடனம் அப்படி நடனுங்கிற, ஆனா ஊருக்கே சொல்ற நம்ம செய்யறது இல்லையா அப்படின்னு பிள்ளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்மளே நடுவோம் அப்படின்னு நிறைய கூட கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஒரு 5 கிலோ தான் நாத்து விட்டோம். அதாவது ஒரு டெமோவா பயிற்சியா கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்தான். இப்ப அந்த நெல் பின் சம்பாவா நடலாமேட்டு நட்டு விட்டு இப்ப விளைச்சல் அளவுக்கு வந்துருச்சு.
1: நெல்லுக்குன்னா எப்பவுமே தண்ணீருடைய தேவை அதிகமாவே இருக்குமே.
2: ஆமா,
1: அதற்கெல்லாம் ஈடு செய்ய முடியுது உங்களால.
2: நம்ம இயற்கையில பண்ணும் போது அதுவும் நம்ம சீதோசன நிலையை படுத்தி அதுவும் வர்றதுக்கான ஏற்பாடு பண்ணிருது. மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லன்னு தான் சொல்றாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் வயல் உழுதுருக்கு, அதனால நல்லா ஓரம் பாரம் எல்லாம் வெட்டுறது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் செஞ்சோம். எங்க வீட்டு ஆளுகளை தான் செஞ்சோம்.
1: என்ன வகையான நெல் சாகுபடி பண்றீங்க?
2: தூயமல்லி மட்டும்தான். ஏன்னா நமக்கு தண்ணி ட்ரைங்கிறதுனால நம்ம அந்த தூயமல்லி மட்டும் நடுவோம் அப்படின்னு தூயமல்லி மட்டும் நடவு பண்ணியிருக்கேன். அது நம்ம இயற்கை இடுபொருள், இடுபொருள வச்சே பயன்படுத்துறதுனால அதுல ஒரு ஆடை கட்டும், ஒரு பாசா மாதிரி அப்படிங்கல உங்களுக்கு சூரிய ஒளி டைரக்டா மண்ணில் படாது அப்படிங்கல. இப்ப நீர் பிடிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதை செஞ்சு விடுறதுக்கு எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், இப்ப நம்மளே செஞ்சு கொடுத்தோம்னு வச்சுங்க, நம்மளே காமிச்சங்கையில நமக்கு வந்து இப்ப வானொலியை கேட்கறவங்க என்ன நினைப்பாங்கன்னா வருமோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்.
1: சரி,
2: சில பேருக்கு செய்யலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அப்ப செஞ்சதை நம்ம சொல்லும் போது இப்ப கேட்கறவங்களுக்கு அது ஒரு பிரயோஜனமா இருக்கும். அப்ப நம்மள தான் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு கொஞ்ச அளவுல செஞ்சாங்கன்னா அவங்க அடுத்த தடவை செய்யறப்ப நிறைய செய்யலாம்.
1: அது எப்படி இடுபொருள்களை நம்ம இட்டோம்னா அது வந்து தன்னுடைய தேவை குறைவா இருக்குங்களா?
2: இயற்கையிலுடைய நுண்ணுயிரியை வளர்த்து தான் நம்ம உடப்புறோம்.
1: சரி,
2: அப்படிங்கல உங்களுக்கு வந்து நுண்ணுயிரிங்கிறது ஈரப்பதத்துல தான் வளரும். தண்ணி கிடக்கிற பகுதியை விட ஈரப்பதம் இருந்தாலே போதும் அப்படிங்கல. நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணி பாய்ச்சினேன். ட்ரையாவே தான் இருக்கும், அதாவது மேலால ஈரப்பதம் இருக்கும், தண்ணி கிடக்காது. எலியெல்லாம் வெட்டலைங்க, மீன் மேல விட்டா எலி வெட்டாது. அதனால நான் தனிமையா தான் இந்த வயல் இருக்குது. ஆனா எங்களுக்கு வந்து எலியெல்லாம் வெட்டல.
1: சரிங்க.
2: அது பக்கத்துல மழை இருக்கனால எங்களுக்கு வந்து குரங்கு தொல்லை, மயில் இதெல்லாம் வருது. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல, அதை மட்டும் விரட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது.

0: மற்றபடி எங்களுக்கு எந்த வித தொந்தரவுலாம் இல்லைங்க.
1: சரி, இந்த இயற்கை இடுபொருள்கள்லாம் தயாரிக்கிறீங்கன்னு சொல்றீங்க, அது என்னென்ன பொருள்கள்லாம் தயாரிக்கீங்க?
0: பஞ்சகாவியானா 5 பொருளுங்க.
1: சரி,
0: அதுல தசகாவியா 10 பொருள் அதை தயாரிக்கிறோம். மூலிகை பூச்சி விரட்டி தயாரிக்கிறோம். இது அல்லாம முட்டை கரைசல் தயாரிக்கிறோம். எங்க வயலுக்கு தேவையானதை ஜீவாமிரதம் தயாரிச்சுக்கலாம், அமிர்த கரைசல் தயாரிச்சுக்கிறோம். இதுக்கெல்லாம் நாங்க வந்து அதாவது சேல்ஸுக்காகவும் பண்ணிக்கிறோம். சேல்ஸ் பண்ணிட்டு மிச்சம் கழிவு இருக்கு பாருங்க, அதை எங்களுடைய வயலுக்கும் பண்ணிக்கிறோம். கழிவை பயன்படுத்துவோம், இதுல இருக்கிற பொருளையும் எடுத்து பயன்படுத்திக்கும். இப்ப மீன் அமிலம்லாம் எல்லாரும் 300 புடைச்சிருவாங்க, எனது ஒரு டேங்கு 30 மில்லி போட்டா போதுங்க. அந்த அளவுக்கு நான் மதிப்பு குட்டிக்கிறேன். 2014 நான் பயிற்சி பெற்றேன்.
1: சரி,
0: ஆராய்ச்சினா நிறைய படிச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. நான் படிக்காமே இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணுவோம்ல.
1: சரி,
0: ஒரு விவசாயி ஒரு விஞ்ஞானி தானே. அந்த விஞ்ஞானி முறைப்படி நானே செஞ்சு கடைசி அளவு 50 மில்லி தாங்க என்னுடைய மீன் அமிலம்.
1: மீன் அமிலம் தயாரிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், நீங்க தயாரிக்க முறையை பத்தி சொல்லுங்க.
0: மீன் கழிவு, அதாவது தண்ணி

0: வயலுக்கும் பண்ணிக்கிறோம், கழிவை பயன்படுத்துவோம், இதில் இருக்கிற பொருளையும் எடுத்து பயன்படுத்திக்கும். இப்போ மீன் அமிலம்லாம் எல்லோரும் 300 போடச்சுருவாங்க, எனது ஒரு டேங்க்கு 30 மில்லி போட்டால் போதுங்க, அந்த அளவுக்கு நான் மதிப்பு குட்டிக்கிறேன். 2014 நான் பயிற்சி பெற்றேன்.
1: சரி,
0: ஆராய்ச்சினா நிறையா படிச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணுவாங்க, நான் படிக்காமே இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணுவோம்ல.
1: சரி,
0: ஒரு விவசாயி ஒரு விஞ்ஞானி தானே, அந்த விஞ்ஞானி முறைப்படி நானே செஞ்சு செஞ்சு செஞ்சு செஞ்சு கடைசி அளவு 50 மில்லி தாங்க என்னுடைய மீன் அமிலம்.
1: மீன் அமிலம் தயாரிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், நீங்கள் தயாரிக்க முறையை பற்றி சொல்லுங்க.
0: மீன் கழிவு, அதாவது தண்ணி இல்லாத கழிவாக இருக்கணும், நிறையா தண்ணி ஊற்றிப்பிடுவாங்க, தண்ணி இல்லாத கழிவாக இருக்கணும், அதாவது தண்ணினா அந்த ரத்தத்தோடு வர்ற மாதிரி இருக்க கழிவாக வாங்கணும், ரொம்ப ரக்காமட்டை அது மாதிரி இல்லாமல் தூசுப்பெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பொறுக்கி எடுத்த மாதிரி. அதில் 1 கிலோ பழங்கள், புளிக்காத பழங்கள், என்ன பழமாக இருந்தாலும் சரி, அதில் பழங்கள் 1 கிலோ, நாட்டு சர்க்கரையோ அல்லது உருண்டை வெள்ளமோ, நாட்டு சர்க்கரையோ உருண்டை வெள்ளத்தில் தான் அது கசிவு கூட வருது. இது மூணையும் சம அளவு எடுக்கணும். எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா வெயிட் போடுறதில்ல, அந்த கழிவை பார்த்துட்டு யாருமே வெயிட் போடுறதில்ல, அதனால தான் அந்த தப்பு நடக்குது. நான் கண்டுபிடிச்சது என்னோட சிந்தனைக்கு அதுதான் எனக்கு தப்புன்னு தோணுது. ஏன்னா எல்லாருமே கழிவை பார்த்தோன்னே அசிங்கப்பட்டுக்கிட்டு தொடரதில்ல. அப்போ அப்படிங்கல உங்களுக்கு வந்து அளவு சரியாக தெரியறதில்ல, ஒரு வெள்ளம் குறைச்சிடுறாங்க இல்லாட்டி பழம் குறைச்சிடுறாங்க, அப்போ அந்த சரியான ஈவன் இல்லாதனால மதிப்பு கூட்டுதல் இல்லாமல் போயிருது. இப்போ நான் மதிப்பு கூட்டுதலாம் வெயிட் போட்டு தான் போடுவேன், அந்த கழிவோட சேர்த்து தண்ணியோட எல்லாமே இருக்கு, எல்லாமே வெயிட் போட்டுருவோம், வெயிட் போயிட்டு 1 கிலோவுக்கு 1 கிலோ.
1: சரி, இந்த மீன் அமிலம் எதற்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க?
0: 21 நாள் அவங்க தயார் பண்ண, 21 நாள் ஆனப்பாடு எல்லா பயிர்களுக்கும் இது ஒரு வளர்ச்சி ஊக்கி, 75% டானிக்காகவும் 25% பூச்சி ரொட்டியாகவும் பயன்படும்.
1: சரிங்க, அடுத்து பார்த்தோம்னா வந்து பஞ்சகவியம் பற்றி சொல்லுங்க ஐயா.
0: பஞ்சகவியம்னா 5 பொருள் தாங்க.
1: சரி,
0: அந்த 5 பொருளை நம்ம தயாரிக்கும் போது அது என்ன பண்ணோம்னா உங்களுக்கு குறிப்பிட்ட நாளைக்கு மேலே வச்சிருக்க முடியாது. நான் என்ன பண்ணேன், 10 பொருளாக தயாரிக்க ஆரம்பிச்சேன். 10 பொருளுங்கையில் உங்களுக்கு அந்த நெய்யை 1/2 லிட்டர் தான், ஐயா நம்மால் வர முறைப்படியாக அந்த புக்கில் கூட 1/2 லிட்டர் தான் போட்டிருப்பாங்க, அதில் கடலை புண்ணாக்கெல்லாம் சில பேர் சேர்க்க சொல்கிறாங்க, நான் கடலை புண்ணாக்கெல்லாம் சேர்க்கறதில்ல, ஒரு 5 கிலோ சாணைக்கு நான் 1 லிட்டர் நெய் போடுறது, 1/2 லிட்டர் தான் சொல்லுவாங்க, நான் 1 லிட்டர் நெய் போடுறது. பசன் சாணம் 5 கிலோ, அது ஒரு ரேஷியோன்னா 5 கிலோ தான் கணக்கு.
1: சரி,
0: 5 கிலோ சாணம், கோமியம் 3 லிட்டரு, தயிர் 2 லிட்டரு, பால் 2 லிட்டரு, நெய் 1/2 கிலோ, நான் 1 கிலோ, இது பஞ்சகாவியம். இதே நான் மதிப்பு கூட்டி என்ன பண்ணேன்னா இளநீர் 3 லிட்டரு, கல் 3 லிட்டரு, கரும்பு சாறு 3 லிட்டரு, உரிச்ச வாழைப்பழம் 1 கிலோ, அந்த 5 கிலோ சாணம் இருக்குல்ல அந்த 5 கிலோவுக்கு 5 லிட்டர் தண்ணி. இது ஏன்னா அந்த கரைக்கிறதுக்காக பயன்படுத்துறது.
1: எந்த பேசிஸ்ல நீங்க வந்து இது பண்றீங்க? இது ஆல்ரெடி சொல்லி கொடுத்தாங்களா, நீங்களாவே
0: இல்ல சொல்லி கொடுத்தது? ஐயா நம்மளவருடைய வழிதான், அதுல கொஞ்சம் 1/2 லிட்டர் நெய்யே நான் 1 லிட்டரா மாத்திக்கிட்டேன், சொன்னதுதான் கொஞ்சோண்டு மாற்றம். அவர் என்ன சொல்லுவார்னா, எப்பயுமே நம்மளவர் சொல்றான்னு கேட்காத, உனக்குன்னு ஓ இடத்துக்குன்னு உனக்குன்னு ஒன்னு தோணும், அதை செய்யி, நான் சொல்றேன் நீ செய்யக்கூடாது, நீ செஞ்சு பழகு, நீ செய்யி, உன்னுடைய இடத்துக்கு உன்னுடைய தோணைக்கு என்ன பண்ணுதுன்னு எல்லாருமே ஒரு விஞ்ஞானி தான், நீ செஞ்சு பழகு அப்படிம்பார். அதனுடைய சொல்லு எனக்கு அதில் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதை அடிப்படையில இருந்து நம்ம கண்டுபிடிச்சு நம்மளால புக் எழுத முடியாது, புக் எழுதுனா அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வேணும், வெளிப்படுத்த முடியாது, ஆனா விவசாயிகிட்ட எல்லாமே தெரியும்.
1: அடுத்து பாத்தீங்கன்னா வந்து மூலிகை பூச்சி விரட்டியை பத்தி பேசுங்க.
0: மூலிகை பூச்சி விரட்டிங்க ஐயா, பூச்சி வந்துட்டா மட்டும் நம்ம விரட்டினா போதும், ஒரு அட்வான்ஸானாக்கா ஒரு மேகம் கருத்துருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மூடலாறுகளை எல்லா பயிர்களுக்கும் தெளிக்கலாம். இப்ப மல்லிகைப்பூ காட்டுக்கு பூச்சியே கண்ட்ரோல் ஆகாத மல்லிகைப்பூ காட்டுக்கு வாங்கிட்டு போறாங்க எல்லாருமே. ஐயா சொல்லி கொடுத்தது 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் சொன்னாரு, நான் என்ன பண்ணேன் 300 மில்லி ஆக்கிட்டேன். ஏன் அதை நான் பண்ணினேன், விவசாயி என்ன நினைக்கிறாங்கன்னா பாட்டில திறக்கணும் ஊத்தணும் ஸ்ப்ரே பண்ணணும், அந்த நிலைமைக்கு அவ்வளவு சோம்பேறிய போயிட்டாங்க. இதனால என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து லிட்டரை கொடுக்கும் போது 10 லிட்டருங்க இல்ல, ஒரு ஏக்கருக்கு 10 லிட்டர் வேணும், அப்ப 10 லிட்டரை தூக்கிட்டு போற சிரமம் அவங்களுக்கு இருக்குது. இப்ப நம்ம லிக்யூட கொடுக்கறோம்னா ஒரு பார்சல்ல கூட வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா உனக்கு என்ன ஆதாரம் இருக்கு, எந்த மாதிரி இதை லிக்யூட பேக்கிங்கே பண்ணி கொடுத்தாலும் வாங்குறதுக்கான ஆள் இல்லாம இருக்கு, ஏன்னா பின் தள்ளுறாங்க, அந்த லைசன்ஸ் இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு ஏத்த மாட்டேங்கிறாங்க, கேஸ் ஆகும் ஃபார்ம் ஆகும், அதாவது மத்ததுல கசிஞ்சிரும், நம்ம கேனே போட்டு தான் கொடுக்குறோம்.
1: சரி,
0: இருந்தாலும் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்குது.
1: சரிங்க,
0: இருந்தாலும் அப்ப தூக்கிட்டு போறவங்களுக்கு 10 லிட்டருங்கிற சிரமமா இருக்கும்ல, அந்த சிரமத்தை தவிர்க்கிறதுக்காக நம்ம 1 தடவை 1 கிலோ இலைக்கு 2 லிட்டர் கோமியம், அதாவது ஒடிச்சா பழு வரணும், 3 ரகையில அது என்ன வேணாலும் அந்தந்த ஏரியாவில் என்ன இருக்கோ அதை பயன்படுத்திக்கலாம்.
1: சரி,
0: என் தோட்டத்தில் இருக்கதான் நீங்கள் பயன்படுத்துங்கிற அவசியம் இல்லை, இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கும், ஆனா அவங்க சுத்தி பாக்குறது இல்ல, களைச்செடி கூட அந்த பால் வடிக்கிறதெல்லாம் இருக்குது.
1: சரி,
0: இந்த மாதிரி கூட பயன்படுத்திக்கலாம், 1 கிலோ இலைக்கு 2 லிட்டர் கோமியம், ஒடிச்சா பால் வரணும் 3 ரகையில, தொட்டா மணக்கணும் அல்லது கெட்ட வாழை அடிக்கணும் 3 ரகையில, தின்னா கசக்கணும் 3 ரகையில, 9 ரகம், இதுல கண்டிப்பாக சோற்றுக்கட்டால இருக்கணும். கண்டிப்பாக. இதுல எந்த பகுதிக்கு போனீங்கன்னா, நாரத்துல போனீங்கன்னா அது சோத்துக்கத்தால வாடை அடிக்கும், பால்வடிகிறதுக்கு போனா அது லிக்விட் மாதிரி ஊத்தும்,
1: சரி
0: கசப்புக்கு போனீங்கன்னா அது கசக்கும். எந்த வகையில ஒரு வகையில அந்த சோற்றுக்கட்டால இருக்கணும், அதுக்குள்ள இருக்கணும், இதுதான் மெயின். இதை யாருமே அதை சொல்லி கொடுக்கறது இல்ல, எது கிடைச்சாலும் பரவாயில்ல சோத்துக்கத்தால போட்டுக்கலாம் கொஞ்சமா போட்டுக்கலாம்னு போறாங்க, அது அப்படி அல்ல. என்ன ஈவனோ அதெல்லாம் ஈவனா போடணும். இந்த ஒன்பது இலையும் ஒன்பது கிலோவா ஆக்கணும். என்ன போடுறோமோ, ஒரு பிடிச்ச வடியில் அள்ளி போட்டோம்னாலும் இல்ல ஒரு கிலோவில போட்டாலும் ஒரே மாதிரி போடணும்.

0: ஒரு கிலோ இலைக்கு 2 லிட்டர் கோமியை ஊற்றிட்டோம்னா 7 நாளில் ரெடி ஆயிரும்.
1: சரிங்க.
0: நாங்கள் 7 நாளில் நான் கொடுக்கறதில்ல, இது 21 நாள் வச்சுருப்பேன். நல்லா அமுத்திட்டு வச்சுருப்பேன். நல்லா அது கஷாயம்லாம் வடிஞ்சிரும். வடிஞ்ச ஒரு படம் அந்த இலையெல்லாம் அள்ளிடுவேன். மறுபடியும் ரிட்டர்ன் அந்த கோமியை எவ்வளவு மிச்சம் இருக்கோ மறுபடியும் வெட்டி போடுவேன். மறுபடியும் வெட்டி உள்ளே போட்டு மறுபடியும் அதை அழுத்தி இதே மாதிரி என்ன இலை கிடைக்கும் இதே ரகத்தை இலையை மறுபடியும் போடுவேன். இது மாதிரி வேற ரகம் மாறும். இப்போ பாலா இலை சொல்லுவோம், வேப்பலை சொல்லுவோம், வேப்பலை இப்போ எல்லாம் கசப்பு வேற ஏதாவது கிடைக்கும், அதையும் சேர்த்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டு அந்த ரகத்தை மட்டும் மாற்றிட்டு போட்டுக்கிட்டு 7 நாள் போதும். அதை மறுபடியும் நான் 21 நாள் அப்போ 2வது தடவை போட்டோங்களா, அதை பூரா வடிகட்டி எடுத்துட்டு 3வது தடவை 1 தடவை போட்டுருவேன். அப்போ லிக்விட் கெட்டி ஆயிடும். அப்போ 1 தடவை போட்டோம்னா 1 லிட்டர் அடிக்கிறோம். இப்போ 2வது தடவை போட்டோம்னா 1.5 லிட்டராக மாறிக்குது. 3வது தடவை போது அதாவது மூணாக பிரிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா 900 வந்துடும். அதில் 100 மில்லி தான் பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த 100 மில்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்போ 3 தடவை போடும்போது அப்போ 900 வந்துடுதுங்களா? அப்போ மதிப்பு கூட்டிகிட்டே வரும்போதுல அப்போ நம்ம மதிப்பில் அந்த 300 மில்லி அடித்தா போதும்.
1: சரி,
0: ரொம்ப கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம வந்து 1.5 லிட்டர் அடிச்சிடலாம். ரெண்டு இலையா இருக்குது, மூணு இலையா இருக்குன்னா 100 மில்லி போட்டா போதும். 200 300 அப்படி போகும்போது கடைசி கட்டம் 1.5 லிட்டர்.
1: மூலிகை பூச்சியவருடைய பத்தி பார்த்தோம். அடுத்து பார்த்தோம்னா வந்து முட்டை கரைசலை பத்தி சொல்லுங்கய்யா.
0: முட்டை கரைச்சலுங்கிறது என்னன்னாக்க சின்ன பயிரா இருக்கலாம், அப்ப புழு சாப்பிடும். அப்ப புழுவுக்கு பெரிய மருந்து அடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணோம்னா அதை கடின திறமை, இப்ப பல்லு இல்லாதவங்க கடலை மிட்டாய் கொடுத்தா எப்படி சாப்பிடுவாங்க? சாப்பிட முடியாதுல்ல. சப்பித்தானே சாப்பிட முடியாது. அப்ப அதை கடினத்தன்மை உண்டு பண்ணிட்டு அந்த இலைய கடினத்தன்மை உண்டு பண்ணிட்டோம்னா அதை வந்து சாப்பிட முடியாது. அப்ப புழுவுங்கிறது மெல்லிசான பாகம். அப்ப அந்த இலையும் மெல்லிசா இருக்கும், ஈஸியா சாப்பிடும். இப்ப அதை கடினத்தன்மை உண்டு பண்ணிட்டோம்னா அது புழு சாப்பிட முடியாதுல்ல.
1: கண்டிப்பா.
0: அதனால என்ன பண்ணோம்னா அதை ஒரு 100 மில்லி அதாவது மிட்டாய் டப்பாலுக்கெல்லாம் பாருங்க கண்ணாடி மாதிரி வருது, அந்த மாதிரி டப்பாக்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி டப்பாவில தான் போடணும். அதாவது உள்ள இருக்கிற பொருள் தெரியாத அளவுக்கு நம்ம போடக்கூடாது. ஏன்னா அது என்ன செய்யுதுங்கிறத அப்பதான் நம்ம கண்டுபிடிக்க முடியுங்கிறதுக்காக அந்த மாதிரி டப்பாவில தான் போடணும். 100 மில்லி சாறு, நாட்டுக்கோழி முட்டை இருந்தா நல்லது. அப்படி கிடைக்காத பட்சத்துல கடையில உள்ள முட்டையை கூட கழுவி போட்டுக்கலாம். ஆனா ஃப்ரெஷ்ஷான முட்டை, அதாவது நல்ல புது முட்டை ஆகணும். ரொம்ப பழசெல்லாம் போடக்கூடாது. முழு முட்டை, அதாவது ஓடெல்லாம் உடைக்கவே வேண்டாம், அப்படியே முழுசா 50 கிராம் நான் அடிச்சுக்கிறேன். இதான் அளவு. இதை 48 நாளைக்கு எதுவுமே செய்யக்கூடாது, அப்படியே வச்சிருக்கணும். அதாவது இதெல்லாம் டைட்டா போட்டுட்டு ஒரு 1/2 டப்பா அளவுக்கு தான் நம்ம செய்யணும். 1/2 டப்பா அளவுக்கு தான் வைக்கணும், மிச்சம் இடப்படணும். இல்லாடி கேஸ் ஃபார்ம் ஆகி வெளியே வெடிச்சிடும்.
1: வெடிச்சிடும்.
0: 2 நாள்ல இருந்து 3 நாள் மூடி இருக்கணும். அப்புறம் லேசா திறந்தோம்னா உள்ள இருக்கு கேஸ் மட்டும் வெளியே வரணும். ஆனா திறக்க கூடாது, முழுசா திறக்க கூடாது. அந்த உசுன்னு ஒரு மாதிரி சவுண்ட் வரும் பாருங்க, அந்த அளவுக்கு அந்த கேஸ் வெளியே போகணும். அதை அப்படியே வச்சிடலாம். டெய்லி நம்ம பார்க்கும்போது ஒரு குழுக்கு மட்டும் குளிக்க விடணும். அதாவது அந்த முட்டை மேல மிதக்க ஆரம்பிச்சிடும். அப்ப மிதக்க ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல லிக்யூட் படாதுல்ல, இந்த எலுமிச்சம் சாறு வந்து சிட்ரிக் ஆசிட் அப்படிங்கல அதுல படுற மாதிரி ஒரு தடவை பாட்டில் சாச்சிட்டு 2 தடவை அப்படி சாச்சு திருப்பி நிமித்திட்டு அந்த இடத்துல வச்சிடலாம். நல்ல நம்ம பயன்படுத்துற எல்லாமே இருக்குது. அந்த ரேஷியோ மட்டும் நமக்கு தெரியணும். 2வது விவசாயிகள் செய்யணுங்கிற ஒரு அக்கறை இருந்துச்சுன்னா யார் வேணாலும் செஞ்சுக்கலாம்.
2: ஒவ்வொரு விவசாயியுமே ஒரு விஞ்ஞானி தான். ஏன்னா செஞ்சு பார்க்க பார்க்க தான் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு பஞ்சகவ்யம், மீனமிலம், மூலிகை பூச்சி விரட்டி இதையெல்லாம் எப்படி தயாரிக்கலாம், எவ்வளவு நாள் அதை பக்குவப்படுத்தணும், எப்ப பயிர்களுக்கு கொடுக்கணும், எந்த அளவு கொடுக்கணும் அப்படிங்கறத பகிர்ந்துகிட்டாரு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பெரிய அணைக்கரைப்பட்டி ஜே செபஸ்தியான் அவங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் அமிர்த கரைசல், தொல்லுயிர் கரைசல், ஜீவ அமிர்தம் இதையெல்லாம் எப்படி தயார் செய்யலாம், பயிர்களுக்கு கொடுக்கறதுனால என்ன பலன் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற பல தகவல்களை தொடர்ந்து நம்மோட பகிர்ந்துக்க இருக்கிறாரு.
1: அடுத்து பார்த்தோம்னா அமிர்த கரைசல் பத்தி சொல்லுங்க.
0: அமிர்த கரைசலுங்கிறது வந்துங்க பயிர் வகை மாவட்டம் சேர்க்கறது இல்லை, அது 24 மணி நேரத்தில் ரெடி ஆயிருங்க. ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தலாம். ஒரு 200 லிட்டர் பேரலை செஞ்சா 10 கிலோ சாணம், ஒரு 5 லிட்டர்லேருந்து 10 லிட்டர் வரைக்கும் கோமியை ஊற்றிக்கலாம். வயலுடைய வரப்பு மண், ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வரப்பு மண் தான் எடுக்கணும். நாட்டு சக்கரை ஒரு 1 கிலோ அல்லது உருண்டை வெள்ளம் 1 கிலோ இதை போட்டு கலக்கி விட்டோம்னா 24 மணி நேரத்தில் ரெடி ஆயிருங்க. நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் மதிப்பு கூட்டுறது கொஞ்சம் கூடுதலாக பண்ணோம்னா அந்த மண்ணில் இருக்க நுண்ணுயிரை நம்ம பெருக்கிறோம்.
1: சரி,
0: அதுக்கு உணவாகத்தான் போகுது, நாட்டு சக்கரை வந்து குளுக்கோஸா தான் மாறி அந்த உணவா போயிருது. அப்படி இல்லை இதை முதல் நாள் செஞ்சிட்டோம்னா மறுநாள் ஒரு நாள் ரெஸ்ட் விட்டு அடுத்த நாள் கல்ல நம்ம பயன்படுத்தலாம், மூணாம் நாள் பயன்படுத்தலாம், ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தலாம்.
1: சரிங்க, சிறப்பு. அடுத்த

0: புளி கரை சொல்ல ஒண்ணு செய்யுங்க இல்லையா.
1: ஆமா, இதுலயும் நுண்ணுயிரியும் இருக்கும், அதுலயும் நுண்ணுயிர் இருக்கும். அது வந்து நம்மால வர ஐயானு. அதுக்கு அடுத்து சுந்தரராமையான ஒருத்தர் நல்ல அனுபவசாலி, அவர் சொன்னாரு, அதான் செஞ்சு பார்ப்போமே, டெமோ தானே, நம்ம வேலைக்கு தானே, செஞ்சு பார்ப்போம், செஞ்சிடும். அவர் என்ன சொன்னா, ஒரு 50 லிட்டர் பேர்ல சின்ன மூடி உள்ளது, ஆயில் பேர்ல மாதிரி சின்ன மூடி உள்ள வாயு தரவுள்ள மூடியில ஒரு 5 கிலோ பசுஞ்சாணத்தை கரைச்சு ஊத்திக்கணும். கடுக்காய் பொடி 50 கிராம், அதிமதுரம் 1/2 டீஸ்பூன் போட்டா போதும். நாட்டு சர்க்கரை 750 கிராம். இதை உள்ள கரைச்சு ஊத்திட்டு மிச்சத்துக்கு தண்ணி ஊத்தி மூடிய மூடி வச்சிடறோம். டைட்டா மூடி வச்சிட்டோம்னா முதல் நாள் விட்டு அடுத்த நாள் என்ன பண்ணோம்னா, லேசா அந்த ஒரு கேஸ் மட்டும் வெளியே வர அளவுக்கு மட்டும் நம்ம திறந்துடணும். மற்றபடி தரக்கூடாது, முழுசாலும் தரக்கூடாது. 10 நாள்ல ரெடிங்க, அப்படியே கெட்டியா ஊத்து, கொல கொல கொலன்னு ஒரு புளிப்பு சுவையோட இருக்கும். அதாவது மஞ்சள் கலர்னு சொல்லாம மங்களா இருக்கும், அப்படியே அந்த நுண்ணுயிர்ப்பு இருக்கும். அந்த சாணம் எல்லாம் நம்ம கரைச்சு ஊத்தினது அப்படியே மெது மெது மெது மெதுன்னு இருக்கும். இதை கரைச்சு விடும் போது அந்த நுண்ணுயிர்ப்பு இருக்கம்லாம் நல்லா வளரும். அதாவது துவண்டு போனா உயிரை காப்பாத்துறது கரைச்சல், அதுக்குத்தான் தொல்லுயிர் கரைச்சல்னு ஐயா வச்சிருக்காரு.
0: அடுத்து பார்த்தோம்னா ஜீவாமிர்தம் வந்து எதற்கெல்லாம் யூஸ் பண்றாங்கிறது பத்தி சொல்லுங்க.
1: அடிப்படையாக அடி உரமே ஜீவாமிர்தம் தாங்க. ஒன்னு ஜீவாமிர்தமாக பயன்படுத்திக்கணும், இல்ல அமிர்த கரைசலா பயன்படுத்திக்கணும். ஜீவாமிர்தத்துக்கும் அமிர்த கரைசலுக்கும் பயறு வகை மாவு மட்டும் சேராது, அவ்வளவுதான். இது 24 மணி நேரத்தில் ரெடி ஆகும், அது 3 நாள்ல ரெடி ஆகும். இதுக்கு அதுக்கு என்னன்னாக்கா, இதே 10 கிலோ சாணம், 10 லிட்டர் வரைக்கும் கோமியம் ஊற்றிக்கலாம், பயறு வகை மாவு 2 கிலோ வேணும் இதுக்கு எக்ஸ்ட்ரா, நாட்டு சக்கரை 1 கிலோ அல்லது உருண்டை வெள்ளம், வயல் வரப்பு மண்ணு.
0: சரி,
1: காலையில மத்தியானம் சாயந்தரம் 3 நேரம் கலக்கணும், அடுத்த நாள் காலையில மத்தியானம் சாயந்தரம் 3 நேரம் கலக்கணும், அடுத்த நாள் ரெஸ்ட் விட்டலாம், அதுக்கு அடுத்த நாள் 1 ஏக்கருக்கு பயன்படுத்தலாம். இதுவே நம்மளால மத்தியானத்துல என்னால கலக்க முடியல, என்னுடைய வேலை பழுவுனால கலக்க முடியலன்னா, காலையில சாயந்தரம், காலையில சாயந்தரம், காலையில சாயந்தரம் 3 நாளை கலக்கிட்டு 4 நாள் பயன்படுத்தலாம் 1 ஏக்கருக்கு. ஆனா இதெல்லாம் பயன்படுத்துறது என்னன்னா, 11 நாளைக்குள்ள பயன்படுத்தி பண்ணும், இல்லாட்டி நுண்ணுயிரிக்கான இடம் பத்தாது. ஒரு சிட்டிகை, இந்த 3 விரல கொண்ட சிட்டிகை அளவுக்கு ஊத்துட்டோம்னா மில்லியன் கணக்குல அத நுண்ணுயிர் பெருகிரும்.
0: சரி,
1: அப்ப இடம் பத்தாம சுவாசிக்க முடியாம உணவு இல்லாம செத்து போயிரும். அந்த வயல்ல கொண்டு விட்டுட்டோம்னா அது சாகாது. அதுக்காக அது 11 நாளைக்குள்ள பயன்படுத்தி முடிச்சிடணும்.
0: ஓகே,
1: பயன்படுத்தணும். எல்லா அடிபுறமாவும் பயன்படுத்தலாம், மேலோரமாவும் பயன்படுத்தலாம், நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். என்னுடைய வயலுக்கு இதுதான் விட்டீங்க.
0: சரி,
1: 1000 கணக்கான லிட்டர் வரைக்கும் விடலாம். நம்மளால செய்ய முடியுதுன்னா நம்ம செஞ்சு விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது வந்து நம்மளுடைய பொறுத்ததை, அதாவது செய்யறவங்களோட பொறுத்ததை, நம்ம நிறைய செஞ்சு விடலாங்க.
0: சரி, இந்த இடப்பொருள்கள் தயாரிப்பு வந்து எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க?
1: 2014 பண்ணிட்டு இருக்கீங்க.
0: சரி, உங்கள்ட்ட வந்து டிமாண்ட் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு பேர் வாங்கிட்டு போறாங்க?
1: அகில இந்திய வானொலி நிலையமும் எனக்கு ஒரு பெரிய பங்காற்று இருக்கு. இது மாதிரி மைக்கு முன்னாலே பேசினாக்க எனக்கு ஒரு சின்ன நடுக்கம் இருந்துச்சு. நீங்க வாங்க, ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு தடவை பேசிட்டோம்னா நம்ம எல்லாமே விவசாயி இல்ல, அப்புறம் கடகடன்னு பேச ஆரம்பிச்ச ஒருபாடு. இந்த வாய்ப்பு வெளிப்பாடு எனக்கு நல்லாவே போய் இருக்குதுங்க. இப்ப நம்மளும் தரமா கொடுக்கறோம், மில்லி கணக்குல அதெல்லாம் நல்லா தரம் உயர்த்தி கொடுக்கறோம். அதனால செய்யறது நல்லா பே எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லைங்க.
0: இதுல இப்போ இவ்வளவு விஷயங்கள் சொன்னீங்க, இது இடுபொருள்கள்ல எது அதிகமான விற்பனை இல்ல இருக்குது?
1: இல்ல, இப்ப எல்லாத்துக்குமே எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எல்லாத்துக்குமே செய்ய முடியலையே தவிர, எல்லாத்துக்குமே செய்யற அளவுக்கு என்ன செலவாகும், என்ன பண்ணும், எல்லாமே எல்லா மக்களுக்கும் தெரியுது, விவசாயிகளுக்கு எல்லாத்துக்குமே. மூடிய கலட்டினோடனே ஸ்ப்ரே பண்ணணும், அந்த சிந்தனை மட்டும் நம்ம மாறல.
0: சரி,
1: அதனால அவங்களுக்கு என்ன வழிமுறையா, கேன் போட்டே நானே பாக்ஸ் போட்டு கொடுத்துட்றோம். அதாவது மொத மொத ஃப்ரீயா கொடுத்தேன், தூக்கி எறிஞ்சிட்டு போனாக்க, ஓசின்னு கொடுத்தா தானே தூக்கி அறிவேன், அப்ப காசுன்னு போட்டா வாங்கி தானே போவாங்க.
0: ஆமா,
1: அப்படிங்கிற மாதிரி அப்புறம் போடவும், அதுக்கப்புறம் கேன்ல 1 லிட்டர் கேட்டாலும் கொடுப்போம், 2 லிட்டர் கேட்டாலும் கொடுப்போம், 5 லிட்டர் கேட்டாலும் கொடுப்போம், 10 லிட்டர் கேட்டாலும் கேனே நான் போட்டு கட்டுப்படி ஆகுதாங்கிறாங்க. கட்டுப்படி ஆகலைன்னு பரவாயில்ல, முதல்ல மக்களை விழிப்புணர்வு கொண்டுட்டு வருவோம். அப்படிங்கிற பட்சத்துல இப்ப எல்லாமே கேன் போட்டே கொடுக்குறீங்க, ஓரளவு பரவாயில்லைங்க. கெமிக்கல் மருந்து ஸ்ப்ரே பண்ணி கூட தாங்க முடியல. ஒருத்தர் வந்து கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணிட்டார் மல்லிகைக்காட்டுக்கு, புவ்வடு கையில கன்று தண்ணி உழுது கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சுனாங்க.
0: சரி,
1: அதுக்கு என்ன வழின்னு தெரிஞ்சுட்டு அவர் அழுகுறாரு. 40 கிலோ புழு வருங்க மல்லிகைப்பூ, எடுக்க முடியல, வயலுக்கு போயிட்டு வெளியில வந்துட்டாங்க. அப்புறம் எனக்கு போன் பண்ணாங்க, இந்த மாதிரி நாங்க இத்தனை கேன் அடிக்க முன்னே, கிட்டத்தட்ட ஒரு 8 கேன்ல இருந்து 10 கேன் தான் அடிப்பேன் அப்படின்னாங்க. நான் பஞ்சகாவியா தாங்க கொடுத்து விட்டேன். என்னுடைய பஞ்சகாவியா வந்து என்னத்துக்காகன்னா, இருக்கிற நுண்ணுயிர் செத்து போயிடும், இது சாப்பிட்டு அந்த கெமிக்கலை எடுத்துப்படும், ஆனா இது இறந்து போயிடும். ஆனா இருந்தாலும் நம்ம போடுக்கலாம், உடனே அடிச்சா அடுத்த 10 நிமிஷத்துல போடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அப்ப பக்கத்து வயல ஒவ்வொருத்தரும் பேச பேச பேச பேச எல்லாருமே வந்து வாங்குறாங்க. இப்போ அதிகபட்சம் என்ன பண்றாங்கன்னா, இன்னமும் அந்த சிந்தனைக்கு நீங்க அடிச்சுட்டா, அதாவது ஒரு 8 நாளைக்கு ஒரு விவசாயி ஸ்ப்ரே போட்டுறாருன்னா அடுத்த 8 நாள்ல மருந்து அடிக்கணும், மருந்து அந்த சிந்தனை தான் இருக்கு. நமக்கு பூச்சி இருக்கா இல்லையா, நம்ம ஏன் அடிக்கணும், அந்த சிந்தனைக்கெல்லாம் அவங்க போல. பக்கத்து கடைக்காரர் அடிச்சுட்டா நான் ஸ்ப்ரே பண்ணணும், பக்கத்து கடைக்காரர் அடிச்சு, அந்த சிந்தனை தான் நம்ம விவசாயிகள்லாம் இருக்கிறாங்க.

0: இருந்தாலும் முன்ன இருந்ததுக்கு நிறைய விழிப்புணர்வு நிறைய பேர் செய்யவே ஆரம்பிச்சிட்டாங்க.
1: வெரி குட், வெரி.
0: மக்கள் விழிப்புணர்வு ஆகணும், நம்மளுடைய தலைமுறையோட பேர் கூட வரும் தலைமுறையிலும் நல்லா இருக்கணும். ஐயாவுடைய கனவு அதுதான், ஒரு ஊருக்கு நம்மால் வர ஒருத்தர் உருவாக்கணும். அந்த இதுல நம்ம இது வரைக்கும் நம்ம எல்லாருமே நாட்டு மாடு வளர்ப்பு இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க.
1: இப்ப எத்தனை மாடு வச்சிருக்கீங்க?
0: இப்ப ஒரு 7 மாடு இருக்குதுங்க.
1: என்ன மாடுங்க?
0: மணப்பறை மாடு தாங்க. நமக்கு மணப்பறை மாடு தான், வெயிலுக்கா இருந்தாலும் தீவனத்துக்கா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. பெருசாவும் இருக்காது, ரொம்ப பெரிய மாடாவும் இருக்காது, ரொம்ப சின்ன மாடாவும் இருக்காது, நார்மலா இருக்கும். நம்ம வளர்ப்புக்கு இந்த கோமியம் எல்லாம் எல்லாருமே பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. எங்களுடையது வாளியில வச்சு பிடிக்குவாங்க. பின்னாடி பக்கம் கோமி அடிக்கும் போது நீங்க வாளி எடுத்து நீட்டுனா நிக்கும் எங்களுடைய மாடு கண்ணுக்குட்டி எல்லாம் எல்லாமே நிக்கும். அந்த அளவுக்கு நாங்க பயிற்சி கொடுத்துட்டோம். எல்லாருமே பிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. நம்ம அது கூட பழகறதுல தாங்க, எல்லாமே பயிற்சி தான். அங்க வாளி முன்னாடி வச்சிருப்போம், 5 லிட்டர் வாளி. யாரு எழுந்திருச்சிருக்கிறாங்களோ அங்க இருக்கிறவங்க பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி பழக்கி வச்சிருக்கீங்க. இப்ப நாட்டு மாடு இல்ல, நான் இயற்கை விவசாயம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் தேவையே இல்லை. வாங்குறப்ப வாங்கிக்கட்டும், இருக்கிற பால் மாட்டை வச்சு பயன்படுத்தலாம். முதல்ல தொடக்கினாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும், அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம். இந்த இயற்கை விவசாயம் நிறைய செஞ்சுதான் நிறைய பேர் சிக்கிக்கிறாங்க. கொஞ்சமா செஞ்சு சின்ன அனுபவங்களை பெற்றுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா விழிப்புணர்வோட வரலாம். ஒரு சைக்கிள் ஓட்டும் போது எடுத்த உடனே சைக்கிள் ஓட்ட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா பழகுவாங்கல்ல. அது மாதிரி பழகி வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி அப்பதான் வந்து இயற்கை விவசாயம் வெற்றிகரங்கிறத சொல்ல முடியும். இப்ப எடுத்தோடனே நிறைய செஞ்சுட்டுதான் வெற்றி இல்லையே, வெற்றி இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது.
1: சரி, இப்போ இயற்கை விவசாயம் பண்ற மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது நிறைய உற்பத்தி வந்து அதிகமாகவும், இயற்கை விவசாயம் பண்ணும்போது அந்த உற்பத்திக்கு வந்து கம்மியாக இருக்க மாதிரியும் வந்து சொல்றாங்க இல்லையா, அது உண்மையா
0: இல்ல? நிறைய இருக்குங்கிறது ஒரு வகையில இருக்கு. அது என்னத்துக்காக இருக்குது, அது எப்படி இருக்குன்னாக்க, இதனுடைய நன்மைகள் தெரியல. அதுல 10 மூட்டை விளையிறவங்க 12 மூட்டை 15 மூட்டை விளைய வைக்கலாம். இதனுடைய வெயிட்டும் இதனுடைய தரமும் அது இருக்காது. இப்ப வெள்ளையணுக்கள் கூட இருக்கணும்னு நினைப்போம் ரத்தத்துல. அப்ப அந்த மாதிரி ஒரு சத்து பொருள் நமக்கு இருக்கணும் இல்ல, அதுல சத்து கம்மியா, கெமிக்கல் தான் உங்களுக்கு இருக்கு. இயற்கை விவசாயத்தை பொறுத்து அதுக்கு மாறுதல்னாக்க மருந்துன்னு சொல்லக்கூடாது. மருந்துன்னா நம்மளை காப்பாற்றணும், அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா இருந்தாலும் அதுக்கு இதுக்கு வித்தியாசம் நிறைய இருக்குது. அந்த நெல்லா இருக்கட்டும், காய்கனியா இருக்கட்டும், தரம் கூட இருக்கும். நம்மளுடைய டேஸ்ட்னு சொல்றோம்ல, அந்த தரம் எல்லாம் கூட இருக்குங்க.
1: சரிங்க, இந்த இருபுடுகள் தயாரிப்புல வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ எல்லாமே வந்து நிறைய பூச்சி விரட்டியா கொல்லிகளாகவும் பயன்படுகிறது இல்லையா? சோ எதை எதற்கு அதிகமா பயன்படுத்த வேண்டும்ங்கறத சொன்னா நல்லா இருக்கும்.
0: இப்பங்கயா நம்ம பூச்சி விரட்டிங்கிறது வலினா ஒரு மாத்திரை தான், வயித்துக்குள்ள போனது எல்லா வலியுமே தான் கேக்குது. அதுபோல இது வந்து மூலிகை பூச்சி விரட்டிங்கிறது எல்லா பயிர்களுக்கும் உண்டானது. அதாவது பூச்சிகள் சாப்பிட முடியாத இலைகள் இருக்குல்ல, கசப்புத்தன்மையே சாப்பிடாது
1: கண்டிப்பா.
0: இந்த மாதிரி இலைகளை தான் நம்ம உருவாக்கி போடுறோம். இது எல்லா பயிர்களுக்கும் நம்ம செய்யலாம். அதாவது அந்த ஒரு பூச்சினாக நம்ம என்ன ஒண்ணே ஒன்னா வயல ஒரு தடவை சுத்தி பார்க்கணும். சுத்தி பார்த்தோம்னா நமக்கு லேஸ் வாசா இருக்கும் போதே ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா எந்த பூச்சியா இருந்தாலும் கண்ட்ரோல் ஆயிரும். நம்ம பார்க்காத மொத்தமா என்னைக்கு நிறைய இனப்பெருக்கமாகி முட்டை வெடிச்சு அலையுதோ அப்பதான் நம்ம பாக்குறோம். இப்போ ஒரு தலையை வலிக்குது அப்படின்னா ஒரு சின்ன மாத்திரையை போடுவோம். தலைவலி கேட்கல, ரொம்ப ஓவரா வலிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா ஒரு ஊசி போடுவோம். அதையும் மீறி போகுது அப்படின்னா ட்ரிப்போட சேர்த்து போறோமா இல்லையா?
1: அதுதான் சொன்னேன். இப்ப நீங்க நிறைய இடுபொருள் தயாரிக்கிறீங்க, முதல் லெவல்ல நீங்க இதை போடுங்கயா, அதுக்கப்புறம் ரெண்டாவது லெவல்ல அது கேட்கலையா, இந்த இருக்கியா இன்னொன்னு அப்படிங்கிற மாதிரி லெவல் இருக்கா?
0: இருக்கு. அதுதான் நம்ம 300, 400, 500 ஏத்துறதுக்கான காரணமே பயிரை பொறுத்து. இதுல மில்லி கணக்கை மட்டும் குட்டிக்கிற சொல்றோம், இது கண்ட்ரோலே ஆகலைங்கிறத முட்டை கரைசல் சேர்த்துக்க சொல்றோம். 1.5 லிட்டர் போட்டு ஸ்ப்ரே பண்ணி ஒன்னும் ஆகல அப்படின்னா நம்ம வந்து 20 மில்லி சேர்த்துக்க சொல்றது காரணம் அதுதான். ஆனா எல்லாமே பூச்சி ரொட்டி, மூலிகை பூச்சி ரொட்டி அனைத்து பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். சின்னதுல இருந்து பெரிய வரைக்கும் வாழைக்கு பயன்படுத்தலாம். இப்ப அதாவது கூன் வண்டு அப்படின்னா அதுக்கு வந்து விளக்கு பொறி மாதிரி வச்சு பிடிக்கிறதுக்கெல்லாம் இருக்கு, நம்ம யாருமே அதை செய்யறது. இப்ப குளவின்னு ஒண்ணு அலையுது, பழகின்னு சொல்லுவாங்க, அந்த ஈய பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். அதுக்கு இப்ப நிறைய விக்கிறாங்க. நம்ம என்ன செய்யலாம்னா இயற்கையில நெத்திலி கருவாடு இருக்கலாம், 1 லிட்டர் பாட்டில தான் நிறைய கிடக்குது. அதுல வந்து சூரி சூரியா இல்லாம, அதாவது வலுவலுன்னு இருக்கணும் அந்த ஓட்டை, சுண்டு வரல விட சின்னதா இருக்கணும், அந்த ஈ அளவுக்கு தான் ஓட்டை இருக்கணும். அதை 3/4 பாட்டில் மேலால பக்கமா ஒரு வரந்த வரும்ல, அதுக்கு மேலால வச்சு ஒரு ரவுண்ட்ல ஒரு 4 ஓட்டையிலிருந்து 5 ஓட்டை போட்டுட்டு ஃபுல்லா அந்த கோட்டுக்கு கீழே வரைக்கும் தண்ணி ஊத்தி நெத்திலி கருவாடை 2 சிட்டிக்கு அளவுக்கு உள்ள போட்டு நீங்க வச்சு பாட்டில கட்டி அந்த காய் தொங்குதுல பந்தல் காய்கனியா இருந்தா அந்த ஈவன் அந்த பிஞ்சு தொங்குற மாதிரி இந்த அந்த இணைக்கு இதையும் கட்டணும், நல்ல மேல உயர்த்தி. அப்படி கட்டினோம்னா அந்த பூச்சியினுடைய பறவை வந்து மேலையும் கீழையும் தான் பறக்கும், சைட்ல பறக்க தெரியாது அந்த ஈயனுடைய குணாதிசயம். அப்படிங்கல உங்களுக்கு அந்த பூச்சி வந்து மேலையும் கீழையும் பறக்கும் போது அந்த பெண் பூச்சி வாடை அடிக்குமா, அந்த நெத்திலி கருவாடு தண்ணியில போட்ட ஒருபாடு. ஆண் பூச்சிக்கு பெண் பூச்சி வாடை அடிக்கும், பெண் பூச்சிக்கு ஆண் பூச்சி வாடை அடிக்கும். அப்ப இனப்பறக்கம் செய்யலாம் போயில சிக்கிக்கும். அப்ப சிக்கிக்கும் போது தண்ணிக்குள்ள பட்டுப்பட்டு எந்திரிக்கும் போது அது வந்து இறந்து போறதுக்கான இறக்கையில சின்ன ரெக்கை தானே, அது இறந்து போயிடும். அப்ப அதை வந்து மாத்தணும், நம்ம மாத்துறது இல்ல. இப்போ ஒரு 5-6 பூச்சி விழுந்துருச்சுன்னா அதை ஊத்திட்டு மறுபடியும் நெத்திலி கருவாடு தானே, தண்ணியும் நெத்திலி கருவாடு தானே, மூடியை திறந்துட்டு கை தவிர்த்து கீழே ஊத்திட்டு மறுபடியும் வைக்கணும். இதை நம்ம செய்யறது இல்ல. அதாவது நிறைய கட்டுப்பாட்டு முறைகள் இருக்குது. இது நம்ம கடைகள்லயும் விக்குது, அதையும் செய்யறதுல இதையும் செய்யறதுல நம்ம வாங்கி ஸ்ப்ரே பண்ணி

0: இருக்கும். அதாவது எதுக்கு என்ன செய்யணுங்கிறதே தெரியாமல் இருக்கிறோம். புரிதல் நிறைய பேருக்கு வரணும். ஒரு விவசாயி கற்றுக்கிட்டா மட்டும்தான். இப்போ இதுவரைக்கும் நான் 2014 செய்கிறேன், எங்கே பயிற்சி கொடுத்தாலும் நான் போவேன், போய் கற்றுக்குவேன். ஏன்னு கேட்டால் நமக்கு தெரியாத விஷயம், ஒரு புதுமையான விஷயம், இந்த காலகட்டத்துக்கு என்ன வருதுன்னு நமக்கு தெரியாது, அதை கற்றுக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் 100% எனக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரியாத விஷயங்களும் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா மட்டும்தான் நிறைய விஷயத்த கற்றுக்கணும்யா. ஒரு விவசாயி வாழ்நாள் பூரா நிறைய விஷயத்த கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். எனக்கு முழுசாக கத்துக்கிட்டேன்னு யாருமே சொல்ல முடியாது. இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேங்க.
1: உங்களுடைய அனுபவம் கண்டிப்பா வந்து நல்லாவே இருக்குது, சிறப்புங்கயா. நிறைய விஷயங்களை எங்களுக்கு கொடுத்தீங்க. உங்களுக்கு வந்து நிலையத்தின் சார்பாக நேரின் சார்பாக நன்றி தெரிவிச்சுங்களா. உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க.
0: என்னுடைய நம்பர் வந்து 9715178407.
1: திரும்ப ஒரு டைம் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க.
0: 9715178407ங்க.
1: நன்றிங்க.
0: நன்றிங்க.
2: அனுபவம் மட்டும்தான் நிறைய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க. ஏன்னா இடுபொருட்கள் தயாரிப்புலயும் சில பல நுணுக்கங்களை நாம கடைபிடிச்சாதான் அதை ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வச்சு நம்ம உபயோகப்படுத்தவும் முடியும், அதற்கான முழு பலனையும் நம்மளால அடைய முடியும் அப்படின்னு இடுபொருட்கள் தயாரிப்புல தனக்குள்ள அனுபவங்களை இதுவரைக்கும் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பெரிய அணைக்கரைப்பட்டி ஜே செபஸ்தியான் அவங்க.

0: மெல்லிசை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இனி
1: கோடைக்காலத்தில் கறவை மாடுகளுக்கான மேலாண்மை முறைகள். கோடைக்காலத்தில் அதாவது மார்ச் முதல் ஜூன் மாதங்களில் கறவை மாடுகள் வெப்ப அழுத்தத்தினால் பால் உற்பத்தி இனப்பெருக்கத்தில் பாதிப்படைய வாய்ப்பு உள்ளது. மேலும் கோடைக்காலத்தில் பாலில் கொழுப்பு கொழுப்பற்ற திடப்பொருட்களின் அளவை நிலைநிறுத்த ஒரு மாட்டிற்கு ஒரு நாளைக்கு தீவனத்தில் சோடா உப்பு 100 கிராம் என்ற அளவில் கோடைக்காலம் முடியும் வரை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு கறவை மாட்டிற்கும் நாள் ஒன்றிற்கு 70 லிட்டருக்கு மேல் குடிதண்ணீர் கிடைக்குமாறு செய்ய வேண்டும். மேலும் சிமெண்ட் தொட்டிகளில் தண்ணீர் வைப்பது நீர் எப்போதும் குளிர்ச்சியாக இருக்க உதவ வேண்டும். கோடையில் பசுந்தீவனம் தங்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். அதிக வெயில் உள்ள நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் கொட்டகையிலோ அல்லது மர நிழலிலோ தங்க வைக்க வேண்டும். கொட்டகையின் கூரையில் நீர் தெளிப்பான்கள் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். கால்நடைகளின் உடலுக்கு தெளிப்பான்கள், தண்ணீர் பீச்சி அடிக்கும் கருவிகள் போன்றவை மூலம் தண்ணீர் தெளிக்க வேண்டும். இது கால்நடைகளின் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும். வெள்ளரி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த சில செய்திகள். வெள்ளரியானது பொதுவாக எல்லா வகை மண் வகைகளிலும் வளரும் தன்மையுடையது. ஆனால் அதிக மகசூல் சாகுபடிக்கு களிமண் பாங்கான மண் வகைகள் மிகவும் ஏற்றது. கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து கோ1 என்ற ரகம் வெளியிடப்பட்டு சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளரியை பொறுத்தமட்டில் ஜூன் முதல் செப்டம்பர் மாதங்களிலும் டிசம்பர் முதல் மார்ச் மாதங்களிலும் சாகுபடி செய்யலாம். நிலம் தயாரித்தலின் போது நிலத்தினை 3 முதல் 4 முறை நன்றாக உழவு செய்ய வேண்டும். அதன் பின்பு 1.5 மீட்டர் இடைவெளியில் 60 சென்டிமீட்டர் அகலமுள்ள வாய்க்கால் எடுக்க வேண்டும். பின்னர் 1 முதல் 1.5 மீட்டர் இடைவெளியில் 45 சென்டிமீட்டர் ஆழமும் அகலமும் நீளமும் உள்ள குழிகள் எடுத்து 10 கிலோ நன்கு மக்கிய தொழு எரு 100 கிராம் கலப்பு உரம் இட்டு மேல் மண் கலந்து நிரப்பி விதை ஊன்ற தயாராக வைக்க வேண்டும். வெள்ளரி சாகுபடி செய்ய 1 ஹெக்டேருக்கு 2 கிலோ விதை தேவைப்படும். விதை ஊன்றுவதற்கு முன்பு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அதன் பின்னர் குழிக்கு 4 முதல் 5 விதைகள் ஊன்ற வேண்டும். விதையை ஊன்றியவுடன் தண்ணீர் ஊற்ற வேண்டும். பின்பு விதை முளைத்து கொடி வளர்ந்தவுடன் வாய்க்கால் மூலமாக தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். கொடி நன்றாக வளர்ந்தவுடன் வாரம் 1 முறை நீர் பாய்ச்சுதல் அவசியமாகும். விதை முளைத்தவுடன் குழிக்கு 3 செடி விட்டு மற்ற செடிகளை பிடுங்கிவிட வேண்டும். கொடி வளர்ந்தவுடன் குழியினை 30 நாட்கள் இடைவெளியில் களை எடுத்து சுத்தம் செய்ய வேண்டும். ஏத்தரல் என்ற வளர்ச்சி ஊக்கியினை தெளிப்பதன் மூலம் பெண் பூக்களின் உற்பத்தியை அதிகப்படுத்தலாம். பழையின் தாக்குதல் அதிகமாக காணப்படும் பொழுது மாலத்தியான் மருந்தினை 2 மில்லி 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். மேலும் கருவாட்டு பொறி 1 ஏக்கருக்கு 6 முதல் 8 எண்கள் வைத்தும் பல ஈயினை கட்டுப்படுத்தலாம். விதை ஊன்றிய 50 நாட்கள் கழித்து வெள்ளரிக்காய்கள் அறுவடைக்கு தயாராகும். அதன் பின்பு 1 வார இடைவெளியில் 8 முதல் 10 அறுவடை செய்யலாம். 1 ஹெக்டேருக்கு மகசூலாக 8 முதல் 10 டன் வெள்ளரிக்காய்கள் கிடைக்கும்.
0: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
2: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளை நியூஸ் ஆன் அலைவரிசையில கேட்டிருக்கோம். நேரம் 8 மணி. இப்ப நாம கேட்கலாம்
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். இந்தியாவில் அமேசான் நிறுவனம் மேற்கொள்ள உள்ள 48 பில்லியன் டாலர் சாதனை அளவிலான முதலீட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த முதலீடு இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் இந்தியாவில் முதலீடு செய்ய

உலக நாடுகள் வெளிப்படுத்தும் ஆர்வத்தை இது பிரதிபலிப்பதாகவும் குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, சமூக முன்னேற்றம் மற்றும் மனிதகுல மேம்பாட்டிற்கு எரிசக்தி மிக முக்கியம் என்று மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கட்டார் தெரிவித்துள்ளார். ஹரியானா குருகிராமில் பிரிக்ஸ் எரிசக்தி அமைச்சர்களின் 11வது கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், எதிர்காலத்திற்கு உகந்த எரிசக்தி துறையை கட்டமைக்க புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன், ஸ்மார்ட் கிரிட் உள்கட்டமைப்பு மற்றும் எரிசக்தி சேமிப்பு அமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். இதனிடையே இந்த கூட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி ஈரான் நாட்டு பெட்ரோலியத்துறை அமைச்சரை இன்று சந்தித்தார். சமூக வலைதளத்தில் அமைச்சர் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த சந்திப்பின் போது எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசித்ததாக தெரிவித்தார். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், ஒடிஷா, குஜராத், ஜார்க்கண்ட் மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 உறுப்பினர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில், இத்தகைய நடவடிக்கை நிதி சார்ந்த அம்சங்களை கடந்து மாநில மக்களின் நீண்டகால நலன்கள், நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிப்பதாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழ்நாடு மின்வாரிய வெள்ளை அறிக்கையை இன்று வெளியிட்டு பேசிய அவர், தமிழக மின்வாரியத்தில் முதற்கட்டமாக 15,000 பேர் இந்த ஆண்டிற்குள் பணியில் சேர்க்கப்படுவார்கள் என்று கூறினார். தமிழகத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அனைத்தும் மறுபரிசீலனை செய்யப்பட்டு முற்றிலும் அகற்றப்படும் அல்லது இடமாற்றம் செய்யப்படும் என்று மாநில மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் செய்தியாளரிடம் பேசிய அவர், இதற்காக மாநிலம் முழுவதும் மீண்டும் புதிய பட்டியல் எடுக்கும் பணி நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டின் ஜவுளித்துறை உலகத்தரத்தில் மேம்படுத்தப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற தொழில்நுட்ப ஜவுளி தொடர்பான விழிப்புணர்வு கூட்டத்தில் பேசிய அவர், ஒருங்கிணைந்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தமிழக அரசு செயல்படுவதாக கூறினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த தொழில்கள் அதிக அளவில் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில குறு சிறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளரிடம் பேசிய அவர், புதியம்புத்தூரில் ஜவுளி பூங்கா அமைப்பதற்கான முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் அனைத்து சமூக நலத்திட்டங்களின் விவரங்களை இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ள வகை செய்யப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளரிடம் பேசிய அவர், இந்த சேவைகளை விரைந்து வழங்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி நாகை மாவட்டத்தில் 5,000-க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணாக்கர் 3 கிலோமீட்டர் தூர நடைப்பயணம் மேற்கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருச்சி அண்ணா விளையாட்டரங்கில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் போதைப் பொருள் எதிர்ப்பு ஓட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் நாளை தொடங்கி வைக்கிறார். திருச்சி மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் நாட்டுப்புற கலைப்பயிற்சி வகுப்புகள் அடுத்த மாதம் 19ஆம் தேதி தொடங்க உள்ளது. லால்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் தீர்வாயம் நிறைவு நாளில் 91 மனுக்கள் பெறப்பட்டன. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு முகூர்த்தக்கால் நடும் விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. மான்செஸ்டரில் நடைபெறும் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவிற்கு எதிராக டாஸ் வென்று முதலில் பேட் செய்யும் பங்களாதேஷ் சற்று முன் 14 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 96 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்டு இணைஞ்சிருக்கோம். இரவு இசை இனிமை எப்பவும் போல. தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431 241 அல்லது 240 100 201. ஒரு தென்னை மரத்திலிருந்து வரக்கூடிய

மஞ்சள் காற்று, அதுக்கு கீழே ஒரு கயிற்றுக்கட்டில். நாள் முழுக்க வேலை செஞ்சு அழுத்து போய் அதில் உழைத்து களைத்து போய் படுத்திருக்கக்கூடிய நாம், நம் காதுகளுக்கு இனிமையான இசை. நினச்சி பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குல்ல. அந்த பாடல்கள் நம்ம தேர்வில் அமைந்திருந்தா இன்னும் மகிழ்ச்சி கூடுதலாக. 80-90களில் வெளிவந்த இனிமையான பாடல்கள் காற்றலைகளில் உங்கள் தேர்வில் தொட்டு வாங்க. தொலைபேசி எண்கள் 04-31-246-102-1 அல்லது 240-102-1.

0: நேரம் 8:11 ஆயாச்சு. நியூஸ் ஆன் ஆர் செயலியில் இரவு இசை இனிமை கேட்டு இணைஞ்சிருக்கோம். இப்போ நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேர் யார் எங்கிருந்து கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் இங்கிருந்து?
1: சந்திரா பேசுறேங்க சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். எனக்கு திருச்சி வானொலி கேட்காமலாம் மனசு கஷ்டமா இருக்குது. இதுலதான் போன்லதான் கேட்டுட்டு இருக்கேன்.
0: சரிங்கம்மா.
1: நீ சானர்ல
0: நல்ல விஷயம்.
1: ரேடியோவில் கேட்குற மாதிரி இருக்க மாட்டேங்குது போன்ல கேட்கறது.
0: ஆஹா, என்ன இருந்தாலும் நம்ம ரேடியோல கேட்டுலாம்.
1: சோழன் படம், அதுல வந்து ஜெர்மனியின் செந்தியின் மலரி அந்த பாட்டு வேணுங்க சார்.
0: சரிம்மா, கேட்டுலாமா?
1: கேட்டலாங்க சார்.
0: நன்றிம்மா, நன்றி.

நேரம் 8:18. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இரவு இசை இனிமை. இன்னைக்கு இரவு இசை இனிமை நிகழ்ச்சியை நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம்.

0: 8:23 திருச்சி வானொலியில் வரிசைகளில் இரவு இசை இணைவு நிகழ்ச்சியை நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலம் கேட்டணிஞ்சிருக்கிறோம். இப்போ இணைப்புக்கு வந்து பாடல் கேட்கறதுக்காக காத்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
1: உற்சாகமான இனிய இரவு வணக்கத்துடன் இரவு இசை இனிமை நிகழ்ச்சி இணைவது திருச்சி முதலியார் சத்திரம் ரஹமத்துல்லா ஐயா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லவா இருக்கும், நன்றிங்க. நீங்க எப்படி இருக்கீங்க ரஹமத்துல்லா ஐயா?
1: நல்லா இருக்கு, நிகழ்ச்சி கேட்டு இப்ப சூப்பரா இருக்கு, நிகழ்ச்சி பாடல சூப்பரா இருக்கு. இந்த
0: எல்லாமே செயலி மூலம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நல்லது, மகிழ்ச்சிங்க. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து இடைக்கால பாடல வந்து படம் வந்து கடலோர கவிதைகள். பாடல வந்து ஒரு போடி நடையா போறவரே ஆண்டு வர அந்த படம் போடுங்க.
0: பொறுத்து இருங்க நானும் வரேன். நன்றி இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான அந்த அருமையான பாடல் வருது, கேட்டலாங்க.
2: போடி நடையா போறவரே பொறுத்தி

0: 8:28 இரவு இசை நிகழ்ச்சியில பாட்டு கேட்க இப்போ இணைப்புக்கு வந்திருக்கும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். சொல்வது
1: சிவகுமார்.
0: சொல்லுங்க சிவகுமார், என்ன பாடல் வேணும்
1: சார்? அண்ணாமலை படத்துல இருந்து வந்தேன்னா பாடல்காரன்.
0: நன்றிங்க இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்கான நீங்க கேட்ட அந்த பாடல் வருது.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலம் இரவு செய்தியை கேட்டு நினைஞ்சிருக்கும் இந்த நிமிடம் 8:39 நிமிடம் இப்போ இணைப்பில் காத்திருக்கும் இனிய உள்ளம் வருக வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க, பேசலாம்.
1: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்றது யாருங்கம்மா?
1: வணக்கம் செல்வி, நிகழ்ச்சியில் இணைவது பிரியா செந்தில்குமார், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சார்.
0: சொல்லுங்கம்மா பிரியாமா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு கை கொடுக்கும் கை படத்திலிருந்து தாழம் பூவி வாசம் வீசு அந்த பாடலை ஒளிபரப்பணும்னு கேட்டுக்கிறேன் சார்.
0: நன்றி, இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்கான அந்த அருமையான பாடல் வருது, கேட்டுருவோம்.

0: 7:43 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது இரவு இசை இனிமையோடு. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். தஞ்சாவூர் மகனமுச்சாளிலிருந்து குருமூர்த்தி பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கும், நன்றிங்க. நீங்க எப்படி இருக்கீங்க குருமூர்த்தி ஐயா?
1: எல்லாம் நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க குருமூர்த்தி ஐயா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு வந்து இந்த சிகப்பு ரோஜாக்கள் படத்துல இருந்து இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது, அடி பெண்ணே அழகு கண்ணே காதல் ராஜாங்க பறவை. இந்த பாடல் போடுங்க சார்.
0: விட்டா பாடிடுவீங்க போல இருக்கு. அதாவது ஜானகி அம்மாவும் மலேசிய வாசுதேவன் ஐயாவும் தேவையே இல்லை போல இருக்கு. நன்றி, இணைப்பு வந்ததுக்கு உங்களுக்கான அந்த அருமையான பாடல் வருது கேட்டலாம் ஐயா.

0: No, no, no, no.
1: நேரம் 8:49 நிமிடம். நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலம் நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையோடு. இப்போது நிகழ்ச்சியில் பாடல் கேட்பதற்காக இணைப்பிலே காத்திருக்கக்கூடிய அன்பு உள்ளம், வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: சொல்வது யாருங்க ஐயா?
2: கோயம்புத்தூர் கருமத்தப்பட்டு வெள்ளிங்கிரி பேசுறேங்க ஐயா.
1: சொல்லுங்க வெள்ளிங்கிரி ஐயா, என்ன பாடல் வேணும்?
2: இன்னைக்கு உதய கீதம் படுத்திருந்தீங்க, பாடுநில பாடல் போடுங்க.
1: நன்றிங்க இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்காக நீங்க விரும்பி கேட்ட அந்த அருமையான பாடல் வருது, கேட்டலாங்க.

0: 8:54 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை நிகழ்ச்சியை நியூஸ் ஆனார் செயலி மூலம் கேட்டு இணைஞ்சிருக்கும். இப்போ நிகழ்ச்சியில நிறைவான பாடலை கேட்பதற்காக இணைப்புக்கு வந்து காத்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கம்மா?
1: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சசிகலா தியாகராஜன் அம்மா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு ஊர்காவலன் படத்திலிருந்து மல்லிகைப்பூவுக்கு கல்யாணம் அந்த பாடல் கொடுங்க சார்.
0: நன்றிக்குமா இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான அந்த அருமையான பாடல் வருது கேட்கலாங்கம்மா.

நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இனிய ராகம் கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு.

நியூஸ் ஆன் ஆர் செயலியில் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இனிய ராகம் கேட்டு இணைஞ்சிருக்கும். தொடரும் பாடல் 96 திரைப்படத்திலிருந்து.

இனியராக கேட்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அடங்குமறு திரைப்படத்திலிருந்து.

கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய இனிய ராகம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளே, நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்டிணைந்திருக்கிறோம்.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருச்சிராவலி வானொலியின் அலைவரிசையில் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்டு இணைஞ்சிருக்கும். ஞாபகம் விருதே நிகழ்ச்சியில் கருப்பு வெள்ளை கானங்களோடு காற்றலைகளில் பயணிக்க போகிறோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்க தொட்டு வாங்க. தொலைபேசி எண்கள் 04311 246 1021 அல்லது 240 102 1.

மகள் வாழும் இனிய குடும்பம் கோவிலுக்கிணையாகும்.

0: நியூஸ் ஆன் ஏர் செயலியில் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் ஞாபகம் வருதிய நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கோம். இப்போது நம்மோடு இணைய போகிற அடுத்த நேயர் யார் எங்கிருந்துன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்,
1: நான் லட்சுமி குமரசனகரன் பேசுகிறேன் சார்.
0: வணக்கங்கம்மா. வணக்கம். இரவு வணக்கம்.
1: இரவு வணக்கம்.
0: வணக்கம்மா. இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வந்து மனிதரில் இத்தனை நிறங்களா படத்துலேருந்து பொன்னே பூமி அடிங்கிற பாட்டு வேணும்.
0: நிச்சயமா கேட்டுலாமா?
1: நான் கேட்கலாம்.
0: நன்றிங்கம்மா, நன்றி. இரவு பொழுதுல இனிமையான பாடல் காற்றலைகள்ல இதோ.

0: அண்ணே, அங்க தூரத்துல ஒரு மலை தெரியுது பாரு, அதோட கதை என்னன்னு உனக்கு தெரியுமா?
1: டேய், இந்த டக்காட்டி வரல என்கிட்ட வெச்சுக்காத.
2: ஆரம்பிச்சிட்டியா? நீ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா?
0: என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? என் கதையை கேட்க நீ ஒருத்தன் தானே இருக்கிற?
3: அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே.
2: நீ கதை சொல்ல மட்டும்தான் செய்வியா, இல்ல எழுதவும் செய்வியா?
3: என் வீட்டு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க.
2: எட்டு எட்டு பக்கம் ஒரு கதை எழுதுறேன்னு வச்சுக்க, உன் கதைய ஊரே கேக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன்.
0: சரி, அந்த வழிய கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்குமே.
2: கேளு, வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆச்சு இல்ல, அத கொண்டாடுற விதமா நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு நீ உன் கதையை அனுப்பணும்.
0: அனுப்பணும். சரி, எந்த முகவரிக்கு?
2: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், பாரதிதாசன் சாலை, திருச்சி 1 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பு.
0: எந்த தேதிக்குள்ள அனுப்பி வைக்கணும்னு சொல்லுங்க.
2: கரெக்டா கேட்ட தம்பி, வர்ற 30ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு.
0: என் கதையிலேயே நிறைய விஷயம் இருக்கும்.
2: தம்பி, உன் நாடகத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அதை ரெக்கார்ட் பண்ணி ஒளிபரப்பவும் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு சன்மானமும் உண்டு தம்பி, சன்மானமும் உண்டு.
0: அப்படியாண்ண, ரொம்ப சந்தோஷமான விஷயம். சும்மாவே கதை எழுதுவேன், சன்மானம் வேற இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க.
4: நியூஸ் ஆன் ஏர் செயலியில் ஞாபகம் வருதி நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட

0: நியூஸ் ஆன் ஏர் செயலியில் ஞாபகம் வருதே நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நிகழ்ச்சியில் நீங்களும் பேச தொட்டுவாங்க. தொலைபேசி எண்கள் 04-3-1-246-1 அல்லது 240-100-1. இப்போ நம்ம கூட இணைய போகிற அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் கூறி ஞாபகம் வருதே நிகழ்ச்சியை நினைவது நாமக்கல் செல்வராஜ். வணக்கம் ஐயா.
0: செல்வராஜ் ஐயா வணக்கம். செயலியில் கேட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்
1: நிகழ்ச்சியை. நியூஸ் ஆன் ஏர்ல இருக்கீங்க ஐயா.
0: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு நிச்சய தாம்பரம் திரைப்படத்தில் இருந்து ஆண்டவன் படைத்தான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜானவு. உங்களுக்காகவும் அனைத்து மற்ற நேயர்களுக்கும் எனக்காகவும் உலகத்தரப்புன்னு கேட்டுக்கொள்ளி நாமக்கல் செல்வராஜ் வாழ்த்துக்கள். நன்றி ஐயா வாய்ப்புக்கு.
0: நன்றிங்க ஐயா. நன்றி.

0: என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா, என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா.
1: ஞாபகம் வருதே நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட நியூஸ் ஆன் ஏர் செயலியில். நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேர் யார் எங்கிருந்துன்னு பார்த்துடலாம். ஐயா வருக, வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா.
2: திருவானக்கம்லேருந்து ராஜேந்திரன் பேசுகிறேன் சார்.
1: ராஜேந்திரன் ஐயா, இரவு வணக்கம்.
2: இரவு வணக்கம் சார்.
1: சொல்லுங்கள், இன்றைக்கி என்ன பாடல் கேட்கலாம்?
2: பாடல் நெஞ்சம் மறப்பதில்லை, சுஷிலாவோட பாடின நெஞ்சம் மறப்பதில்லை பாடல்.
1: பாடல் படமும் நெஞ்சம் மறப்பதில்லை. கேட்டலாமா ஐயா?
2: கேட்கலாம் சார். ஆனால் ஒரு நிமிஷம்.
1: ம், சொல்லுங்கய்யா.
2: அது அந்த ஒளிபரப்பில் சில பாடல்கள் ஒளியே வர மாட்டேங்குது.
1: அப்படிங்களாயா?
2: சில பாடல்கள் ஒளியே வர
1: மாட்டேங்குது.
2: அது கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி நேயர்கள் வந்து இரவு நேரத்தில் கேட்குற
1: பாட்டை
2: தயவு செய்து பாடலாக இருக்கணும், நமக்கு அமைதியாக இருக்கணும், அது மாதிரி கேட்கறதுக்கு நேயர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.
1: சிறப்புங்க. உங்களோட
2: நிலையத்தார்களும் இரவு நேரத்தில் கொடுக்குற பாட்டுகள் கொஞ்சம் எல்லாரும் மன அமைதி வர்ற மாதிரி பாட்டை கொடுங்க.
1: சரிங்க.
2: ஏன்னா இன்னைக்கு வந்து நேயர்கள் இளைஞர்கள் யாரும் வானொலி கேட்கறதில்ல. குறைஞ்சது ஒரு 60 வயசு மேலதான் கேட்பாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த அமைதிக்காக தான் நான் வந்து இந்த வேண்டுகோளை வைக்கிறேன்.
1: சரிங்க. பரிசீலனைக்கு எடுத்துக்கலாம். நிறைய இளைஞர்களோட நேரடி பங்கேற்பு தினமும் வானொலியில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இளைஞர்கள்ட்ட இந்த வானொலி அப்படிங்கிற அந்த மீடியம் போய் சேர்ந்திருக்கு, அது இன்னும் சேரும் அப்படிங்கிறத நம்ம மனசுல உறுதியா எடுத்துக்கலாம்.

0: நமது முயற்சி பாரதத்தின் சிறப்பான வளர்ச்சி. நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம். இலக்கினை அடைய தொடர்ந்து பயணப்படுவோம். ஒற்றுமையின் பலத்தினை பறைசாற்றுவோம். மக்களின் குரலோடு மனதின் குரல். ஒவ்வொருவருக்கும் அவர்களின் வாழ்க்கை போராட்டங்களும் அதில் பல வெற்றி கதைகளும் நிறைந்திருக்கும். புதிய பாரதத்தின் எழுச்சியும் நம்பிக்கையும் நமது பிரதமர் அவர்களின் எண்ணங்களோடு பகிர்ந்து கொள்ள எதிர்பார்த்து காத்திருங்கள். மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் மன் கி பாத், மனதின் குரல். மலை முகடு முதல் மனை முற்றம் வரையிலும், ஆற்றின் சமவெளி முதல் விரிவான எல்லை வரையிலும் மக்களின் குரலாம் வானொலி வாயிலாக இம்மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று முற்பகல் 11 மணிக்கு. கேட்க மறவாதீர்கள் நேயர்களே, பாரத பிரதமரின் மன் கி பாத், மனதின் குரல் இம்மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று முற்பகல் 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தொலைக்காட்சி அலைவரிசைகளில் மன் கி பாத், மனதின் குரல்.
1: ஞாபகம் வருதே கேட்டிருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட நியூஸ் ஆன் ஏர் செயலியில்

நேரம் 10:48 ஆக போகுதுங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில், காற்றலைகளில், பண்பலையில் நேயர்கள், இதுவரை இந்தியா பங்களாதேஷ் இடையிலான T20 மகளிர் உலகக்கோப்பை சர்வதேச கிரிக்கெட் போட்டியினுடைய நேரடி வர்ணனையை கேட்டு ரசிச்சிங்க.

இன்றைய போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பண்பலையின் வழக்கமான நிகழ்ச்சிகளை இதுவரைக்கும் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்டிணைஞ்சிருந்த நாம் இப்போது ஞாபகம் மருந்திய நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல்களை ரசிக்கலாம்.

0: பறந்து
1: தினம் 10:53 ஆயாச்சு. ஞாபகம் வருதை கேட்டு நினைச்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் நம்மளுடைய இணையம் அடுத்த நேரி அரங்கிருந்து கேட்டுடலாம். வணக்கம்
2: ஐயா. இரவு வணக்கம்.
1: இரவு வணக்கம் ஐயா.
2: கரூர் மாவட்டம் தாந்தோணி மலையில் சார், அரசு போக்குவரத்து கழக பயணச்சீட்டு ஆய்வாளர் ஓய்வு செல்வராஜ் பேசுகிறேன் சார்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம். பேருந்துகளோடு நீண்ட காலம் பயணிச்சிருப்பீங்க அப்போன்னா?
2: ஆமாம் சார், ஆமாம் சார், கிட்டத்தட்ட 40 வருஷம் சர்வீஸ் பண்ணி வெளியே ரிட்டையர் ஆயிருக்கேன்.
1: ஆஹா. அப்போ பாடல்களுக்கும் உங்களுக்கும் தான் நெருக்கம் ஜாஸ்தி, சொல்லுங்க.
2: ஆமாம், பழைய பாடல்கள் நான் ரொம்ப விரும்பி கேட்பேன்.
1: சொல்லுங்க, இந்த இரவில் என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: படம் வந்து அழகு நிலாங்கிற படத்தில் அருவிக்கரை ஓரத்திலே அமைதி கொஞ்சம் நேரத்திலேங்கிற ஒரு இனிமையான பாடல்.
1: கேட்டலாமையா?
2: நன்றிங்க. நன்றி.
1: நன்றி ஐயா. நன்றி.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய ஞாபகம் வருது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே. நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

நேரம் 11:01 ஆயிட்டு இருக்கு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நட்ராஜ். இந்த 1 மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக ஆனந்த பூங்காற்றை திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் அவர்களுடைய குரல்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

0: ஜீன்ஸ் படத்துல இருந்து உன்னிகிருஷ்ணன், சுஜாதா இவங்களுடைய வாய்ஸ்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல, ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:14 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விடுகதை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். சித்ரா கிருஷ்ணராஜ் இவங்களுடைய வாய்ஸ்ல, அகத்தியன் அவர்களுடைய வரிகள்ல, தேவா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.
1: Ladies and gentlemen, I welcome the newly married honeymoon couple Nilakandan and Anandi to this evening get together. So let's all join hands together and wish them a warm, warm welcome.

அமர்க்களம் திரைப்படத்திலிருந்து வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல பரத்வாஜ் அவர்களுடைய இசையில சித்ரா அவங்களுடைய குரல்ல பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:37 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் இவங்களுடைய வாய்ஸ்ல, பழனி பாரதி வரிகள்ல, இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

எட்டு நிமிடம் ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் ஜோடி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். உன்னிமேனன் எஸ் ஜானகி இவங்களுடைய குரல்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

11:59 ஆயிட்டு இருக்கு. நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது மனசு மயங்கும். நேயர்கள் இனி கேட்கலாம் தொடர்ந்து இடைவிடாத இனிமையான பாடல்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

తాత జొల్లు తాత జొల్లు తదిమి తాత దిమి తగ్గట్ట తరగడ తరగడదాం.

சுதி பேசும் வளையும் குழையும் காரியமானது மாறும் கா

கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பேச்சாயிருக்கணும். புதுமனையில் குடி வைப்பேன், முதல் இரவு முடிய விழித்திருப்பேன். கல்யாணம்

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பிறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பிறக்கணும், நான் பாவாட

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

நெஞ்சை பாடாதோ காதல் நெட்டு, நேற்று பூத்தாலே ரோஜா முட்டு, பறிக்க கூடாதோ லேசா தொட்டு.

தம்பி, நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும், நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

பல்லு என் ராஜாயே கல்யாணம் கைகொழுகமே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

மங்களம். பழைய பெண்ணை ஏ என் பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வடபழனி எஸ் வடிவேலு அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அஞ்செழுத்தினாய் என்ற எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடல். ராகம் ராகவினோதினி, ஆதிதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை பழைய வெண்ணை ஏ என் பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். வடபழனி எஸ் வடிவேலு அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, ரெயின்போ FM 101.4, திருச்சி FM 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் FM 103, மதுரை FM 103.3 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது சிவானந்த விஜயலட்சுமி அவர்களின் குரலில்.

0: நேரம் 5:27. அருள்மொழி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக் கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சிவானந்த விஜயலட்சுமி அவர்களின் குரலில்.
1: ஓம் சகுங்குமவிலேபன அழிக சுந்தி கஸ்தூரி.